சைவம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஷியாம்லா தண்டகம், டி கே பட்டம்மாளின் குரலில்.

தேஜஸ்புர கங்கணாலங்கிருத்தே விப்ராமாலங்கிருத்தே சாது பிசத்ருத்தே வாசராரம்ப வேளா சமுஜம்பமான

பரஸ்பர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சுகா தாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே.

ஸ்வதேவேஷ லக்ஷ்மீஷ பூதேஷ தோயேஷ வாகீஷ கீனாஷ தைத்தியேஷ யக்ஷேஷ வாய்வக்ரிமாணிக்ய சங்கிருஷ்ட கோட்டீர பாலா தபோத்த

ஹங்கிரி பத்மே சுபத்மே உமே சுருச்சிரநவரத்ன பீடஸ்திதே சுஸ்திதே ரக்த பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்க பத்மத்வயோபாஸ்ருதே விஸ்ருதே

தந்திராத்மிகே சர்வ யந்திராத்மிகே சர்வ பீடாத்மிகே சர்வ தத்வாத்மிகே சர்வ சக்தியாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ யோகாத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே.

தொடுவான் பரிதிக்கு காலைத்தன்றல் தூதனுப்பும் காலை 5:54. வானெழுந்துள்ளான் ஞாயிறவன் மறிக்கடல் சூழ் உலகத்தில் தொலைவானில் தன் ஒளியை தெளித்துக் கொண்டிருக்கின்றான். எனதருமை குமரிமுனை தமிழ்கடலே, வரவேற்கிறோம் உன்னை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 வழியாக. இது புதுமை கவிதன் வாணிதாசன் கவிதை. நேயர்களுக்கு அன்புடன் காலை வணக்கங்களோடு. காற்றின் இசைப்பயணத்தில் உங்களுடன் குமரி பண்பலை 101 நான் கலைமகள். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், வைகாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய். வந்தே மாதரம்.

வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தாா்.

நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதத்தின் மகிழ்ச்சியில் விட்டில் போல் பறவையாய் 6:02 ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். இந்நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள், தொடர்ந்து காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதி செய்தியும். காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மகளிரும் வானொலியும். சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சி படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு. 10:02 இளஞ்சாரல் அறிவியல் உலகின் அற்புதங்கள் கருத்துக்கோவை கேட்கலாம். 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரை இசை. 11:02 இலக்கியம் பேசுவோம், இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria.
2: Prime Minister Narendra Modi met the representatives of the Tribal Security Forum in New Delhi yesterday. In a social media post, Mr. Modi said their dedication to the tribal community is truly commendable. He stated that during the meeting, meaningful discussions were held on various topics related to the development of tribal communities and their empowerment. Union Home Minister Amit Shah held a meeting yesterday to review preparations for the Commonwealth Games and proposed Olympics to be hosted in Ahmedabad. Union Sports Minister Mansukh Mandavia, Gujarat Chief Minister Bhupendra Patel, Deputy Chief Minister Harsh Sanghvi and senior officials were present at the meeting. In a social media post, Mr. Shah said, Modi government is expanding world-class sports infrastructure and state-of-the-art training facilities in India. He said, keeping in mind the proposed world-class sporting events in Ahmedabad, sports facilities are being developed in a

0: மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமுறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றி தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ்ச் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: குமரி FM 101. குமரி FM 101.

0: அதிகாலை கடந்து கதிரவன் தன் முழுமுகம் காட்டி பரவசமடையும் புலர்காலை 6:15 மீண்டும் உங்களுடன் மகிழ்ச்சியாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

அசையா மனங்களில் இசையால் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. ஏடில்லா காலத்திலே எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியிலே முப்பாலையும் ஈரடிக்குள் அடக்கி அதற்கு அப்பாலும் நம்மை சிந்திக்க வைத்துள்ளான் அவன். குரல் பற்றிய பெருமை ஒன்று அறிந்தோம் குமரி பண்பலை 101. இனி குரலமுதம் ஒன்று காற்றில் மலர்கிறது.

0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: மிகழ்மேவள் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவள் இன்னா அறிவினவர்.
0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு

0: பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: குறளமுதம் தந்தது குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் தென்குமரி தேனலை இன்று காலை 7:30 மணிக்கு

நேரம் இப்போது காலை 6:18. பூக்கள் பூத்து குலுங்கும் புலர் காலை, பறவைகள் சிறகு விரித்து பறந்து திரியும் மென்காலை, அசையா நம் மனங்களில் இசையால் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி FM 101. பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கீழடி சித்தம் தெளியும், இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், விந்தைகள் சேரும் நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி நிம்மதி விளங்கிடும். கண்ணாடியாய் கடவுள் உணர்வை நெறிப்படுத்தி தந்துள்ளான் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. காற்றில் மிதந்து நம் எண்ணங்களில் விருந்து படைத்துக் கொண்டிருப்பது குமரி FM 101. இனி பண்பலை 101 இசையால் இறைநாமம் பாடும் பக்தி மாலை. முதலில் மீரா கிருஷ்ணன் குரல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை

சுகமான தென்றல் சுமந்து விளையாடும் இதமான காலை 6:30 இணைந்துள்ளோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இது இறை புகழ் பாடும் பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையை தொடர்கிறார் ஜிக்கி.

0: விடியலின் வண்ணப் பொழுதில் மன இருள் நீக்கினோம் பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை வழியாக. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் தென்குமரி தேனலை. நேர்களே, இன்று பகல் 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே, என் ஆக சிறந்த தோழி அம்மா என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேனி நேரம் நிகழ்ச்சியில் வாராய் தோழி நிகழ்ச்சியில் பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும் என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். இன்னும் சில கணப்பொழுதில் மாநில செய்திகள் நமது குமரி பண்பலை 101 சென்னை வானொலி நிலையத்தில் இருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர்.
3: உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல்

0: பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிரோல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: களைப்பே இன்றி உழைப்பே தன்னுயிராக கொண்ட மருதநில மக்களுக்கான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை 101 சிறப்பான காலை 6:56. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 15 வெள்ளிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால்க்வாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவர்

0: ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
1: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
0: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
2: நிலமங்கள் உறவென்று உலகத்தார் உயிர் வாழ பயிர் செய்யும் நல்லோருக்கு குமரி பண்பலின் 129 அன்பு வணக்கங்கள்.

எதிர்பார்க்கப்படும் வானிலை எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் இன்று காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் ரகம் விதை விற்பனைக்கு உள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதிசாரம் 5 ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளதால் 118 நாட்கள் வயதுடைய இந்த விதையை மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். இந்த நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 99 44 04 41 13. மீண்டும் அலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகின்றோம், 99 44 04 41 93. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
0: வட்டார செய்திகள்.
2: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்டத்தில் நீர்நிலைகளிலிருந்து மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் தகவல். நாகர்கோவில் கோவை அதிவிரைவு ரயிலில் கூடுதல் பெட்டி இணைப்பு, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொதுமக்கள் மாநகராட்சி சார்ந்த தங்களின் புகார்களை தெரிவிக்க சிறப்பு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் பராமரிப்பில் உள்ள பரிந்துரை செய்யப்பட்ட நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண், சாதார மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அகசீஸ்வரம் தாலுகாவில் 60 நீர்நிலைகள், தோவாளை தாலுகாவில் 54, கல்குளம் தாலுகாவில் 93, திருவட்டார் தாலுகாவில் 30, விளவங்கோடு தாலுகாவில் 65 மற்றும் கிள்ளியூர் தாலுகாவில் 19 என மொத்தம் 321 நீர்நிலைகள் பரிந்துரை செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. மண் எடுப்பதற்கு விவசாயிகள், மண்பாட்டம் செய்யும் தொழிலாளர்கள் தங்களது விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களை www.tnesevai.gov.in என்ற இணையதளத்தில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலிருந்து கோவைக்கு அதிவிரைவு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது.

0: தினமும் இரவு 9:55 நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 7:15 கோயம்புத்தூர் சென்றடையும். மறுமார்க்கமாக இரவு 7:30 கோவையிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:40 நாகர்கோவில் வந்தடையும். இதில் ஏராளமான பயணிகள் பயணம் செய்வதைத் தொடர்ந்து பயணிகள் வசதிக்காக தற்காலிகமாக ஒரு கூடுதல் 2வது வகுப்பு பொதுப்பெட்டியை இணைத்து இன்று வரை அந்த ரயில் இயக்கப்பட உள்ளது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவையிலிருந்து புறப்படும் ரயில் நாளை வரை கூடுதல் பெட்டியுடன் இயங்கும் எனவும் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் மாநகராட்சி சார்ந்த தங்களின் புகார்களை தெரிவிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சொத்து வரி விதித்தல், சொத்து வரி பெயர் மாற்றம், புதிய தொழில் வரி விதித்தல், புதிய குடிநீர் இணைப்பு பெறுதல், குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம், பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பெறுதல், சான்றிதழ் திருத்தம், கடை உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தல், கட்டிட வரைபடம் அனுமதி, புதிய மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் சரிசெய்தல், சுகாதார சீர்கேடுகள் தொடர்பான குறைகள் மற்றும் புகார்களை பொதுமக்கள் 94-870-38-984 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலோ 04652-230-984 என்ற தொலைபேசி எண்ணிலோ தெரிவித்தால் உடனுக்குடன் சரிசெய்து முடிக்கப்படும் என செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை குடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-330-909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: இன்ஜினியரிங்
8: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: நேர்களோடு சூப்பர்பான டிராவல் இருக்கிறது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை.
11: காந்தி அஞ்சலி, மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
12: April 26 தங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் கண்ட காரணங்களை பற்றி கவனமாக சிந்தித்ததன் பேரில் நான் மகாநாட்டிற்கு வர முடியாமல் இருக்கிறது என்பதை அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அதன் பிறகு நீங்கள் எனக்களித்த பேட்டிக்கு பின்னர் மகாநாட்டில் கலந்து கொள்வது என்று என்னையே திடப்படுத்தி கொண்டேன். இதற்கு வேறு காரணம் இல்லாது போயினும் தங்களிடம் நான் கொண்டிருந்த பெரும் மதிப்பே அதற்கு காரணம். மகாநாட்டிற்கு வருவதில்லை என்று நான் எண்ணியதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு அதிக சக்தி வாய்ந்த தலைவர்கள் என்று நான் கருதும் லோகமானிய திலகர், ஸ்ரீமதி பெசன்ட், அலி சகோதரர்கள் ஆகியவர்களை அம்மகாநாட்டிற்கு அழைக்காததுதான். மகாநாட்டிற்கு வருமாறு அவர்களை அழைக்காது போனது பெரிய தவறு என்றே நான் இன்னும் கருதுகிறேன். அதைத் தொடர்ந்து மாகாண மகாநாடுகள் நடக்க

போகின்றன என்று அறிகிறேன். அந்த மகாநாடுகளுக்காவது வந்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறி உதவுமாறு அத்தலைவர்கள் அழைக்கப்படுவார்களானால் நடந்துவிட்ட தவறை நிவர்த்தித்துக் கொள்ள வழி ஏற்படும் என்ற யோசனையை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தலைவர்கள் ஏராளமான பொதுமக்களின் பிரதிநிதிகளாக உள்ளவர்கள். அரசாங்கத்துடன் மாறுபட்ட கருத்து உள்ளவர்களாக அவர்கள் இருந்த போதிலும் எந்த அரசாங்கமும் தலைவர்களை அலட்சியம் செய்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாநாட்டின் கமிட்டிகளில் எல்லா கட்சிகளும் தங்கள் அபிப்பிராயத்தை தாராளமாக எடுத்து கூற அனுமதிக்கப்பட்டது என்பது அதே சமயத்தில் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் இருந்த கமிட்டியிலோ மகாநாட்டிலோ வேண்டுமென்றேதான் நான் என் அபிப்பிராயத்தை கூறாமல் இருந்துவிட்டேன். மகாநாட்டில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு என் ஆதரவை அளிப்பதோடு இருப்பது மாத்திரமே மகாநாட்டின் நோக்கத்திற்கு சிறந்த சேவை செய்ததாகும் என்று கருதினேன். அதையே மனப்பூர்வமாக செய்தேன். என்னுடைய உதவி திட்டம் ஒன்றை இத்துடன் தனி கடிதத்தில் அனுப்பியிருக்கிறேன். அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுமே மகாநாட்டில் நான் கூறியதை காரியத்தில் சீக்கிரத்தில் நிறைவேற்றலாம் என நம்புகிறேன். மற்ற குடியேற்ற நாடுகளைப் போன்று நாங்களும் சாம்ராஜ்யத்துடன் கூடிய சீக்கிரத்தில் பங்காளிகளாக ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இச்சமயத்தில் இப்பொழுது நாங்கள் அளிக்க தீர்மானித்திருப்பது போன்று எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் பூரணமான ஆதரவை அளிக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இவ்வாறு உதவி செய்ய முன்வந்திருப்பதற்கு காரணம் இன்னும் அதிக விரைவில் நமது லட்சியத்தை அடைய முடியும் என்று எதிர்பார்ப்பதுதான் என்பதே உண்மை. அந்த வகையில் கடமையை செய்வதானாலும் அப்படி செய்வோர் அதே சமயத்தில் உரிமையையும் தானே பெறுகின்றனர். ஆகையால் சீக்கிரத்தில் வரப்போவதாக உங்கள் பிரசங்கத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் அரசியல் சீர்திருத்தங்கள் முக்கிய அம்சங்களில் காங்கிரஸ் லீக் திட்டத்தை அனுசரித்தவையாக இருக்கும் என்று எண்ண மக்களுக்கு உரிமை உண்டு. இந்த நம்பிக்கையே அரசாங்கத்திற்கு மனப்பூர்வமான ஒத்துழைப்பை மகாநாட்டில் அளிக்கும்படி பலரை செய்தது என்பதில் சந்தேகமில்லை. முன்வைத்த காலை பின்வாங்கிக் கொள்ளும்படி என் தேச மக்களை செய்ய என்னால் முடியுமானால் காங்கிரஸ் தீர்மானங்களையெல்லாம் அவர்கள் வாபஸ் வாங்கிக் கொண்டு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் வரையில் சுயாட்சி பொறுப்பாட்சி என்ற பேச்சே பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அவ்விதமே செய்யும்படியும் செய்வேன். சாம்ராஜ்யத்திற்கு நெருக்கடியான சமயம் ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் உடல் வலுவுள்ள தம் புதல்வர்கள் எல்லோரையும் இந்தியா சாம்ராஜ்யத்திற்கு தியாகம் செய்துவிட முன்வரும்படியும் செய்வேன். இச்செய்கை ஒன்றினாலேயே சாம்ராஜ்யத்தில் இந்தியா அதிக சலுகைகளுடன் கூடிய பங்காளியாகிவிடுவதோடு நிறபேதங்களெல்லாம் என்றோ இருந்தவை என்றாகிவிடும் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் அனுபவத்தில் படித்த இந்தியர் எல்லோருமே இதைவிட குறைந்த பலனுள்ள முறையையே தீர்மானித்திருக்கின்றனர். பொதுமக்களிடையே படித்த இந்தியருக்கு எந்தவிதமான செல்வாக்குமே இல்லை என்று சொல்லிவிடுவது இனியும் சாத்தியமானது அன்று. நான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பியது முதல் விவசாயிகளுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு வருகிறேன். சுயாட்சி ஆர்வம் அவர்களிடையேயும் அதிகமாக பரவியிருக்கிறது என்பதை உங்களுக்கு உறுதியாக கூற விரும்புகிறேன். சென்ற காங்கிரஸ் மகாநாட்டிற்கு போயிருந்தேன். பார்லிமெண்ட் நிறைவேற்றும் சட்டத்தின் மூலம் திட்டமாக தேதியை குறிப்பிட்டு அந்த காலத்திற்குள் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முழு பொறுப்பாட்சியும் அளித்துவிட வேண்டும் என்று காங்கிரஸில் தீர்மானம் நிறைவேறியதில் என் பங்கும் உண்டு. அதை செய்வது தைரியமான காரியமே என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சாத்தியமான அளவு குறைந்த காலத்திற்குள் சுயாட்சியை அடைய முடியும் என்ற திட்டமான எண்ணம் ஏற்படுவதைத் தவிர வேறு எதுவும் இந்திய மக்களை திருப்தி செய்யாது என்பதை நிச்சயமாக அறிகிறேன். இந்த லட்சியத்தை அடைவதற்கு செய்யும் எந்த தியாகமும் பெரியதாகாது என்று எண்ணுகிறவர்கள் இந்தியாவில் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அதே சமயத்தில் எந்த சாம்ராஜ்யத்தில் முடிவான அந்தஸ்தை அடைய நினைக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அந்த சாம்ராஜ்யத்திற்காக தங்களையே தியாகம் செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் விழிப்புடன் அவர்கள் அறிந்தே இருக்கிறார்கள். ஆகவே சாம்ராஜ்யத்தை மிரட்டி வரும் அபாயத்திலிருந்து அதை காப்பாற்றுவதற்காக மௌனமாகவும் மனப்பூர்வமாகவும் பாடுபடுவதனால்
லட்சியத்தை நோக்கி செல்லும்.

0: நமது பிரயாணத்தை துரிதப்படுத்திவிடலாம் என்று ஆகிறது. சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு நாம் பணிபுரிந்தால் அப்பணியிலேயே நாம் சுயாட்சியை அடைந்தவர்களாகிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆகையால் சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்புக்கு நாம் அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் என்பது எனக்கு தெளிவாகிறது. ஆனால் பொருளுதவியை பொறுத்தவரையில் அவ்வாறு நான் சொல்ல முடியாது என்றே அஞ்சுகிறேன். இந்தியா தன்னுடைய சக்திக்கு அதிகமாகவே சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷத்திற்கு கொடுத்திருக்கிறது என்று விவசாயிகளிடம் நான் கொண்டிருக்கும் நெருங்கிய தொடர்பினால் நிச்சயமாக கருதுகிறேன். நான் இவ்விதம் கூறுவது என் நாட்டு மக்களின் பெரும்பான்மையானோரின் அபிப்பிராயத்தை கூறுவதாகும் என்பதை அறிவேன். டெல்லியில் நடந்த யுத்த மகாநாடு பொதுவானதோர் லட்சியத்திற்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொள்வதில் ஒரு முக்கியமான காரியம் என்று நான் கருதுகிறேன். எங்களில் மற்றும் பலரும் அவ்வாறே கருதுகிறார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் எங்கள் நிலைமையோ மிகவும் விசித்திரமானது. இன்று நாங்கள் சாம்ராஜ்யத்தில் சம பங்காளிகளாக இல்லை, வருங்காலத்தில் அவ்வாறு ஆகலாம் என்ற நம்பிக்கையின் பேரில் எங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறோம்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுகுழு ஏசி மேளா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு

0: ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழிப் பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தபோதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் ஹியாங் பார்வையிட உள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார்.

மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் அல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஸ்பெஷலான இந்த டேயில உங்கள் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இரவு காலை 7:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் இருந்து இனி வருவது சேவை செய்திகள். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
3: உங்கள் டிஜிமாட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
4: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
3: பாட்டில் வார்ட்ராப்,
4: ஷோகேஸ் பொருட்கள்,
3: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
4: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
5: டிஜிமாட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
6: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
8: டிஜிமாட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
9: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்?
12: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
13: கன்னியாகுமரி.

சேவை செய்திகள். மேலசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. கருங்கல் கூனாலுமூடு ஸ்ரீ கண்டன் சாஸ்தா பத்ரகாளி இசக்கியம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 உஷ பூஜை, காலை 8 மணிக்கு வருஷாபிஷேக கலச பூஜை, உபதேவதைகளுக்கும் கலச பூஜை, காலை 9 மணிக்கு கலசாபிஷேகம், மதியம் 12 மணிக்கு உச்ச பூஜையும் தீபாராதனையும், இன்றிரவு 7 மணிக்கு திருவிளக்கு பூஜை, இரவு 8 மணிக்கு அத்தாள பூஜை. முருகன் குன்றம்

அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலில் நாளை காலை 7 மணிக்கு அபிஷேகம், 9:30க்கு சிறப்பு அபிஷேகம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30க்கு இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது சுபமான காலை 7:30. கேட்டுட்டே இருக்கீங்க உங்க எனர்ஜெட்டிக்கான ஃப்ரெண்ட் குமரி எஃப்எம் 101. உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் நாகர்கோவில் வானொலியின் சிறப்பான சேவையும் கூடவே இருக்கும்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம் வார் மந்திரியாரே.
0: அண்ணா, நான் ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன்.
1: இன்றைக்கு என்ன அவசர செய்தி? ஒருவேளை அரண்மனை சமையல்காரன் பிரியாணியில் நெய்யை அதிகமாக ஊற்றி விட்டானோ?
0: எப்ப பாரு பிரியாணி நினைவாகவே இருக்கிறீர்களே. அது இல்லை மன்னா, நம் மூக்குக்கு கீழே, மன்னிக்கவும், நம் கப்பல்களுக்கு கீழே வங்க கடலில் ஒரு மாபெரும் சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா?
1: என்ன, கப்பல் படை நம்மை தாக்க வருகிறதா? எத்தனை கப்பல்கள்? நாம் எத்தனை கப்பல்களை தயார் செய்ய வேண்டும்?
0: ஆயிரக்கணக்கான ஆமைகள் தங்களின் துடுப்புகளுடன் அணிவகுத்து வருகின்றனவாம்.
1: என்ன கூறுகிறீர், ஆமைகளா? மந்திரியாரே, காலையிலேயே வேப்பஞ்சாறு குடித்து விட்டு உளறுகிறீர்.
0: உளறுகிறேனா? குருகுலத்தில் படிக்கும் காலத்தில் வேப்பஞ்சாறை குடித்து விட்டு வகுப்பறையில் தாங்கள் உளறியதாக ராஜமாதா கூறியதாக கூறுகிறது.
1: சரி சரி, அதை விடும். இப்போது விஷயத்திற்கு வாரும்.
0: மன்னா, நவீன விஞ்ஞானிகள் சாட்டலைட் டிராக்கர் மூலம் அந்த ஆமைகளை உளவு பார்த்துள்ளனர்.
1: அப்படியா? நாம் செய்ய வேண்டிய வேலைகளை அவர்களே செய்து விட்டார்கள். ஆமாம், ஆய்வில் அப்படி என்ன தெரிந்ததாம்? இந்த ஆமைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருகின்றன?
0: மன்னா, ஆலிவ் ரெட்லி என்று அழைக்கப்படும் இந்த வகை ஆமைகள் தமிழகம் மற்றும் ஒடிசா கடற்கரையில் இருந்து புறப்பட்டு வருகின்றனவாம். மன்னா, இந்த ஆமைகள் 1000 மைல் தூரம் ஆபத்தான கடலில் நீந்தி சென்று ஒரு ரகசிய இடத்தில் ஒன்று கூடுகின்றன.
1: கடலுக்கு அடியில் நடுக்கடலில் ரகசிய இடமா? ஆமாம், அதன் பெயர் என்ன? அட்லாண்டிஸா?
0: இல்லை மன்னா, இல்லை, அதன் பெயர் இலங்கை டோம்.
1: டோமா? ஆமாம், கடலுக்கடியில் அந்த மாளிகையை கண்ணாடி கொண்டு கட்டியிருக்கிறார்களா, பவளம் கொண்டு கட்டியிருக்கிறார்களா, இல்லை வேறு ஏதாவது வைத்து கட்டியிருக்கிறார்களா?
0: அது ஒரு இயற்கை ஊட்டச்சத்து நீரூற்று. பலத்த கடல் காற்றும் நீரோட்டமும் சேர்ந்து கடலின் அடி ஆழத்தில் இருக்கும் குளிர்ந்த சத்துமிக்க நீரை மேல் நோக்கி தள்ளுகிறது. அது பார்க்க குடை போல அல்லது குவிமாடம் போல தோற்றம் அளிக்கிறது. அதைத்தான் அப்படி கூறுகிறார்கள்.
1: ஒரு நிமிடம் வரும். வெறும் குளிர்ந்த நீருக்காகவா இந்த ஆமைகள் 1000 மைல்கள் நீந்தி வருகின்றன? அவைகளுக்கு என்ன பித்தா பிடித்திருக்கிறது?
0: குளிர்ந்த நீருக்காக இல்லை மன்னா, அங்கு நடக்கும் இலவச சாப்பாட்டு திருவிழாவிற்காக. அந்த ஊட்டச்சத்துக்கள் மேலே வரும்போது பிளாங்டன் என்ற நுண்ணுயிரிகள் கோடிக்கணக்கில் பெருகும் அங்கு. அதை சாப்பிட சிறிய மீன்கள் வரும் அங்கு. அந்த மீன்களை வேட்டையாடி ஹாயாக சாப்பிடத்தான் இந்த ஆமைகள் அங்கே வருகின்றன.
1: ஆஹா, பிரியாணி விருந்து என்றால் எனக்கே பிடிக்குமே. ஆமைகளுக்கும் அது போல் மீன் பிரியாணி பிடிக்கும் போல. ஆமாம், இந்த ஆமைகளுக்கு வழி எப்படி தெரியும்? நம்மிடம் அரண்மனை வரைபடம் இருந்தும் அரண்மனை முழுக்க இருக்கும் அறைகள் எது என்று இன்னும் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தடுமாறுகிறோம். பின்பு எப்படி இவைகள்?
0: அதுதான் மன்னா அதிசயம். ஆமைகளிடம் வரைபடம் இல்லை. பூமியின் காந்த புலத்தை வைத்தே தங்களின் இன்பில்ட் GPS மூலம் துல்லியமாக இவை பயணிக்கின்றன. இந்திய வனவிலங்கு நிறுவனம் ஒரு ஆமையை சோதித்ததில் அது வெறும் 51 நாட்களில் 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சாதனை படைத்துள்ளது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாங்கள் நகர்வலம் செல்லும் போது இடையில் எத்தனை டீ கடையில் வண்டியை நிறுத்துகிறீர்கள், ஆனால் இந்த ஆமைகள் இடையில் எந்த டீ கடையிலும் வண்டியை நிறுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: ஆமைகளை பற்றி கூறினால் ஆமைகளை மட்டும் பற்றி பேச வேண்டும். சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே, எனது இமேஜை டேமேஜ் செய்ய ஓடி வருவது. ஆனாலும் இந்த ஆமைகள் வியப்பாகத்தான் இருக்கிறது. வழியில் வடைபச்சி எதுவும் சாப்பிடாமல் சென்று கொண்டிருக்கிறது. மந்திரியாரை, உடனே நம் படை வீரர்களை அனுப்பி அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும்.
0: மன்னா, அது சர்வதேச கடல் பகுதி மன்னா. அதனால் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஆமைகளை அங்கு பாதுகாக்க வேண்டும்.
1: ஓஹோ, அப்படி கூறுகிறேன். சரி சரி, இனிமேல் நம் நாட்டு ஒற்றர்கள் அனைவரும் அந்த ஆமைகளிடம் போய் வழி செலுத்துதல் என்ன என்பதை ஆமைகளிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது என் உத்தரவு. கூறிவிடும், பயிற்சி களத்திற்கு போகும் போது இனி யாரும் வழி மாறி போக கூடாது.
0: அப்படி என்றால் மன்னா, தாங்கள் தான் அந்த ஆமைகளுடன் எப்படி வழி செலுத்துதல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் தான் பயிற்சி களத்திற்கு செல்வதற்கு பதிலாக உணவருந்து மறைக்கு அடிக்கடி வழி தடுமாறி செல்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள்.
1: மந்திரியாரே,
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேரங்களில் இனிமையாய் இளமையாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: கதைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

ஸ்பெஷல் டே ஃப்ரைடே. ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் குமரியகம் 101. ஒரு ஸ்பெஷல் டைம்ல இணைஞ்சிருக்கிறோம். இந்த அமேசிங்கான டைம்ல உங்களோட எனர்ஜியான நாகர்கோவில் ரேடியோவுக்கு ஒரு ஹாய் சொல்வோமா? ஹாய் நாகர்கோவில் ரேடியோ, லெட்ஸ் கம் ஆன் ஏர். ஸ்டார்ட் பண்ணலாமா தென்குமரி தேனலையை? இது ஒரு பழம். பொதுவா நம்ம ஊர்ல இது விளையறது இல்ல. ஆனா நாம சாப்பிடுற ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான விட்டமின் சி உள்ள பழமும் கூட, முக்கியமா தோல் நோய்க்கு சிறந்த மருந்தும் கூட அப்படின்னு சொல்றாங்க. டெங்கு காய்ச்சல் பரவுற டைம்ல இந்த பழத்தை தான் அதிகமா வந்து டாக்டர்ஸ் வந்து நம்மள சாப்பிடவும் சொன்னாங்க. ஏன்னா டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உடலுக்கு தேவையான நீரசத்தை வழங்கவும் ரொம்ப முக்கியமான மூலப்பொருளா அமைஞ்சது இந்த பழம். சரி சரி, என்ன பழம் ரொம்ப ரொம்ப ஆலோசனை பண்ண முடியலன்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க, உங்க மைண்ட் சொல்லுது அது வேற. வேற ஒண்ணும் இல்லைங்க, அது கிவி பறவை மாதிரி இருக்கக்கூடிய கிவி பழம் தான். நம்ம ஊர்ல இந்த கிவி பழம் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஒரு மூணு பழம் நாலு பழம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ரேட்ல நமக்கு தருவாங்க. அதிகமா இதை யாரும் வந்து விரும்பி வாங்க மாட்டோம். ஆனா வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா இது வாங்குவோம். வித்தியாசமான ஃப்ரூட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, இன்னைக்கு பொது அறிவு கேள்வி கிவி பழம் பத்தி தான். கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இயற்கை கிவி சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் எது? இந்தியாவில் இயற்கை கிவி சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் எது? இந்த கேள்விக்கான பதில கும்கி 2 திரைப்பட பாடலுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
11: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
12: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
11: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
12: செல் நம்பர் 9488230666.
13: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
14: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
13: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
14: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
15: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
16: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
17: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
18: ஏனே அப்பப்போ பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குவர் FM 101.3. இப்ப கேக்கலாமா?
19: தேதியும் செய்தியும்
20: இன்று மே மாதம் 29ஆம் தேதி.
21: சர்வதேச

0: அமைதி காப்போர் தினம் இன்று.
1: ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆண் பெண் இருசாரரையும் பெருமைப்படுத்துவதற்கும் சமாதானத்திற்கான இந்நடவடிக்கைகளின் போது உயிர் நீத்தவர்களை நினைவூட்டுவதற்கும் 2001 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பிரகடனப்படுத்திய தினமாகும். இத்தினம் ஆண்டுதோறும் மே மாதம் 29 கடைபிடிக்கப்படுகிறது.
0: நேபாள இந்திய மலையேற்ற வீரர் டென்சிங் நார்கே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு பிறந்த இவர் 1953 மே மாதம் 29 நியூசிலாந்தின் சர் எட்மண்ட் ஹிலேரியுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை முதன் முதலில் அடைந்து சாதனை படைத்தார்.
0: பின்னாட்களில் இந்திய குடியுரிமை பெற்று இவர் டார்ஜிலிங்கில் குடியேறினார்.
1: 1959 இவர் இந்திய அரசின் பத்ம பூஷன் விருதினையும் பெற்றுள்ளார்.
0: முன்னாள் இந்திய பிரதமர் சரண் சிங் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: இந்திய குடியரசின் 7வது பிரதமராக 1979 ஜூலை மாதம் 28 முதல் 1980 ஜனவரி மாதம் 14 வரை இவர் பணியாற்றியுள்ளார்.
0: பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து சரண் சிங் அவர்கள் மகாத்மா காந்தியடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றுள்ளார்.
1: இவர் 1987 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை டி பி முத்துலட்சுமி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: ஆயிரத்து 1950 மற்றும் 60 தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகையாக திகழ்ந்த இவர் 300 அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
0: பராசக்தி, மனோகரா, திரும்பிப்பார், இருவர் உள்ளம் போன்றவை இவர் நடித்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
1: கலைமாமணி விருது, கலைவாணர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 2008 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான காளிதாசன் அவர்கள் தனது ஆரம்ப காலத்தில் திருப்பத்தூரான் என்ற பெயரிலும் பின்னாளில் காளிதாசன் என்ற பெயரிலும் பல பாடல்களை இயற்றியுள்ளார்.
1: சுமார் 800 பாடல்களை எழுதியுள்ள இவர் தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதினையும் பெற்றுள்ளார்.
0: இவர் 2016 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தமிழ் திரைப்பட இயக்குநர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2018 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
5: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
4: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
5: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
4: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
5: 0465225390.
6: இது நம்ம கேம்சி மருத்துவ
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
3: கால் 7904473872.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பு.

0: ஆகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
2: செல் நம்பர் 9488-230666.
3: தென்குபரி தேனலில கேள்வி கேட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறீங்க. எங்கேயும் போகல, இங்குதான் இருக்கிறோம். நம்ம நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் இயற்கை கிவி சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் எது? இதற்கான பதில் அருணாச்சல பிரதேசம். கேள்வியும் பதிலும் மீண்டும், இந்தியாவின் இயற்கை கிவி சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் எது? அருணாச்சலம் பிரதேசம். இந்தியால கிவி உற்பத்தியில 50% மேல அருணாச்சல பிரதேசம் உற்பத்தி செய்யறதோட இயற்கை கிவி சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கு. மிஷன் அருணாச்சல் கிவி டு எம்பவர் ஃபார்மர்ஸ், ஸ்ட்ரென்தன் ஆர்கானிக் எக்கோசிஸ்டம். அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் முதன்மை இயற்கை கிவி மையமாக மேம்படுத்துவதற்காக அருணாச்சல பிரதேசத்தின் கிவி திட்டம் என்ற திட்டத்தை வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் அதாவது எம் டோனர் அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டம் சுமார் 167 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சியடைந்த வடகிழக்கு என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ செயல்படுத்தப்படுது. இது அருணாச்சல பிரதேசத்தோட முக்கிய பகுதிகளில் 6 அறுவடைக்கு பின்னாடி மையங்களை கொண்ட தொகுப்பு அடிப்படையிலான மாதிரியை பின்பற்றுது. அப்புறமா இந்த முன்னெடுப்பானது தர அடையாளம், பிராண்டிங், மதிப்பு கூட்டல், குளிர்சங்கரி மேம்பாடு, அப்புறமா விவசாயிகளுக்கான சந்தை ஒருங்கிணைப்பு இதிலெல்லாம் கவனம் செலுத்துது. ஓகே நேர்களே, பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது காலை 7:55 ஆயிடுச்சு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஒரு ஹார்ட் ஹார்ட்டுக்குள்ள ஒரு செம பீட். அது நாகர்கோவில் வானொலியின் கவர் எஃப்எம் 101-ன் செம பீட் தான் அது. கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து தென்குமரி தேனலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ஜாலியா உங்களோட காற்றலையின் நட்பு நாகர்கோவில் ரேடியோவுடன் ஸ்பெஷலான நேரங்கள்ல இணைஞ்சிருக்கீங்க. நேரம் இப்போது காலை 8 மணியை தொடப்பகுதி. இனி செய்தி சுருக்கத்தை பின் பேக்காண்டோ தென்குமரி தேடலை.
5: வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
7: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
0: அழகாய் விடிந்த காற்றலையின் டிராவல்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்டலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குளுகுளு ஏசி மேளா.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறு காலை 11
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
11: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
10: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
12: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
10: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
12: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
13: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
14: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
13: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
14: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
15: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
16: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
17: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
18: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
19: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்

0: யாவரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை நூற்றில் நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க தென்குமரி தேரலை. இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 28 ரூபாய், நாட்டு தக்காளி 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 55 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணமும் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவுச்சவ் 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 68 ரூபாய், முள்ளங்கி 65 ரூபாய், எலுமிச்சை கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், புதினா 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பால் சேம்பும் 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வழுதங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 45 ரூபாய், நெல்லிக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி பயிறு 40 ரூபாய், கருவேப்பிலையும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும் பப்பாளி 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 24.48 அடி, பெருஞ்சாணி அணை 31.50 அடி, சிற்றாறு 1 அணை 6.23 அடி, சிற்றாறு 2 6.33 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறை 6 அடி 17.55 அடி.

இது நேர்மே, கோடி உறவு அருகில் இருந்தாலும் அவளை மிஞ்சிய உறவு வேறு உலகில் இல்லை. யார் அவள்? அவள்தான் நம் அம்மா. பேசிக்கிட்டே இருப்போம், விடாம பேசிட்டே இருப்போம், பிரேக்கே இல்லாம பேசிட்டே இருப்போம், பிரேக் கொடுக்கவே மாட்டோம். சோ அப்படி உங்களுக்கு அம்மா பத்தி பேசணுமா, அப்ப வாங்க 1:10 யார் வரணும் அப்படின்னா நம்ம பெண் தோழியர் தான். இன்னைக்கு பகல் 1:10 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் ஹாய் ஸ்நேகிதியே. தலைப்பு என்ன அப்படின்னா, என் ஆக சிறந்த தோழி அம்மா அப்படின்னு நம்ம பெண் தோழியர் பேசலாம். பேசுவீங்க, நிறைய பேசுவீங்க. வாங்க நம்ம பண்பலைக்கு ஜாலியா பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சாதத்துக்கு ஈக்குவலா ஏதாவது வேற பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னா கோதுமை சாப்பிடுவோம். ஆனா அதை தள்ளி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?

என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் போய் கேட்டுட்டே இருந்தோம். அதை தள்ளி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போய் கேட்டுட்டே இருந்தோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ராகி கேழ்வரகு இருக்கு, கம்பு இருக்கு, தினை இருக்கு, குதிரைவாளி இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, வரகு, சாமை, சோளம் இப்படிலாம் இருக்கு. சரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா? சரி இதெல்லாம் எதுக்கு? நாம சாப்பிடறதுக்கு தான். நாம சாப்பிடாம வேற யாரும் சாப்பிட போறோம்? நலமாய் வாழணும், நலமாய்

பல நலமாய் வாழ மருத்துவ தொடரை கேட்கணும். நம்ம நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 100 முதல் இன்று பகல் 12:50 அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். கடுவ கேளுநர்களே, அதாவது ஒரு அரிசியை தள்ளி கோதுமை மாவு சாப்பிடும், அதை தள்ளி வேற என்னெல்லாம் சாப்பிடலாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. கணிதனை கூப்பிடலாமா? கணிதன் திரைப்படத்திலிருந்து

0: காலை 8:30. நேர்களோடு இனிய பயணத்தில் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி FM 101.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நெய்.
0: உங்கள் இனிய நேரங்களில் இனிய நட்பு, இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்கல்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச

0: புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்கார்ந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்னைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு
8: நேஷ் கன்னியாகுமரி.
9: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
10: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
11: மாட்டிக்கிட்டீங்க.
12: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
13: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
14: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:00 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:00 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுகுழு ஏசி மேளா.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
17: அந்த இயரிங்க காட்டுங்க.
18: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
17: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
18: எங்க?
17: கவர்மெண்ட்.

0: செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: Pontiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.

ஞாபகப்படுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. இந்நிகழ்ச்சி படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நமது குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45. இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த் அழைப்பு. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர் கேட்கலாம்.

பாக்குறதுக்கு முன்னாடியே, நம்மோட குரலை கேட்கறதுக்கு முன்னாடியே, நம்மளுடைய குணத்தை தெரியறதுக்கு முன்னாடியே, என்னதுடா முன்னாடியே முன்னாடியே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மள நேசிச்ச ஒரு இதயம்தாங்க அது. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய குழந்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம குழந்தைய ரொம்ப நேசிக்கணும், நம்ம குழந்தை தான் நம்ம உலகம் அப்படின்னு நினைச்சு நம்ம வளர்த்தவங்க யாரு? அவள் தான் நம்ம அம்மா. அவளை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய நிறைய பேசலாம், நிறைய நிறைய சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிற பெண் தோழியரே, வாங்க 1:10 நமக்கு குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில என் ஆக சிறந்த தோழி அம்மா அப்படின்னு பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய பேசலாம். அதுக்குன்னு அடுத்த நம்ம பெண் தோழியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம எல்லாம் பேசக்கூடாது, கரெக்டா குறிப்பிட்ட டைம்ல பேசிட்டு போலாம் சரியா? இதுக்கான நிலைய தொலைபேசி எண்கள் 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 எண்ணிலும், 290 722 எண்ணிலும் வரலாம், 890 32 570 39 இந்த மொபைல் எண்ல கூட நீங்க வரலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லலாம், இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு நம்ம குமரி பெண்மலை 100ல, வாங்க ஜாலியா பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு வாங்க. ஜாலியான உங்களுடைய நட்பு குமரி FM 101. இப்ப ஜாலியா ஒரு பாடல் கேட்கலாமா? வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: நமக்குள்ள ஒரு ஹார்ட் ஹார்ட்டுக்குள்ள ஒரு செம பீட், அது நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி எஃப்எம் 101 பீட் தான் அது. ஃபாலோ பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க, ஆல்வேஸ் வித் யுவர் குமரி எஃப்எம் 101. இன்னும் சில நொடிகளில் வருவது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது காரைக்கால் வானொலி நிலைய படைப்பு, நமது குமரி பண்பலை 101. Be happy always.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90. மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: வணக்கம். என்னோட பேர் ஆர். அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: சரி, என்னென்ன மொழிகள் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க?
3: நாங்க 4 மொழி கத்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு. இந்த 4 மொழிகளும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
2: சரி, உங்களுக்கு வானொலி கேட்கறது ரொம்ப பிடிக்குமா?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
2: சரி, இப்ப வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
3: ஓகே, நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சுல சொல்றோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்தில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
2: சரி, இப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க

0: வானொலி கேட்டிருப்பீங்கல்ல,
1: ஆமாம்
0: அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா? அதை
1: கண்டிப்பாக.
0: பற்றி சொல்லுங்களேன். எந்த வயசில் நீங்கள் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் என்னோட தந்தை ரேடியோ கேட்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே போகும் காலையில். ஸோ அந்த ரேடியோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் டேடி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுலேருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
0: பெண்களோட வாழ்க்கையில் வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: பெண்கள் பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால் கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ, இல்லை சமைக்கும் பொழுதோ, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில் ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
1: கண்டிப்பாக. வானொலியில் நிறைய தொழில் முனைவர்களாகட்டும், இல்லைன்னா பெரிய லீடர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்கக்கிட்ட. நீங்கள் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்போ பெண்களுக்கு வந்து இவங்களாலெல்லாம் இவ்வளோ முடியுது, இவர்களால் செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமாக உருவாக ஆரம்பிச்சிடுது.
0: இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே ஸ்க்ரீன்லேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க?
1: டிவி பார்க்கும்போது சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கிறத பேரண்டால் கண்காணிக்க முடியாது. ஆனால் ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்குறோம். ஸோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டாக போய் சேர்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
0: சரி, இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாலு மொழிகள்ல பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுல இருந்து நீங்க மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
1: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால ஆங்கிலத்துல நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்திய பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்குற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைங்களுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழிய சீக்கிரமா கற்றுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியால இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும் பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்ல வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பா கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க என்ன எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலியமா மக்களுக்கு மக்களுக்கிடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
0: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
1: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால

0: ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
1: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கிற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. ஸோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பார்க்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
1: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரை இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம், ஏன்னா 3 வயதுல இருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைமை குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலியமா, இல்ல அவங்களுக்கு வரைகிறது பிடிக்கும் அப்படின்னா வரைகிறது மூலியமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, புரியுற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினைச்சிருப்போம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்டுன்னு நினைச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்ல நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களா இருக்கும், அதனால நீங்க ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன், அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதிலிருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவம் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவி செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நேர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.

0: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
1: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
6: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் இப்போ காலை 9:02. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

0: சி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு நேர் விருப்ப நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: ஹாய் கே கே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை நூறு கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும்
1: வணக்கம். பூ என்றால் மணக்கும், வாசப்பூ வணக்கம் வைத்தாலே மணக்கும்.
0: வணக்கம் சொல்லி உங்களோடு இப்பொழுது இணைவது ஆர்ஜே ஜெயலிஜு. வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சுங்க. ஆனால் வழக்கம் போல ஆரம்பத்தில் ஒரு சில வரிகள் சொல்லணும் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதுவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? உங்களால் முடியாது அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறத அவங்க முன்னால் நீங்கள் செஞ்சு காட்டுறது தாங்க. இப்போ நாங்கள் சொல்லலை, வால்டர் பேஜெட் அப்படிங்கிற அறிஞர் சொல்லியிருக்காங்கங்க. முடியாததை கூட செஞ்சு முடிக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ஸும் மகிழ்ச்சியும் வரும் பாருங்க, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இன்றைய நாள் நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த, ரொம்ப ரொம்ப பிடித்த திரைப்பட பாடலை கேட்க வேண்டிய நேரம் இது. வசந்த அழைப்பு ஆல்ரெடி நேரம் கொஞ்சம் போயிடுச்சு, அதனால டக்குன்னு நம்ம போயிடலாம். அப்போ நீங்க எஃப்எம்ல பாட்டு கேட்க வேண்டிய நம்பர்ஸை வந்து இப்ப சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2907223 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. நீங்க தேர்வு செய்யக்கூடிய பாடல்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதா இருந்தா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்ப முதல் லேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு ஆர்வமா இருக்கும், கேட்டலாம். யார் அழைப்பது, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் நிலையத்தார் அனைவரும், நீங்களும் நலம் அப்படின்னு நம்புறோம்.
2: பாடல் ராசிதான் கை ராசிதான்

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வசந்தன் கோவின் இளம் சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குலுகுலு ஏசி மேளா.
3: அந்த இயரிங்க காட்டுங்க.
4: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
3: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
4: எங்க?
3: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு.

0: அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கிறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நம்ம எஃப்எம் ஸ்டூடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை 9:13. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது வசந்த அழைப்பு. வணக்கம், யார் அங்க பேசுறீங்க?
4: வணக்கம். ஜெயக்குமார்.
3: புண்ணை நகர்ல இருந்து ஜெயக்குமார் சார், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டீங்க. சூப்பர். சரி, இப்ப பாடல் கேட்டுலாமா? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள்,

0: ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளம் சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குலகுலி ஏசி மேளா.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
3: செல் நம்பர் 9488230666.
1: என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
4: மணிகண்டன்.
1: சரிங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்கு கும்கி படத்தோட
1: பாடல். சரி, நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம், டக்குன்னு அந்த பாடல் கேட்டுடலாம். நன்றி, உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்,
6: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது வசந்த அழைப்பு.
11: அன்பான காலை வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்லுங்க.
11: நான் தக்கில இருந்து சமன் பேசுறேன்.
5: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல்?
11: படம் வந்து ஆனந்த் கும்பி. அந்த படத்துல இருந்து ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது, ஓ மைனா ஓ மைனா. அந்த பாடல்
5: ஜானகி, ஆமா, ஷைலஜாமா சேர்ந்து பாடியிருக்க அருமையான பாடல். கேட்டிருக்கீங்க, தேர்வு பண்ணிருக்கீங்க, கேட்கலாம். நன்றி.
11: நன்றி, வணக்கம்.

0: வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: Work from home. ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்களுடன் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை. அடுத்ததா எந்த நேயர் பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
8: வணக்கம், திட்டுவளையிலிருந்து ஷாபி.
3: சொல்லுங்க ஷாபி சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: ஜீன்ஸ் படத்திலிருந்து கண்ணோடு காண்பதெல்லாம்.
3: ஆஹா, அந்த பாடல் அருமையான. ஆமா, ஏ ரஹ்மான் இசையில நிதேஸ்ரீ குரல்ல சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து கேட்கலாம். நன்றி.
8: நன்றி.
3: உங்களுக்கான பாடல் இதோ.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும். தேநீர் நேரம் வாரை தோழி இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
2: பிளஸ் 2 முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC ல BS

0: நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
0: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
0: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன் மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்னைக்கு நாம எஃப்எம்ல உங்களுக்காக காத்திருக்கோம் லைவ் ஷோஸ் சிலதை வந்து ஞாபகப்படுத்திடலாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ நாம பெண்களுக்கு மகளிருக்கு டபுள் டமாக ரெண்டு லைவ் ஷோஸ் காத்திருக்கு. நான் பேசுறத என் கருத்தை கேட்க ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணுதா? கவலை விடுங்க, நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ண டாபிக்ஸ் கொடுக்குறாங்க நாம எஃப்எம்ல, கேளுங்க, கேட்டு கால் பண்ணி பேசுங்க, உங்க கருத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதிவு பண்ணுங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்களுக்கு காத்திருக்கும் டாபிக், என் ஆக சிறந்த தோழி அம்மா. அம்மாவை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அதுவும் பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு. நிச்சயமா அதை பத்தி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாம். இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வாராய் தோழி, அதுவும் நம்ம பெண்களுக்கான நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கே தெரியும், மே மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும் போது ஸ்கூல் எல்லாம் ரீஓபன் ஆகுது, 4ஆம் தேதி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசி கட்ட பரபரப்பு எப்படி இருக்குது? உங்கள் வீட்டு குழந்தைகள், உங்கள் வீட்டு பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். இது மட்டும் இல்லாங்க, இன்னும் ரெண்டு லைவ் ஷோஸ் இருக்கு, அது யாருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இன்னொரு நம்ம சின்ன குட்டி சுட்டீஸ்க்கு பட்டாம்பூச்சிகள் நேரலை இருக்கு, உங்க குழந்தைகள் வந்து தயார்படுத்துங்க, இந்த நிகழ்ச்சியில பேச வைங்க. அது மட்டும் இல்ல, இன்றிரவு 10:00 இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடலை கேட்கறதுக்காக நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இந்த லைவ் ஷோஸ்ல எல்லாம் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் சொல்றோம், இந்த வசந்த அழைப்பு உட்பட 2602240 மற்றும் 2972 இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903 2

மறுபடியும் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் 8903257309. நாம எஃப்எம்ஸ் ப்ளூ கிளாக்ல அப்படியே டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 9:43. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடல யார் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல யார் இருக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பருத்து விலையில இருந்து ஸ்ருதி பேசுறீங்க. சொல்லுங்க ஸ்ருதி, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அப்ப தெம்பா நல்லா சத்தமா பேசலாமே. சரிங்க, அந்த பாடல் சரி, நம்ம டக்குனு கேட்டுலாமா அந்த சாங்க? நன்றி. அந்த நேருக்கான பாடல்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 102 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்,
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 9:51. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு நேர் விருப்ப நேரலை. இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்த யார் பேச போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், எல்லாருக்கும் அன்பான குளிரான காலை வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: நந்தினி படத்துல இருந்து லைலா லைலா நீ தானே அந்த லைலா லைலா மைலா.
3: சரி, பாடல வந்து கேட்டுடலாம். நன்றி. முள்ளங்கினாவிலிருந்து ஜான் அப்படிங்கிற நேயர் பேரை கடைசியில சொல்ல வந்து அது அப்படியே கட் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, அந்த நேயரின் விருப்ப பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. கேட்கலாம், ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: யார் அழைப்பது வசந்த அழைப்பில் நிறைவான நேயர்?
1: திருவாரூர்ல
0: திக்கணங்கோட்டிலேருந்து சுகுமாரன் நாயர். சொல்லுங்க சார், என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு பிடிச்ச பாடல்
0: ஜூலி கணபதி திரைப்படத்தில் இருந்தீங்களா? சரிங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். நன்றி. சொன்ன மாதிரியே லைவ் ஷோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. வசந்த அழைப்பில் பங்கேற்று பாடல்களை கேட்டு ரசித்த மற்றும் முயற்சித்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு லைன் கிடைக்காதவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாற்றும் கண்டிப்பா உங்க குரலை நம்ம எஃப்எம்ல அடுத்தடுத்த லைவ் ஷோஸ்ல நீங்க கேட்கலாம். இப்போ அந்த நேயர்கான விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜூலி கணபதி திரைப்படத்துல இருந்து கேட்கலாமா? ஸ்டே டியூன்ட் வித் குமரி 101.1.

0: நிறைய பெற்றது வசந்த் அழைப்பு. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: நிமிச்சு வந்துதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:02. இளம் சாரல்
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே, நீங்கள் அலையாக இருக்க முயற்சி செய்யுங்கள், அதற்காக கரைதாண்ட எண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, நாம கரைதாண்ட எண்ணும் போது நம்மளுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிடும் இல்லையா. இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா. நாம வாழக்கூடிய இந்த உலகமே வியப்பானது இல்லையா. அதுலயும் விழிகளால் காணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வியப்பானதா மாறிக்கிட்டே இருக்கு. அன்றாட வாழ்வுல நாம பயன்படுத்தும் ஒவ்வொரு விஷயமும் அறிவியல் வளர்ச்சியின் அடையாளமா தான் இன்றைய காலகட்டத்துல மாறிக்கிட்டே வருது இல்லையா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட இத பத்தி தான் பேச போறோம், அறிவியல் உலகின் அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்புல. கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. நிகழ்ச்சியோட முதல் நேயரா ஜெசிகா பிரின்சி அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கம். அறிவியல் என்பது புத்தகத்தில் மட்டும் இருக்கும் ஒரு பாடம் அல்ல, அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் இருக்கும் ஒரு அதிசயம். காலையில் அலாரம் அடிக்கும் மொபைல் முதல் இரவில் எறியும் மின் விளக்கு வரை எல்லாமே அறிவியலின் பரிசுகள். முன்பு கடிதம் அனுப்பினால் பல நாட்கள் எடுத்துக்கொண்டது, ஆனால் இன்று ஒரு நொடியில் உலகத்தின் மறுபக்கத்தில் இருக்கும் மனிதரிடம் பேச முடிகிறது. இதுதான் அறிவியலின் வளர்ச்சி. இந்த உலகில் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று விண்வெளி. இரவு நேரத்தில் நாம் வானத்தை பார்த்தால் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியும். அந்த விண்வெளியில் நம்ம பூமி ஒரு சிறிய துளி மாதிரி தான். அதில் மிகவும் அழகான ஒன்று சந்திரன். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் சந்திரன் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். நிலா நிலா ஓடிவா என்று பாடி வளர்ந்த குழந்தைகள் நாம். ஆனால் அந்த சந்திரனை மனிதன் தொட்டு பார்த்திருக்கிறான் என்பது இன்னும் ஒரு பெரிய அதிசயம். 1969 ஆண்டு மனிதன் முதல் முறையாக சந்திரனில் காலடி வைத்தான். உலகமே அந்த நிகழ்வை ஆச்சரியத்துடன் பார்த்தது. ஒரு காலத்தில் வானத்தை பார்த்து ரசித்த மனிதன் பின்னர் அதையே அடைந்து விட்டான். இதுதான் அறிவியலின் சக்தி. அறிவியல் வளர்ச்சி மனித வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, மனிதர்களின் கனவுகளையும் பெரிதாக மாற்றியுள்ளது. முன்பு பல விஷயங்கள் முடியாது என்று நினைத்தார்கள், ஆனால் அறிவியல் அதையும் சாத்தியமாக்கி காட்டியது. இன்று கடலின் அடியில் இருந்தும் தகவல் அனுப்ப முடிகிறது, விண்வெளியில் இருந்தபடியே பூமியை பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் இயற்கை பேரழிவுகள் வரப்போகிறது என்பதையும் விஞ்ஞானிகள் முன்கூட்டியே கண்டுபிடித்து மக்களுக்கு எச்சரிக்கை அளிக்கிறார்கள். இதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. அறிவியல் என்பது வெறும் கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, அது மனித உயிர்களையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் ஒரு பெரிய சக்தியாக மாறியுள்ளது. இன்றைய உலகம் அதிகமாக பேசுவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி. மனிதனை போல் சிந்தித்து பதில் சொல்லும் தொழில்நுட்பம் இன்று வளர்ந்து வருகிறது. மொபைலில் பேசினால் கூட அது நம்ம குரலை புரிந்து கொண்டு பதில் சொல்கிறது. கார்களே தானாக ஓடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இயற்கையிலும் நிறைய அறிவியல் அதிசயங்கள் இருக்கின்றன. தேனீக்கள் கூட ஒன்றுக்கொன்று தகவல் சொல்கின்றன. மரங்களும் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றன. இதையெல்லாம் பார்த்தால் அறிவியல் என்பது மனிதனால் மட்டும் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல, இயற்கையிலே இருந்த ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்று புரிகிறது. நண்பர்களே, ஒரு காலத்தில் மனிதன் பறக்க முடியாது என்று சொன்னார்கள். இன்று விமானத்தில் உலகம் முழுவதும் பறக்கின்றான். சந்திரனை அடைய முடியாது என்றார்கள். இன்று மனிதன் அங்கே காலடி வைத்து விட்டான். அதனால் அறிவியலை பயப்படாமல் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் கேட்க போகும் ஒரு சிறிய கேள்விதான் நாளை ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக மாறலாம். அறிவியல் உலகம் தினமும் புது புது அற்புதங்களை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது.
0: முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்டும் வலிமை அறிவியலுக்கு உண்டு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா சஜினா மூல் அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். அறிவியல் என்பது வெறும் பாடமல்ல, அது மனித அறிவின் விளக்காகும், உலகை மாற்றும் ஒரு சக்தியாகும். முதலாவது இடத்தில் தகவல் தொழில்நுட்பம் உள்ளது. தகவல் தொழில்நுட்பம் என்பது உலகை இணைக்கும் ஒரு பாலமாக உள்ளது. இதை ஒரு கிளிக் செய்தால் போதும், உலகின் மறுபக்கத்தில் இருக்கும் மனிதரிடம் நொடிகளில் தகவல் செல்லும் அதிசயம்தான் இந்த அறிவியல். இரண்டாவது இடத்தில் மருத்துவ அற்புதம் உள்ளது. முன்னொரு காலத்தில் சில நோய்களுக்கு மருத்துவம் இல்லாமல் இருந்தது. தற்போதைய காலகட்டத்தில் இந்த நிலை அரிதாகவே உள்ளது. அறிவியலினால் நமக்கு கிடைத்த பயன் என்ன? உலகை ஒன்றாக இணைக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அறிவியல் உண்மையில் அற்புதங்களின் உலகமாகும். நாம் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு வசதியும் அறிவியல் கண்டுபிடிப்புகளினாலே. காலை முதல் நாம் தூங்கும் இரவு நேரம் வரையிலும் நாம் பயன்படுத்தும் அனைத்துமே அறிவியலினாலே உள்ளன. எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆர்வமாக கற்க வேண்டும், ஆராய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு கூறுகிறேன், ஆர்வம்தான் நம்மை அடுத்த அற்புதத்திற்கு கொண்டு செல்ல தூண்டும் தூண்டுகோலாகும்.
0: உலகை ஒன்றாக இணைக்கும் சக்தி அறிவியலுக்கு இருக்கிறது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி.

0: தலைப்புல ரிஷ்பா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா?
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையை எளிமையாக்கவும் வேகமாக மாற்றவும் புதிய உலகத்தை நமக்கு காட்டவும் உதவியது அறிவியல். இன்று நாம் பயன்படுத்தும் செல்போன் முதல் விண்கலம் வரை அனைத்தும் அறிவியலின் அற்புதங்களே. அறிவியல் என்பது இயற்கையை ஆராய்ந்து உண்மைகளை கண்டுபிடிக்கும் அறிவு ஆகும். மனிதன் ஏன், எப்படி என்ற கேள்விகளை கேட்டதிலிருந்தே அறிவியல் வளரத் தொடங்கியது. அறிவியல் இல்லாத உலகத்தை இன்று நினைத்து பார்க்கவே முடியாது. மருத்துவ அறிவியல் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது. இதய மாற்று அறுவை சிகிச்சை, கண் மாற்று அறுவை சிகிச்சை, தடுப்பூசிகள், இவை அனைத்தும் மனித உயிரையே காப்பாற்றுகின்றன. கொரோனா காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. உலகையே காப்பாற்ற ஒரு அறிவியல் சாதனை. தகவல் தொடர்பின் அதிசயம். முன்பு நாம் ஒரு செய்தி சொல்ல நாட்கள் எடுத்தது. இன்று சில வினாடிகளிலே உலகின் மறுபக்கத்தில் இருக்கும் ஒருவரிடம் பேச முடிகிறது. மொபைல் போன், இணையம், வீடியோ கால், சமூக வலைத்தளங்கள், இவை அனைத்தும் அறிவியலின் பரிசுகளாகும். விண்வெளியின் அறிவியல். மனிதன் நிலவிற்கே சென்று விட்டான். இன்று செவ்வாய் கிரகத்தை ஆராய்கின்றான். இந்தியாவின் ISRO உலகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. சந்திராயன், மங்கள்யான், செயற்கைக்கோள்கள், இவை அனைத்தும் அறிவியல் உலகின் அற்புதங்கள். கல்வியின் அறிவியல். முன்பு பள்ளிக்கு செல்ல முடியாதவர்கள் பலர் இருந்தனர். ஆனால் இன்று ஆன்லைன் வகுப்புகள், ஸ்மார்ட் கிளாஸ், டிஜிட்டல் நூலகம் மூலம் அனைவருக்கும் கல்வி எளிதாக கிடைக்கிறது. விவசாயத்தில் அறிவியல். அறிவியல் விவசாயத்தையும் மாற்றியுள்ளது. டிராக்டர், தானியங்கி நீர்ப்பாசனம், உயர் விளைச்சல் விதைகள், இவை விவசாயிகளின் உழைப்பை குறைத்து விளைச்சலை அதிகரிக்கின்றன. போக்குவரத்து வளர்ச்சி. முன்பு மக்கள் நடந்து அல்லது மாட்டு வண்டியில் பயணம் செய்தனர். ஆனால் இன்று கார்கள், அதிவேக ரயில்கள், விமானங்கள் மூலம் உலகம் முழுவதும் சிறியதாக மாறிவிட்டது. அறிவியலின் தீமைகள். அறிவியல் நன்மை தருவதோடு சில தீமைகளையும் தருகிறது. அணுகுண்டு, சுற்றுச்சூழல் மாசு, செல்போன் அடிமை, இணைய குற்றங்கள். எனவே அறிவியலை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற மாணவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை. படிக்க மின்சாரம் கூட சரியாக இல்லை. ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் அறிவியல் கண்காட்சி மாணவர்களை அழைத்து சென்றார். அங்கு அருண் ஒரு சிறிய சோலார் விளக்கை பார்த்தான். சூரிய ஒளியில் இது எரியும் என்று அறிந்தவுடன் அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் பழைய பொருட்களை வைத்து ஒரு சிறிய சோலார் விளக்கை உருவாக்கினான். அதன் மூலம் இரவில் படிக்க தொடங்கினான். பின்னர் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பரிசும் பெற்றான். இன்று அருண் ஒரு விஞ்ஞானியாக தனது கிராமத்திற்கு இலவச சோலார் மின்சார திட்டத்தை கொண்டு வந்தான். இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், அறிவியல் மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இன்றைய உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் துறை என்பது செயற்கை நுண்ணறிவு. மனிதனைப் போல் சிந்தித்து செயல்படும் இயந்திரங்களே AI. உதாரணமாக சாட்போட்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஸ்மார்ட் ரோபோட்ஸ், இவை அனைத்தும் மனிதர்களின் வேலையை எளிதாக்குகின்றன. மருத்துவம், கல்வி, வங்கி, பாதுகாப்பு போன்ற பல துறைகளிலும் AI பயன்படுத்தப்படுகிறது. முன்பு திரைப்படங்களில் மட்டும் பார்த்த ரோபோக்கள் இன்று மருத்துவமனைகளிலும் தொழிற்சாலைகளிலும் இன்னும் வீட்டை சுத்தம் செய்யும் ரோபோக்களும் இருக்கின்றன. மின்சாரம் இல்லாத வாழ்க்கையை இன்று நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. விசிறி, விளக்கு, ஃப்ரிட்ஜ், டிவி, கணினி எல்லாம் மின்சாரத்தின் உதவியால் தான் இயங்குகின்றன. மின்சாரம் மனித வாழ்க்கையின் இதயம் போன்றது. கணினி உலகையே மாற்றியமைத்த ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் செய்த வேலையை இன்று ஒரு கணினி சில நிமிடங்களிலே செய்து முடிக்கின்றனர். கணக்கீடு, தகவல் சேமிப்பு, வடிவமைப்பு, ஆன்லைன் வேலை, எல்லாவற்றையும் கணினி முக்கிய பங்கு வகிக்கிறது. இணையம் உலகத்தை ஒரு சிறிய கிராமமாக மாற்றியுள்ளது. வீட்டிலிருந்தே படிக்கலாம், பொருட்கள் வாங்கலாம், வேலை செய்யலாம், பணம் அனுப்பலாம், இவை அனைத்தும் இணையத்தின் மூலம் சாத்தியமாகியுள்ளது. மாணவர்கள் அறிவியலை புத்தகத்தில் மட்டும் படிக்காமல் வாழ்க்கையிலும் பயன்படுத்த வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகளை அறிய வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும், சோதனைகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் புதிய விஞ்ஞானிகளாக உருவாக முடியும். அறிவியல் மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வரம். அதை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் உலகம் இன்னும் அழகாக மாறும். அறிவியல் வளர்ச்சி மனித முன்னேற்றத்தின் அடையாளம்.
0: எல்லா துறைகள்லயும் அறிவியல் இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா

0: தர்ஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் தேவைகளும் ஆர்வமும் தான் அறிவியலின் வளர்ச்சிக்கு காரணம். அறிவியல் என்பது வெறும் பாட புத்தகத்தில் இருக்கும் ஒரு பாடம் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு பெரிய சக்தி. நாம் இன்று வாழும் நவீன உலகம் முழுவதும் அறிவியலின் அற்புதங்களால் நிரம்பியுள்ளது. மின்சாரம், தொலைபேசி, கணினி, இணையம், விமானம், மருத்துவ கருவிகள், இவை அனைத்தும் அறிவியலின் கொடைகளே. இன்னொரு காலத்தில் மக்கள் தகவல்களை அனுப்ப கடிதங்களை பயன்படுத்தினர். ஒரு செய்தி சென்றடைய பல நாட்கள் எடுத்தது. ஆனால் இன்று ஒரு மொபைல் போன் மூலம் சில வினாடிகளில் உலகின் எந்த மூலையில் இருப்பவருடனும் பேச முடிகிறது. வீடியோ கால் மூலம்

0: உலகம் முழுவதும் அறிவியலின் அற்புதங்களால் நிரம்பியுள்ளது. மின்சாரம், தொலைபேசி, கணினி, இணையம், விமானம், மருத்துவ கருவிகள், இவை அனைத்தும் அறிவியலின் கொடைகளே. இன்னொரு காலத்தில் மக்கள் தகவல்களை அனுப்ப கடிதங்களை பயன்படுத்தினர். ஒரு செய்தி சென்றடைய பல நாட்கள் எடுத்தது. ஆனால் இன்று ஒரு மொபைல் போன் மூலம் சில வினாடிகளில் உலகின் எந்த மூலையில் இருப்பவருடனும் பேச முடிகிறது. வீடியோ கால் மூலம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பவரை நேரில் பார்க்கும் அனுபவம் கிடைக்கிறது. இது அறிவியலின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. அறிவியல் கல்வித்துறையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. மாணவர்கள் இன்று இணையத்தின் மூலம் உலகின் சிறந்த ஆசிரியர்களிடமிருந்து பாடங்களை கற்கின்றனர். கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்த போதும் கல்வி தொடர்ந்து நடைபெற்றது என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியே. மருத்துவ துறையில் அறிவியல் செய்த சாதனைகள் மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். முன்பு சாதாரண காய்ச்சலுக்கே மக்கள் உயிரிழந்தனர். இன்று பல நோய்களுக்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதய மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை, ரோபோ அறுவை சிகிச்சை போன்றவை மனித உயிர்களை காப்பாற்றுகின்றன. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்ற கருவிகள் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவுகின்றன. சமீப காலங்களில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. மனிதர்களைப் போல சிந்தித்து செயல்படும் கணினி அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. மருத்துவம், கல்வி, வங்கி, போக்குவரத்து போன்ற பல துறைகளில் இது பயன்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சி அறிவியலின் உச்ச சாதனையாக கருதப்படுகிறது. மனிதன் சந்திரனில் காலடி வைத்தது உலக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பல சாதனைகளை படைத்து வருகிறது. சந்திராயன் திட்டம் மூலம் சந்திரனை ஆராய்ந்த இந்தியா உலக நாடுகளின் பாராட்டை பெற்றது. செயற்கைக்கோள்கள் மூலம் வானிலை அறிக்கை, தொலைத்தொடர்பு, ஜிபிஎஸ் சேவைகள், பேரிடர் எச்சரிக்கைகள் போன்றவை கிடைக்கின்றன. அறிவியல் விவசாயத்திலும் பெரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிராக்டர், அறுவடை எந்திரம், துளி நீர்ப்பாசனம், புதிய விதை வகைகள் ஆகியவை விவசாயிகளின் உழைப்பை குறைத்து விளைச்சலை அதிகரித்துள்ளன. இதனால் உணவு பற்றாக்குறை குறைந்துள்ளது. போக்குவரத்து துறையில் அறிவியல் உலகையே சுருக்கிவிட்டது. முன்பு மாதங்கள் எடுத்த கடல் பயணம் இன்று சில மணி நேரங்களில் விமானம் மூலம் முடிகிறது. அதிவேக ரயில்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் மனித வாழ்க்கையை வேகமாகவும் வசதியாகவும் மாற்றியுள்ளன. அதே நேரத்தில் அறிவியலின் தவறான பயன்பாடுகளும் இருக்கின்றன. அணு ஆயுதங்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, இணைய குற்றங்கள், மொபைல் போன் அடிமை போன்ற பிரச்சனைகள் மனித சமுதாயத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே அறிவியலை மனித நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அறிவியல் என்பது மனித வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் விளக்கு போன்றது. அது நமக்கு வசதியையும் முன்னேற்றத்தையும் அளிக்கிறது. ஆனால் அதை நல்ல நோக்கத்துடன் பயன்படுத்தினால் மட்டுமே உலகம் அமைதியானதும் வளமானதுமான இடமாக மாறும். அறிவியலை கற்போம், மனித நேயத்துடன் பயன்படுத்துவோம்.
1: வேகமாகவும் விரைவாகவும் செயல்பட அறிவியல் உதவுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவா தேன்மொழி அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா.
1: அனைவருக்கும் வணக்கம். மனிதன் முதலில் நெருப்பை கண்டுபிடித்தான், பிறகு நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கினான். மீன்களின் அசைவை கொண்டுதான் கப்பல் பிறந்ததான். இன்று 1000 மைல் தூரத்தில் இருப்பவரின் முகத்தை சிறிய திரையில் பார்க்கிறோம். நிலவில் காலடி வைத்திருக்கிறோம். ஆனால் அறிவியலின் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மனிதன் கேள்வி கேட்க துணிந்தது. ஏன், எப்படி, எதற்காக? இந்த 3 கேள்விகள் இந்த உலகத்தை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. சனிக்கோள் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். சனியை ஒரு பிரம்மாண்டமான கடலில் போட்டால் அது மிதக்கும். ஏனென்றால் அதன் அடர்த்தி நீரை விட மிகவும் குறைவு. ஆக்சிஜன் நிறமற்றது இல்லை. திரவ நிலையில் ஆக்சிஜன் நீல நிறமாக இருக்கும். உங்கள் மூளை உங்களை காட்டி கொடுக்கிறது தெரியுமா? நீங்கள் நினைவுக்கு கூறும் போது அந்த மெமரி அசலோ இல்லை. ஒவ்வொரு முறை நினைக்கும் போது மூளை அதை ரீரைட் செய்து பார்க்கிறது. நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது எடிட்டட் வெர்ஷன் மட்டுமே.
0: நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
1: நன்றி.
0: உலகை ஒன்றாக இணைக்கும் சக்தி அறிவியலுக்கு இருக்கிறது அப்படின்னும், வேகமாகவும் விரைவாகவும் செயல்பட அறிவியல் உதவுது அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.
2: இளஞ்சாரல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: இளம் சாரல்
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் காலை 10:30. காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
2: ஏ ஊசி, ஏ நூலு, ஏ ஊசி, ஏ நூலு, ஏ ஊசி நூலு, ஊசி நூலு, ஊசி நூலு, ஊசி
3: அப்படி அப்படி. ஏ டகுலு, ஏ பிகுலு, ஏ டகுலு, ஏ டகுலு, பிகுலு, டகுலு, பிகுலு, டகுலு, பிகுலு, டகுலு.
4: அவனே இவனேன்னு சொல்றதுக்கு பதிலா சிவனே சிவனேன்னு சொன்னா புண்ணியம்.
5: பழமொழி வந்துட்டீங்களா?
3: ஆமா ஆமா
5: அப்பா. அப்படித்தான்ப்பா. அடடே, நூலை கோத்துட்டீங்களா? வெரி குட். எல்லாம் ஜோரா கைத்துடுங்க.
6: வாங்க பாக்கியத்தம்மா, எப்படி இருக்கீங்க?
4: என்ன பிடி ஒன்ன பிடி உலகாத்தா தலையை பிடிங்கிற மாதிரி. என்ன மீனாட்சி, பாகவதர் ஊசி நூலு கோத்துட்டு இருக்காரு, நீங்க எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க.
3: பழமொழி, இப்ப எங்க வீட்டுல கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாருங்க.
5: ஊசியில நூல அப்பங்கோக்க 58 செகண்ட் ஆயிருச்சு. அடுத்து ஆத்தா. ஆத்தா வா வா, இந்த ஊசி நூல இப்படி கையில இப்படி.
2: ஏ ஊசி, ஏ நூலு, ஏ ஊசி, ஏ நூலு, ஏ ஊசி நூலு, ஊசி நூலு.
6: ஏங்க ஏங்க, உங்க பாட்டோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கிறீங்களா? இங்க கண்ணு எங்க இருக்குன்னே தெரியல.
2: ஆமா, கண்ணை தேடி எடுத்து கண்ணுக்குள்ள வச்சு அப்புறமா ஊசி நூல கோக்கவா?
6: என்னோட கண்ணு எங்கிட்ட தான் இருக்குது. நான் சொன்னது ஊசியோட கண்ண. கோத்துட்டேன் கோத்துட்டேன், எல்லாம் ஜோரா கைதட்டுங்க.
4: மனசுல வைராகியம் இருந்தா ஊசி மொன காதுக்குள்ள ஒட்டகத்தையும் நுழைச்சிடலாம்.
3: ஊசி ஒட்டைக்குள்ள ஒட்டகத்தை நுழைச்சிடுவீங்களாக்கும் பழமொழி. இந்த உதாரணம் நம்மள்ட்ட வேணான்றது.
4: நீ வேணும்னா ஒரு ஒட்டகத்தை தூக்கிட்டு வந்து என்னோட உள்ளங்கைக்குள்ள வைய ஆரம்பிக்க பாண்டி, நான் நிச்சயமா அத ஊசி ஓட்டக்குள்ள நுழைச்சு கட்டுறேன்.
5: பாரு பழமொழி, பழைய கல்யாணிடா, வேணும்னா திருப்பரங்குன்ற மலையை கூட திருப்பி கொண்டுட்டுவா, திருப்புளியாலே திருப்பி கட்டுறேன், அப்படி கூட சொல்லும்டா.
6: சங்கரா, அம்மா கோக்குறதுக்கு எம்பிட்டு நேரம்டா ஆச்சு.
5: ஆத்தா, அப்பை விட நீ வேகமா கோத்துட்ட ஆத்தா, 48 செகண்ட் ஆத்தா.
3: மாமா, இப்ப ஆகுது, உங்களோட தோல்வியை ஒத்துக்கொண்டு உங்கள் புறமுதுகையை காட்டிக்கொண்டு ஓடி விடுங்கள்.
2: என்னதான் இருந்தாலும் உங்க அக்காவுக்கு என்னை விட 10 வயசு கம்மி தானே, அதனாலதான் 10 செகண்ட் குறைச்சல். அதனால வேகம் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா.
4: என்னங்க பாகவதர், என்னாச்சு உங்களுக்கு? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க மாதிரி ஊசி நூலு கோக்குற போட்டியில இறங்கிட்டீங்க.
6: அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாக்கியத்தம்மா, இவரோட சட்டையில ஒரு பட்டன் அறுந்து போச்சு, அத நம்ம ஆறுமுக பாண்டிட்ட கொடுத்தா உடனே தச்சு குடுத்துற போறான்.
3: என்னால முடியாட்டாலும் நம்ம தெரு முக்குல இருக்கிற டெய்லர்ட்ட கொடுத்து பட்டனை கட்டி வாங்கிட்டு வந்துருவோம்ல.
6: ஆனா இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஊசி நூலையும் எடுத்துக்கிட்டு கோக்குறாரு கோக்குறாரு, 1 மணி நேரமா கோக்குறாரு.
5: எப்ப எங்கிட்டயாவது கொடுப்பா கோத்து தரேன்னு சொன்னா, டேய் எனக்கு என்ன வயசாயி.

0: கண்ணு மங்களாவ போச்சு அப்படின்னு எதிர்கேள்வி கேக்குறாரு.
1: அத வெச்சோம் ஊசி நூல் கோக்குற போட்டிய இப்ப தோத்து போய் சமாதானம் பேசிட்டு இருக்காரு பாருங்க.
2: உரலுக்குள்ள தலையை விட்டா உலக அடிய வாங்கிதான் ஆகணும் பாகவதர. போட்டியில கலந்துக்கிறது தப்பு இல்ல, ஆனா அது நமக்கானதா இருக்கணும். போலீஸ் வேலைக்கான போட்டியில புல்தடிக்கு பயில்வானெல்லாம் கலந்துக்க முடியுமா?
3: ஆரம்பத்திலேயே சொன்னோம், 1 ரூபா காசு கொடுத்தா இந்த பட்டனை நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு எத்தனையோ டெய்லர்கள் வரிசையில நிப்பாங்க அப்படின்னு.
0: ஆனா என்னோட சட்டை பட்டனை நானே தான் வைப்பேன் சொன்னா இப்படி?
4: நிறுத்துங்கடா, நான் என்ன என்னோட சட்டையை நானே தான் தப்பின்னு புது துணியை எடுத்துக்கிட்டு மிஷின்ல உட்காந்தேன், அந்து போன பட்டனை கட்டுறேன் அப்படின்னு தானே உட்காந்தேன்.
1: சரி, அந்து போன பட்டன் தான், அது எங்கிட்ட கொடுத்த நான் கட்டி தர மாட்டேன்.
4: மாப்பிள, உன்னோட அக்கறையை நான் பாராட்டுறேன், ஆனா வயசாகி போச்சேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் அடுத்தவங்களே நம்ப ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, அப்புறம் நான் எதுக்கு உசுரோட வாழணும்?
2: பாகவதரே, பாகவதரே, என்ன நீங்க நீங்க பாட்டுக்கு இம்புட்டு பெரிய வார்த்தை படாரம் தூக்கி போடுறீங்க, கிணத்துக்குள்ள கல்லு தூக்கி போட்ட மாதிரி.
3: ஏங்க, அடுத்தவங்களோட உதவி இல்லாம எம்புட்டு வேலையை நாமளே செஞ்சிட முடியும்?
4: எல்லா வேலையும் செய்ய முடியாதுதான், ஆனா ஒவ்வொரு வேலைக்கும் அடுத்தவங்களே நம்ப கூடாது அப்படிங்கறத நம்ம பாலிசி.
1: என்ன பாலிசோ? சரி சரி மாமா, இந்தாங்க ஊசி நூல், மறுபடியும் பாட்டு பாடிட்டே கோர்த்து பட்டனை கட்டிப்பிடுங்க. அநேகமா நீங்க ஊசி நூலை கூத்து முடிய மத்தியானம் ஆயிரும் நினைக்கிறேன்.
3: என்ன
2: மீனாட்சி, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கைய ஓங்கி அடிக்க போறேன்?
3: பாக்கியத்தம்மா, உங்களுக்கே தெரியாதா அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறிச்சு வளர்க்காத முருங்கையும் விளங்காது அப்படிங்கறது?
1: அக்கா பிரமாதக்கா, பழமொழியே பழமொழியாலே மடக்கிட்டியே.
2: ஆனாலும் மீனாட்சி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்க, அடிக்கிறத விட அன்பு காட்டுறதுதான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது.
0: அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன் அப்படின்னு கூட பழமொழி இருக்கே.
1: சபாஸ், சரியான போட்டி மாமா, பாத்தீங்களா அதிசயத்த? நம்ம பழமொழி பாக்கியத்தம்மாவ பழமொழி சொல்லியே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க.
4: குழந்தைய வளர்க்கறதும் சரி கோயிலை கட்டுறதும் சரின்னு வேற ஒரு பழமொழியில சொல்லிருக்காங்களே.
1: மாமா, சாடிக்கு மூடி சரியா சேர்ந்துருச்சு மாமா, சேர்ந்துருச்சு. பார்த்தா குறைக்கு நீங்களும் பழமொழி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே.
0: என்னத்த சரியா சொல்லிட்டாரு எப்பா? நாங்க பேசிட்டு இருக்கிறது அடி கொடுக்கறத பத்தி, நீ என்னன்னா கோயில் கட்டுறத பத்தில பேசுற.
2: சங்கரபாண்டி, உங்க அப்பா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குப்பா.
3: என்னத்த அர்த்தம் இருக்குது? என்னைக்காவது பெத்த பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சு பழகி இருந்தா தெரியும் குழந்தை வளர்க்கறத பத்தி.
2: மீனாட்சி, கோயில எவ்வளவு புனிதமா நாம பார்த்து பார்த்து கட்டுறோமோ அது மாதிரிதான் குழந்தைங்களையும் நாம பார்த்து பார்த்து வளர்க்கணும். அதுதான் குழந்தை வளர்க்கறதும் கோயில் கட்டுறதும் ஒண்ணுன்னு சொல்றோம்.
1: அற்புதம், அற்புதம், அற்புதம். குழந்தை வளர்க்கிற சமாச்சாரம் இப்ப பழமொழியில அதி அற்புதமா கோயில் கட்டுற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு.
3: பாக்கியத்தம்மா, நான் ஒரு விஷயத்த இங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்ற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்க.
1: அக்கா தயவு செஞ்சு சொல்லிடாதக்கா, அப்புறம் சொல்லி உனக்கும் வந்துச்சுன்னா காலையில டிஃபனை கட் பண்ணிருவேன்.
0: யாத்தா, எந்த விஷயத்த சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன், என்ன பத்தியா?
3: பாக்கியத்தம்மா, என் தம்பி ஆறுமுக பாண்டி இருக்கானே, ஆறுமுக பாண்டி.
1: சொல்லுக்கா, சொல்லுக்கா, மாப்பிள, என்னை பத்தி சொல்ல போறாங்கடா. நார்மலா என்ன யார் புகழ்ந்தாலும் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அக்காவே புகழ்றப்போ என்னால தடுக்க முடியாது.
4: டே மாப்பிள, இன்னைக்கு வசமா மாட்டினா, சொல்லக்கூடாத விஷயம்னு மீனாட்சி சொல்லிருக்கு. சொல்லட்டும் சொல்லட்டும், உன்னோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறட்டும்.
1: என்னத்த பெருசா?
2: காலத்து குரங்கா இருந்தாலும் மரத்தை விட்டு இறங்க தானே வேணும். சொல்லு மீனாட்சி, எப்பவுமே ஆறுமுக சமாச்சாரம்னா அறுசுவையோட தான் இருக்கும். சொல்லு சொல்லு சொல்லு.
1: என்னத்த பெருசா அக்கா சொல்லிட போகுது? இன்னைக்கு காலையில அக்கா தோசை ஊத்திக்கிட்டு இருந்த போது அடுப்படிக்கு போய், அக்கா அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி இந்த பல்லு விளக்காம நாலு தோசையா தின்னுபிட்டேன். இது தப்பா? சொல்லுக்கா, நீ சொல்லுக்கா.
0: மாப்பிள, பல்லு விளக்காம தோசை திங்கிறது உன்னோட பிறவி குணமாச்சடா. இந்த பிறவி குணத்துக்கு யாரா குத்தம் சொல்லுவாங்களா?
3: பிறவி குணம் அருமையா சொன்னப்பா சங்கர. இவனுடைய பிறவி குணத்தை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன்.
2: மீனாட்சி, பல்லு விளக்காம சாப்பிடுறதுங்கிறது வீடுகள்ல சின்ன பிள்ளைங்க செய்யறது தான். இத போய் யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? இப்ப கூட வர்ற வழியில பார்த்தேன் நானு, நம்ம செண்பகம் இருக்காளே, செண்பகம்.
1: செண்பகமும் பல்லு விளக்காம செட்டு தோசை சாப்பிட்டு இருந்தா.
2: அந்த செண்பகம் என்ன பண்ணா தெரியுமா? தன்னோட 3 வயசு குழந்தை பல்லு விளக்காம பால் கெட்டுச்சின்னு போட்டு அடி அடின்னு பின்னிக்கிட்டு இருந்தா. நான் தான் போய் பச்சை புள்ளை இப்படி அடிக்கலாமான்னு சொல்லி அடிக்காதேன்னு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன்.
4: பாக்கியா, நீ சொல்றது பச்சை புள்ளை, என் மீனாட்சி சொல்றது வளர்ந்த மாடு.
0: அப்பா, மாப்பிள்ளைய மாடு கிடன்னு திட்டாதப்பா, நாங்களும் மனுஷங்கதான்.
1: அப்படி சொல்றேன் மாப்பிள்ள, மாடுனா நாங்க என்ன தோசையை விட்டு விட்டு புள்ளையும் புண்ணாக்குமையா சாப்பிட்டோம்?
3: டே டே நிறுத்துடா. பாக்கியத்தம்மா, பாத்துக்கிட்டீங்களே இவன் என்ன பேச்சு பேசுறான்னு, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
1: தமிழ் தான்.
4: என்னது
1: மாமா.

0: தமிழ் பேச்சு தானே பேசுறேன், அதைத்தான் சொன்னேன்.
1: டேய் மாப்பிள்ள, நல்ல வார்த்தை பேசினாத்தான் அதுக்கு பேரு தமிழ், இந்த மாதிரி பேசினா அதுக்கு பேரு உளறல்.
2: பாக்கியத்தம்மா, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொத்தி வளர்க்கணும்னு.
3: கேள்விப்பட்டிருக்கேனே. இருந்தாலும் ஆணோ பொண்ணோ ரெண்டையும் அடிச்சு வளர்க்க கூடாதுங்கறதான் என்னோட பாலிசி.
2: இப்ப என் தம்பி எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டி எகனைக்கு போகணும்னு பேசுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
3: அது பிறவி குணம்.
2: அதுக்கான காரணத்தை தான் நான் சொல்ல வந்தேன். சின்ன குழந்தையில இருந்தே எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை அடிச்சு வளர்த்தாங்க. இப்ப நான் ஒழுங்கா இருக்கேன். என்னோட தம்பிய செல்லம் கொடுத்து அடிக்காம வளர்த்தாங்க, அதனாலதான் அவன் அப்படி இருக்கான்.
0: மாமா, நானும் சாதுவா? யாரோடையும் சண்டை போடாம இருக்கிறது தப்பா?
4: என்ன, எங்க ஆத்தா அடிச்சுதான் வளர்க்குது, அதனாலதான் எனக்கு பிடிக்காதவங்க யார பார்த்தாலும் சண்டைக்கு போகணும்னு தோணுது.
3: பாகவதரே, என்ன நீங்க பாட்டுக்கு மௌனசாமியார் மச்சு மேல நின்ன மாதிரி கம்முன்னு பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது தப்பா ரைட்டா?
1: மீனாட்சி சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்க சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது.
0: அது எப்படி ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும்?
1: இப்ப என்ன பிரச்சனை? குழந்தைகளை அடிச்சு வளர்க்கணுமா வேணாமா, இதுதானே பிரச்சனை?
2: அடிச்சு வளர்க்கணும்னு நான் சொல்றேன்,
3: அன்பா வளர்க்கணும்னு நான் சொல்றேன்,
4: தீர்ப்பை ஒழுங்கா சொல்லணும்னு நான் சொல்றேன்.
1: சரி சரி சரி, குழந்தைகிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படிங்கறதானே எல்லாரும் சொல்றது.
2: அன்பா இருக்கணுமா? அப்ப குழந்தை சேட்டை பண்ணுனா தப்பு பண்ணுனா அடிக்க கூடாத?
1: அடிக்கணும்.
3: என்னங்க பாகவதர?
1: அடிக்கணும்னா அடிக்கிற மாதிரி அடிக்கணும்.
0: மாமா, இப்பதான் மாமா நீங்க பழைய ஃபார்முக்கு வந்திருக்கீங்க, புரியற மாதிரியும் புரியாத மாதிரியும் பேசுற ஃபார்முக்கு.
1: அடிக்க கூடாது, ஆனா அடிக்கிறத விட கடுமையா கோவிக்கணும்.
4: அப்பா என்னதான் சொல்ல வர்ற, அடிக்கலாமா வேணாமா?
3: சங்கரபாண்டி, இது கூடவா உனக்கு புரியல? பாகவதர் அன்பா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாரு.
2: அப்ப அடிக்கவே கூடாதா?
1: மீனாட்சி, எதுக்கு அடிக்கணும்? நம்ம குழந்தைங்களை அடிக்கிறது கூட நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அன்பால திருந்தாத குழந்தை அடிச்சா மட்டும் திருந்திரும்னு நினைக்கிறியா?
0: கரெக்ட் மாமா, என்னை எங்க அப்பா அம்மா அடிக்காம தான் வளர்த்தாங்க, இப்ப நான் திருந்திட்டேனா? இல்ல, அடிச்சு வளர்த்தா மட்டும் திருந்திடத்தான் போறேனா? அக்கா, அந்த நாலு தோசையை எடுத்து வை, சாப்பிட்டு போய் அப்புறமா பல்லு விளக்குறேன்.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி வாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: தொடர்வது திரை இசை. திரை இசை கேட்பதற்கு முன்
7: பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும், மிஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யுனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
11: மிஷ் கன்னியாகுமரி.
12: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
14: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
15: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
14: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
15: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
16: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
17: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
18: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்.
1: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
5: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
5: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
6: செல் நம்பர் 9488230666.

0: சுரேஷ் சுச்சித்ரா குரல்கள்ல, விவேகாவோட வரிகள்ல, விஜய் ஆண்டனி இசையில நீங்க கேட்டது வேட்டைக்காரன் பட பாடல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை இதயங்கள் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31st ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31st ஞாயிறு காலை 11
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் வாராய் தோழி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால நம்ம பெண்களுக்கு மகளிருக்கு டபுள் டமாக்காங்க, ரெண்டு லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நான் பேசுறது என் கருத்தை கேட்க ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணுதா? அப்போ இதோ நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ண டாபிக்ஸ் கொடுக்குறாங்க நம்ம குமரேஃபம் 101. கேளுங்க, கேட்டு கால் பண்ணி பேசுங்க, உங்க கருத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதிவு பண்ணுங்க. ஏண்ட பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குங்க. இதில் என் ஆக சிறந்த தோழி அம்மா, அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, அவங்கள பற்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். இது மட்டும் இல்லை, இன்று பிற்பகல் 3:02 மாறாய் தோழி நேரலை இருக்கு தேநீர் நேரத்தில். இதில் பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பங்கேற்று பேசலாம். இந்த ரெண்டு லைவ் ஷோஸ்க்கும் பங்கேற்று பேச நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2-6-0-2-4-0 மற்றும் 2-2-0-7-2-2 முன்னெடுப்பினாக 0-4-6-5-2 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 8-9-0-3-2-5-7-0-3-9.
4: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
7: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: ஆர்கேஜி நெய்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஹரிவரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் டிஎஸ்பி ஷான் மேகா பாடிய சிங்கம் பட பாடலோடு திரை இசை நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலைக்கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுரும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். என்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒளிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
5: வணக்கம்.
4: இது 2வது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்க வந்து பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லுங்க.
5: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில தல்லாகுளம். தல்லாகுளம்ன்றது நகரனுடைய மத்தியில வைகை வடகரையில் இருக்குது. 100 மேல அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தகவலா வீட்டுல ஒன்னு சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 இல்லைன்னா 120 மேல மதுரையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தல்லாகுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான்

0: படித்ததெல்லாம் பெரும்பாலும் தலாவளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்கே சென்னையில் மத்திய அரசு பணியில் இருந்தார், வருமான வரித்துறையில் இருந்தார். அப்போ என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னையும்ன்ற மாதிரி சொல்லலாம்.
1: அருமை சார், அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லிட்டீங்க, இந்த இலக்கிய ஆர்வம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?
0: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்போ வந்துச்சுன்றது, இன்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
1: ஏதாவது ஒரு தூண்டுதல்,
0: யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோள் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதைப் போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் அல்ல. இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தங்களும் இல்லை, உறுதியாகவே இல்லை. சமூகத்தில் என்ன முயற்சி பண்ணாலும் 10 மணிக்கு மேலே பாட்டு இருக்காது, ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில் பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யார்ட்டையுமே இல்லாத ஒரு காலம். திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினா தான். அப்போ பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வாரப்பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டில் வளர்றேன். அப்போ அங்கே என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் வீட்டில் புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்போ எங்கள் சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தலாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேலே இருக்கும், வளர்வழி சாவலையில் ரோட்டு மேலே வந்து இருக்கும். அங்கே போய் நான் தான் எங்கள் சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்போ எங்கள் சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும்னு சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன் போகும் பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்கள் சித்திக்கு கொடுப்பேன். அப்போ இயல்பாக எங்கள் சித்திக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனா வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டில் வாரப்பத்திரிகைகள் இருக்குது, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்குது. இயல்பாக செய்வதற்கு வேறு என்ன இருக்குது? சினிமாலாம் எப்போயாவது தான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்குது. எங்கள் பாட்டி என்னை பெருசாக விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. தெருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்கள் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனால் தெருவிலையெல்லாம் போனால் கெட்டு போயிடுவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமாக நான் இலக்கியம் படித்து கெட்டு போனேன்றது வேறு விஷயம். ஆனால் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவில் இந்த தெருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்புன்றது ஒரு வகையில் ஒரு ருசி மாதிரி தான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேலே மேலே மேலே ஏறி இறுதியாக அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அப்போ அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவில் ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பிக்கிறேன், சாண்டிலியனை படிக்கிறேன், தாகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி ஷாரியனுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன், ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்தில் ஒரு கிளை நூலகத்தில் புத்தகம் எடுத்துட்டு போய் தான் வீட்டு வாசலில் உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கேயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போகிறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி, சொல்லணாத மகிழ்ச்சி. பயங்கரமாக வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிடுச்சு. இன்னைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயேதான் இருக்கு.
1: இந்த பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் புத்தகத்தோடோ ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோன் தான் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்ஃபோனுக்கு தான் போகிறாங்க. ஸோ படிப்போட முக்கியத்துவம் குறையிறது இப்படி தான் குறையுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்லை ஒரு வீட்டில் ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்போ கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
0: ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிகையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஆனால் வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்தில் வந்துருச்சு. லைப்ரரியிலலாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம். 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டுவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவார். அவர் பலவிதமாக 10:30 மணிலேருந்தே தொடங்கிடுவார். வெளியே தருவதற்கான வழிகளை செய்வார், போய் ஜன்னல் அடைப்பார், லைட்டை மத்துவார், ஃபேனை மத்துவார். மொத்தத்தில் யாரும் படிக்கக்கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இயங்குவார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் நூலகத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. காலையில் 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 என்னென்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்ப்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் விளக்குலையும் உட்காந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமாக வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பு.

0: பொதுவாக இருந்துச்சு. வேற எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்னைக்கு வந்து இடம் கிடையாது, அப்படித்தான் இருந்துச்சு. அதனால வாசிப்பு என்பது சமூகத்துல அன்னைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையில இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: எங்க வீட்லயும் என்னோட தந்தை என்ன பண்ணுவார்னா, துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வார வாரம் வருதுல, அது மாதிரி வர்றது அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே சினிமா பகுதியை மட்டும் கிடைச்சிருவாரு. அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதுல வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாரு. அதை நான் படிக்க ஆரம்பிச்சேன், அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு, அப்படிதான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சிறு வயதில் நம்ம மனதுல விதைக்கப்படுறது, அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும்.
0: நிச்சயமா நான் இந்த வகையில இதுல வந்து ஒரு வகையில பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்ல, எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடைச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னன்னா, நான் சீக்கிரமா 8 வயசு 9 வயசுல நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 வயசுலயே நான் வந்து பாலகுமாரோட மெர்க்குரி புக்கெல்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமா என்னை வந்து பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள கொண்டு விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேறொன்றாக பார்ப்பதற்கும், ரொம்ப சீக்கிரமா இந்த உலகம் வேற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ்பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடேஸ்னு ஒரு புகழ்பெற்ற படம் இருக்கு. அந்த படத்துல வந்து இத்தாலியில ஒரு சிறிய நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர், அதை ஒட்டியான கதை தான். அப்ப அந்த தியேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதுல யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்லை, அதனால நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமா எனக்கு வந்து என்னை நல்லாதான் ஆக்கச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாகத்தான் இருந்தேன். நிச்சயம் அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
1: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
0: ஆமா, அது சும்மா இப்படி சொல்லலாம். வசந்த மலையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்களுடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது, ஒழுங்கா இலக்கியம் படித்தால். ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றதை பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமா ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு. அப்படி
1: அருமையா சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பாக்குறீங்க?
0: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 50 பேராவது நான் வந்து சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா நிச்சயமா நான்
1: ஒரு 10 பேரை
0: சொன்னீங்க. தொடங்குவேன் தமிழை பொறுத்த வரைக்கும், நான் பாசிங்காரத்திலிருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமை பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்ப இவங்களையெல்லாம் வந்து தமிழ் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவுல இருந்து நான் சொல்றேன் சொல்றேன் உடனே இவங்கெல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமா ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்ப இவங்கெல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியாக சொன்னோம்னா, ரஷ்யன் லிட்ரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் ஈர்க்கப்பட்டவன். லியோ டாஸ்டாய், அலெக்சி தாஸ்தோய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கி சைத்மாத்தோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்காரு, அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனதாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்பலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்துல ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபியாரண்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களா இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் என்னுடைய சமகாலத்துல கூடிய ஆதர்சங்கள் சொல்லுவேன். முன்னோடிகள் அவங்கெல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
1: நிச்சயமா நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

நம்மளுடைய தலைப்புக்குள்ள இப்ப போயிடுவோம். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனா முதல் கேள்வியை முரணா தான் நான் ஆரம்பிக்க போறேன். இலக்கியத்துல உலக இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்ற எல்லாமே துக்கம் தான் அதுல முன்வைக்கப்படுது. பெரும்பாலும்

0: அது ஏன்?
1: இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்கு, உறுதியா இருக்கு, அது ஒன்று மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒன்று வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்ப இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமைதான். நிலையாமைதான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளவுதான், இறந்து போயிடுறோம், அவ்வளவுதான் நிலையாமைதான். அப்ப இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்ப இந்த நிலையாமைக்குள் வா

0: இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமைதான். நிலையாமைதான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளவுதான், இறந்து போயிடுறோம், அவ்வளவுதான் நிலையாமைதான். அப்ப இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்ப இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ளதான் நம்ம வந்து இருக்க போறோம். அப்ப மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒண்ணுமே மாற்ற முடியாது. அப்ப இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பத்தி பேசுது, பெரிய காலத்தை பத்தி பேசுது, யுத்தத்தை பத்தி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக. ஒருவர் பெசநகர்ல என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில தான் மின்மயானம் இருக்கு. எனக்கே ஒரு நாள் நான் செத்து போயிருவேன், அதுக்காக இன்னைக்கே போய் அங்கே உட்கார முடியாது. அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்கு. இதுக்குள்ளதான் நான் வேலை பார்க்கணும். அப்ப இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்துல இந்த துக்கம் இருக்கு, ஆமா, அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சோம். இப்ப இவ்வளவு நிலையாமை இருக்கும், இந்த நிலையாமைக்கு நடுவில் இவ்வளவுதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ள நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமா, இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்துல கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ எதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால், எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்ல, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதே தான், இதே பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்மை, இதான் வரப்போகுது. அப்ப இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலிருந்து மீள முடியும். அப்போ ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும், துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுறது ஒண்ணு, மகிழ்ச்சி அதுவா இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரமிடுடைய முக்கோணம் மாதிரி ஆகுது. நமக்கு தெரிந்தவர்கள் இழந்து போறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுட குலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மாணவர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவொன்னு இது நினைவு. காப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரம் அல்ல, நமது நினைவுகளும் சேர்ந்துதான், ரெண்டும் சேர்ந்துதான் எப்பயுமே லைஃபா இருக்கு. நம்ம என்ன வாழ்றோம், அந்த வாழ்வை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்தா வாழ்க்கை இருக்கு. மனிதர்களுக்கு இங்கு அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும், கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மானுட குலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பினுடைய காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்றாங்க, அதுதான் வழியே. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜந்தாயில் ஒரு ஓவியம் இருக்குன்னா, அந்த ஓவியம் 1000 வருடமாக மானுட குலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புன்னகைத்துக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்க பாடலனுடைய ஒரு மானுட குலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி பேசிட்டே இருக்கு. அப்ப ஒரு இலக்கியத்தினுடைய வேலை, இந்த மானுட குலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மாணவர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்ப துயரத்தை தான் பேசணும், இலக்கியத்தினுடைய தலையாய பணி துயரத்தை பேசுவதுதான்.
1: நீங்க துயரத்தை பத்தி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு புதினமோ உன்னதமான படைப்பா வருது அப்படின்னா, அது மகிழ்ச்சியிலிருந்து வர முடியுமா, இல்ல மிகப்பெரிய துன்பத்தில் அந்த எழுத்தாளர் இருந்தா தான் வருமா?
0: நீங்க படைப்பாளி அதை படைக்கும் போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரா நமக்கு தெரியாது. இப்ப தாஸ்தோயோ இல்ல நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தாருன்னு தான் நம்மளால, நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், அவருடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படின்றது வழியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்க பாடல் எழுதின ஒரு சங்க புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்டிருந்தானா சாப்பிடலையா, வறுமையில இருந்தானா, அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா, நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பு, படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய, அதை படைத்தவர், நான் ஒரு படைப்பாளியா நான் எப்படி சொல்வேன், என்னுடைய கொடைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேர்

0: நிறைய இடங்கள்ல அழுதேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுன நான் அழல, நான் ரொம்ப இயல்பாக இருந்தா எழுதுனேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக மொழியின் வழியாக அரங்கேற்றுகிறேன். நான் அதை அழுகல, ஆனால் அதை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மைதான். அப்போ எழுதின சாம்ராஜ் அன்னைக்கு அழுதுனானா? இல்லை. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில் அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்கு. படைப்பாளி இறந்து விட்டார், படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில் உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்கு. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்கள்ல படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. படைப்பு வேற ஒன்றாக உன்னதமா இருக்கு, படைப்பாளி வேற ஒரு ஆளா இருக்காரு, ரொம்ப அற்பமானடா கூட இருக்காரு. அது ஒன்றும் நம்மளை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். அந்த எழுத்து மேசையில எந்திரிச்சிட்டாருன்னா அவர் சாதாரண அற்பமானுடன். அற்பமானுடனுக்கு உண்டான ஜி நாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான செழிப்பையிலா கூட அவர் இருக்க கூடும். அப்ப அதனால நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா? ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மார்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்துல அறைவார்னு சொல்றாரு. நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிட தகுந்த தகவலாத்தான் இருக்கு. அப்படி வந்து மானுட குலத்துக்கு மிகப்பெரிய மானுட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்துதான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னா அவர் சொல்றாரு. அவருடைய மகனே ஒரு இதுல நடித்தார், நடிப்பு வரல என்றுக்காக மிக கடுமையா கோபப்படுறத நான் பாக்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்றாரு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்க இருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. சாப்ளின் என்ற மனிதர் என்னவா இருந்தா, சாப்ளின் என்ற படைப்பு நூலியாக நான் பெறுவதும் அந்த படைப்பு நூலியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம் தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிரு. நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம் தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம படைப்பாளி வழியே பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமா தானே ஆக முடியும் அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன? மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
1: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பதல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானவ குலத்திற்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்துல என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டும் இல்லை இந்த துக்கம், எல்லாருக்கும். யார்தான் இந்த உலகத்தில் எதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்ல? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்ப மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானவ குலத்திற்கு பொதுவானது. மானவர்கள் தொடங்கிய நாளிலிருந்து, மானவர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்கள் ஆனமோ, பிறந்துட்டோம்னா இறப்போம். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி, நம்மளுடைய துக்கம் என்பது எப்ப தொடங்கினது? நம்ம என்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்துல இருந்தோமோ அன்னைக்கு பிறந்ததுதான். ஏன்னா அன்னைக்கே நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிருவோம். நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிருவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்மள ஒரு ஒரு நாளா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது? அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்ப இந்த துக்கம், இந்த மானவ குலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, இந்த துக்கம் மானவ குலத்திற்கு பொதுவானதுன்னு ஒண்ணு புரியும், அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலையற்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மானவ குலம் வந்தடை. அப்ப துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம வந்து இவ்வளவுதான், அப்ப 60-70 வயசு, ஆமா அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள உன்னால எவ்வளவு பயணப்பட முடியுமோ பயணப்படும், எவ்வளவு பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்கும், எவ்வளவு சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ எவ்வளவு அன்பா, எவ்வளவு காதல் செய்ய முடியுமோ அவ்வளவு காதல் செய், எவ்வளவு சகமனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமோ கருணையாக அன்பாக இருக்கு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எவ்வளவுலாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ வாழ. ஏன்னா உன்னுடைய ஆற்றோருடைய வரி உண்டு. எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாருக்கும் எவ்வளவு சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப சூரியோதயத்தை பாரு, இந்த வாழ்க்கையை வந்து வாழணும்

0: வாழ்க்கையை ஏழு நாளும் வாழ்வான் தமிழன் வண்ணாசன் சொல்வார். அது மாதிரி ஏழு நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிட்டு போகும். அவ்வளவுதான் நம்மளுக்கு 70 வருஷம் தான். இந்த 70 வருடத்துல 10 வயது வரைக்கும் அறியாமையில் இருக்கும். ஒரு 13-14 வயசுல தான் நான் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த நான் உருவான காலத்திலிருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப லிட்டரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் இந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும். ஆனால் அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. ஆயிரக்கணக்கான பாடல்களும் ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும், அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்ற ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு. ஒரு கவிதையை வச்சுக்கிட்ட அவன் அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்த முடியும். அப்ப இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டி செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்காக தான். அதனால நிச்சயமா வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதன் வழியாக துக்கத்தில் மேலும் மேலும் மறுபடியும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒருபொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்பதை புரிந்து கொள்ள வைப்பதுதான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கேதான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது.
0: இந்த நொடியில வாழ்ந்து நரகம்ன்றத நரகமும் கூட இல்ல, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்ல. இது இப்படித்தான் காலகாலமா இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு. நான் மாத்திரம் அல்ல, தோன்றுதல் மறைதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி. நமக்கு இல்ல, எல்லா உயிரியும் மலைகள் கடல்கள் சின்ன உயிரி பெரிய உயிரி டினோசர் எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவுல நம்ம என்னவா இருக்கோம்ன்றதா. இந்த தோன்றுதல் மறைதல் நடுவுல என்னவா இருக்கோம்ன்றதை பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்கவுங்க சின்ன உலகத்துக்குள்ள இருக்காங்க. எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குன்னா நம்ம எறும்புக்கும் வாழ்க்கை இருக்கு. அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ள வாழ்றாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவன் மூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ளதான் நீங்க அத்தனை மானுட நாடகம், இதை எப்படி செம்மையாக வாழப் போகிறீர்கள் கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தாஸ்தோனுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக, ஆமா யுத்தம், அந்த யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஈரான் யுத்தத்தை பார்க்கும்பொழுது ஆமா இப்படித்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ மானுட குலம் எல்லா காலகட்டத்திலும் யுத்தங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, இந்த துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்ப இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பதுதான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்புபடுத்தியும் சொல்லிட்டீங்க. இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியா ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்றாங்க, எல்லாரும் இலக்கியம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லா பேரும் தான் வாழ்றாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க இருக்காங்க, எல்லாருக்கும் வயதாகுது, ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார், அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்றாங்க, அப்புறம் வந்து பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ள இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. இதுல இருந்து ஒரு சாதாரண மனிதர் வாசிக்காதவர்களிடமிருந்து வாசிப்பவர் எங்க வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை, இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்கோம்ன்ற இந்த ஓட்டத்துக்கு மத்தியில இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில சொன்ன மாதிரி இந்த தோன்றுதல் மறைதலுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதான் இலக்கியம் சொல்லு. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்ற புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப நுண்ணியமான அவ்வளவு அழகான விஷயம் இருக்கு. ஒரே ஒரு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் அவ்வளவு அற்புதம், அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு, அதுக்குள்ள அவ்வளவு இயற்கை பிரபஞ்சம் அவ்வளவு வேலை பார்த்துருக்கு. அப்ப இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு இலக்கியத்தில் எப்படி, இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சி படுத்துது இல்லையா, நல்ல பாடல் மகிழ்ச்சி படுத்துது. ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமா மகிழ்ச்சி அடைய வைக்குது. அந்த அற்புதமான நிலப்பரப்பு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு அங்கெங்க இலக்கியம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். அது அற்புதமான நிலப்பரப்புன்னு உணர்வதற்கு தான் இலக்கியம். ஓ இது இவ்வளவு அழகான நிலப்பரப்பு இல்லையா அப்படின்னு கத்துக் கொடுக்கறது இலக்கியத்தினுடைய வேலை தான். நிலவை எல்லா பேரும் தான் பாக்குறாங்க. ஆனா நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பாக்குறதுக்கும், ஒரு கவிதையோடு தோய்ந்தவன் நிலவை பார்க்கும் போது நிலவு அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற. அப்ப வாசிக்கிறவனுடைய கண்ணை இந்த இலக்கியம் துடைத்து தருது. இந்த துடைத்து தருவதன் வழியாக இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், வரக்கூடிய சிக்கல்கள், இதுல வரக்கூடிய நெருக்கடிகள், இதுல சந்திக்கக்கூடிய துயரங்கள், இது எல்லாவற்றையுமே இந்த இலக்கியத்தினுடைய தோளிலிருந்து உட்கார்ந்துட்டு அவன் பார்ப்பதன் வழியாக அவனால் அதை சுலபமாக

0: கடக்க முடியுது. அப்ப இலக்கியம் படிக்கின்றவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்னா, இந்த அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானுட நாடகத்தை முதல் அவனுக்கு மானுட நாடகம்னு அவனுக்கு முதல் தெரியும். அந்த மானுட நாடகம்னு இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் முதல் அதுல இருந்து விலகின்ற வேடிக்கை பார்க்கற இடத்துக்கு வந்துறான். ஆமா, இது எல்லாத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படின்றப்ப நான் இந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சிகரம். மகிழ்ச்சிகரமா இருக்கிறதுன்னு என்ன, இப்ப நான் வந்துட்டு இருக்கப்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க விசனாலும் திடீர்னு அப்படி மேகம் சொல்லுது. மேகம் சொல்லுதா பெசன ரொம்ப அழகாயிருக்கு. இந்த மேகம் சூழ்ந்து அப்படியே வெயில் குறைஞ்சு மேகம் வந்த உடனே பெசன் நகர் அழகா இருக்குன்னு எனக்கு கத்துக் கொடுத்தது இலக்கியம் தான். கவிதை வழியா நான் வந்து இதை வந்து பாக்குறேன். ஒவ்வொரு கணமும் என்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அழகு எல்லாவற்றையுமே பார்க்க கத்துக் கொடுப்பது இலக்கியம் தான். இலக்கியம்ன்றது அழகை பார்க்க கத்துக் கொடுக்கறதுதான், நுட்பத்தை பார்க்க கத்துக் கொடுக்கக்கூடியதுதான். அப்ப ஒருத்தனுடைய இந்த வாசிக்கிறவனுடைய வாசிப்பவன் எங்க வந்து மற்றவர்களிருந்து மாறுபடுறான் மேம்படுறான்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை அழகையும் காட்டுவது இலக்கியத்தினுடைய வேலை. அதை பார்த்தவனுக்கு என்ன துக்கம், அவனுக்கு துக்கமே கிடையாது, துக்கமே இல்ல.
1: இலக்கியம் வந்து ஒரு துக்க நிவாரணி அப்படின்றீங்களா?
0: உண்மையாகவே சந்திரன், மாணவர்களே மாணவர்களுக்காக தயாரித்துக் கொண்ட மருந்துதான் அது. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நீங்க இலக்கியம் கலை இல்லாம இந்த மாணவர்களை யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும். அப்புறம் மாணவர்களும் கலை இல்லாமல் வளர்ந்திருக்கவே முடியாது. கலை முத ஒன்னு கற்பனை பண்ணும், அந்த கற்பனையை தான் அப்புறம் விஞ்ஞானம் வந்து பூர்த்தி செய்யும். முதல் கனவு காணுவது கலை தான். அந்த கனவு கலையில கற்பனை செய்யக்கூடியதை பின்னதாக விஞ்ஞானம் வந்து வேறு வகையில வந்து பூர்த்தி செய்யுமே ஒழிய, கனவுகளை இந்த உலகத்துக்கு காலகாலமாக கனவுகளை மாணவ உலகத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது கலை மட்டும்தான். கனவின் வழியாகத்தான் நம்ம எப்பயுமே வளர்றோம், கனவின் வழியாகத்தான் நம்ம மேம்பட்டுட்டே இருக்கோம். அப்ப மனிதர்களே மனிதர்களுக்கு இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாகிறது எப்படி, இந்த 70 வருட வாழ்க்கைக்குள்ள 700 வருட வாழ்க்கையை வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கு மனிதர்கள் கண்டுபிடிச்சாதான் கலை. நான் ஒரே நேரத்தில் 100 நிலப்பரப்புல வாழ்வேன், 100 கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிருவேன், 100 மொழி பேசுறவனுடைய துக்கத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 70 வருடத்தை 700 ஆக 7000 ஆக மாற்றுவதற்கு தான் கலை. அது வழியா தான் அப்போ ஒருத்தர் ஆக முடியும். இந்த சின்ன வாழ்வை பெரிதாக கலைடாஸ்கோப்ல ஒரு 10 வலையில போட்டு அப்படியே மாத்த மாத்த காட்சிகள் மாறுவது போல, கலை தான் நம்மளை இந்த அற்ப இந்த சின்ன மாட வாழ்க்கைய அப்படி பெருசாகும். புள்ளில் வழியாக தெரியக்கூடிய அந்த நீர்த்துளியில தெரியக்கூடிய மொத்த பூமியன்ற மாதிரி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கலைதான் மனிதர்களுக்கு. மனிதர்களே கண்டுபிடித்தது என்ன, மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப சின்ன ஆள். இந்த சின்ன ஆள் பெரிய கனவை அடைவது எப்படி, பெரிய கனவுகளில் வாழ்வது எப்படி.
1: மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை மனிதத்துக்கு கொண்டு
0: கனவு. ஆமா, மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை கனவுதானே மனிதனா மாத்தது. மிருகத்துக்கு கனவு இருக்கா, இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா மனிதர்களுடைய கனவுதானே, அவர்களுடைய சந்தோஷமும் கனவுதான், துக்கமும் கனவுதான். இழந்ததெல்லாம் கனவுல வரும், அடைய வேண்டியதும் கனவுல வரும், ரெண்டுமே தானே வரும். அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க, தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறிந்தது கலையின் வழியா தான்.
1: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது நம்ம நிறைய இலக்கியத்தோட பங்கு பத்தி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்மள
1: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா, எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்கு. பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்பயும் இருக்கு. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்ட இருக்கானா? இருக்கு. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும்? தீரவே தீராது, ஒருபொழுதும் தீர்ந்துராது. இப்போ அமெரிக்கா போயிருந்தப்ப மியூசியம் போகிறேன். மியூசியம் போகிறப்ப அமெரிக்காவில் மியூசியங்களை அவ்வளோ பேரற்பதமாக வச்சுருக்காங்க.

0: மியூசியத்தில் ஒரு அரங்கத்தை பார்த்து முடிச்சா சாயங்காலம் ஆயிருது. பண்ணதாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரி இருக்கும். கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ 4 மணி ஆயிடுது. 4 மணி ஆன உடனே வெளியேற்றுறாங்க, வெளியே வர சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தோணுது, வாழ்க்கையே இவ்வளோதான், இந்த மியூசியம் மாதிரி தான், இவ்வளோ பெருசு, இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில் வரேன். அப்போ இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால் முழுமையாக பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாது. அப்போ எங்கே சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்போ மானிடர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது? எப்படி ஒரு அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், பயங்கரமாக போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேட்குறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற ஒரு சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணால் வருஷத்துக்கு 2 தடவை வரலாம், இந்த மனிதனுக்கு வரவே கூடாது. அப்போ ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்குது. நான் நுகர்வு வெறி சொல்லலை, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல, பொருள் இல்லை. நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது. புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் வேணா பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்றது கொண்டு இல்லை, அதுல அந்த ட்ரீமை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். அப்ப இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவு இல்ல, போதையான கனவுகள் இல்ல, நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்குது. அப்ப இலக்கியம் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்குது. ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிது. ஒவ்வொரு கணத்தையும் வாழணும். நான் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். நான் ஒரு ஓவியர் சமீபத்தில் கண்டடைஞ்சேன், பிரெஞ்சு ஓவியர் கிளாடி மேனே அப்படின்னு சொல்லி. அவர் லண்டன் நகரத்தில் கூடிய வாட்லூர் பாலத்தை 100 தடவை வரைஞ்சிடறார். 100 தடவை அந்த பாலத்தை வரைஞ்சிட்டே இருக்கார். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது தோணுது, ஏன் வாட்லூர் பாலத்தை, நிறைய வெனிஸில் கூடிய பல கட்டடங்களையும் அவர் அப்படி வரைஞ்சிருக்கார். இப்படி வரைவதன் வழியாக மேனே என்ன முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா, காலத்தை அதன் வழியாக பிடிச்சு வச்சிட முடியுமான்னு பார்க்குறாரு. 100 தடவை என்ன அதில் ஒரு உண்மைனா, ஒரு கணம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் அடுத்த கணம் வேற வேற வேற மாறிட்டு இருக்கு. வேற வேற வேற வேற மாறுறதை தான் அவர் வந்து வரைஞ்சிட்டே இருக்கார். அப்போ கணந்தோறும் இந்த கணம், ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது, ஒவ்வொரு கணத்திலையும் வேற ஒன்றாக இருக்கு இந்த உலகம். அப்போ இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்புக்கு இடமே இல்லாமல் அவனை ஆக்கி வைக்கிறது. இசை கேளு, பாடல் பார், படம் பார், வெளியில போ, நடந்து போ, கடற்கரையை பார், மரத்தை பார், பறவைகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களோட பேசு, எவ்வளவு இருக்கு. கோயிலுக்கு போ, சிற்பங்களை பார், கடவுளை கும்பிடணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, சிற்பங்களை பார், அந்த அமைதியில் தோய்ந்துரு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு மானுடர்களுக்கு இல்லாத சந்தோஷமா. அப்ப அந்த சந்தோஷத்தை தான் இலக்கியம் வழங்குது. அது ஒரு மானுடைய அன்றாடத்தில் அது செய்யக்கூடியதான். 1000 பேரும் போலாம், அந்த 1000 பேரத்துல நான் தனித்தவன் என்னை உணர வைக்கிறது இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையாக சொன்னீங்க. நம்மளுடைய தலைப்பை வந்து முழுசாகவே அரசு ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்து நான் நம்மளுடைய நேர்காணல் தொடங்கும் போது சொன்னேன், 2வது சந்திப்பை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் உங்களை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தமில் பெட்ரோல் பங்க் வாசலில் பார்த்தேன். நீங்கள் வந்து உங்கள் நண்பர் பெட்ரோல் போட்டு வந்துட்டுருக்காரு. 8 மணி இருக்கும், அடையார் பாலத்துக்கிட்ட 8 மணி இருக்கும். நீங்கள் ஒரு புத்தகத்தை வச்சு ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப எப்போவுமே வாசித்து கொண்டிருப்பவர் அப்படின்றது எனக்கு அதில் விளங்கியிருக்கு. நான் அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி நிச்சயமாக கேட்டாகணும். ஒரு மனிதன், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளில் வாசித்தே ஆக வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா, ஒரு 5 புத்தகங்கள் நீங்கள் சொல்லுங்கள்.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன, ஒரு 5 புத்தகம் கேட்கறதா? இருக்கக்கூடிய கஷ்டமே
1: சொல்லுவீங்க. ஆனா நேரம் தான்
0: இல்லை. 5 புத்தகம்ன்றது அப்படி சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தமிழ்ல ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் நிச்சயமா வந்து பாசிங்காரத்தினுடைய புயலிலே ஒரு தோணியும் கடலு கப்பால் நாவலையும் நிச்சயமாக ஒருத்தர் படிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா, அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்ச படைப்பாளியில் ஒருவர். அசோகமித்திரனுடைய 18வது அட்சயக்கொடை நான் ரொம்ப மிக உறுதியாக சொல்லுவேன். தமிழில் வாசிச்சே தீரணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்து சொல்லுவேன். நாஞ்சில் நாடனுடைய மிதவையையும் சதனக குதிரைகளையும் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக பரிந்துரைப்பேன். இதுக்குள்ளே வராத ஒன்று, அதாவது இவ்வளவு தீவிரமான ஒரு இலக்கிய படைப்புன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம் சமகால வாழ்வை, சமகால வாழ்வின் துயரத்தை அல்லது அவலத்தை, மோசமான பக்கத்தை, அல்லது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதை பற்றியான புரிதலை வழங்கக்கூடிய, நாம் என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு மனிதபுத்திரன் கேட்குற மாதிரி, நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பக்கூடிய சா பாலமுருகனுடைய சோழகர் தொட்டியை நான் வந்து உறுதியாக சொல்வேன். அப்புறம் நிச்சயமா நான் ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய

0: ஒவ்வொரு வருஷம் படிப்பதை என்னுடைய ஒரு கடமை போல வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோனுடைய காடு நாவலை சொல்வேன். இதான் நான் உடனடியாக அஞ்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் உடனே எந்த விதமான பெரிய முன்தீர்மானம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடைமடம் புதினம், அதை பற்றி சில வரிகள் மக்களுக்காக சொல்லுங்க. அந்த தலைப்பு குடைமடம் என்று ஏன் வச்சுங்க? அதையும்
0: நான் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் படப்படாத நாயகர்கள் ஒரு அரசியல் கருத்திற்காக, தாங்கள் வரிந்து கொண்ட ஒரு அரசியல் கருத்திற்காக. இந்த உலகத்தில் மானுடர்களுக்கு மிக உயர்ந்தது உயிர் தான். இந்த உயிரை தாங்கள் வரிந்து கொண்ட லட்சியத்திற்காக விடவும் துணிந்த மனிதர்களை பற்றியான, தோழர்களை பற்றியான கதை தான். அப்போ அந்த நாவல் எழுதின பிறகு அதற்கான ஒரு தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேடுறோம் தேடுறோம் தேடிட்டே இருக்கோம். அப்போ கவிஞர் இசை தான் கபிலருடைய அந்த பாடல்லிருந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சு சொல்கிறார். அந்த பாடலுடைய சாரம் என்னென்னா, மழை பெய்யும் பொழுது அது நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் பாய்ச்சலாம் பெய்யுறது, எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரி இந்த பாரி மன்னன் கொடை கொடுக்கும் போது தனக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நிற்பவர் யார் என்றெல்லாம் பார்க்கறதுல மடக்கொடை அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய தோழர்களையும் அப்படிப்பட்ட மடக்கொடையாளர்கள் தான் சொல்லுவேன். அவங்க கவலையே படலை. இந்த லட்சியத்துக்காக, ஒரு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, சாதாரண மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நின்று நாம் உயிரையும் விட துணிந்தவர்கள், உயிரையும் விட்டவர்கள், அவர்களை எழுதணும்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுதான் குடைப்படம்.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேள்வி எல்லா எழுத்தாளர்கள்ட்டையும் கேட்பதுதான், அதனால அதையும் உங்ககிட்ட நான் வந்து மரபுக்காக கேட்டுறேன். எழுத விரும்புபவர்களுக்கு, புதுசா வர்றவங்களுக்கு, இல்ல எழுதிட்டு இருக்கவங்க கூட சரி, நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? சில விஷயங்களை நீங்க வந்து விட்டுறக்கூடாது, அடிப்படையா வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: அறிவுரை அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு முதல்ல தோன்றது வந்து ரெண்டு இதுதான். ஒரு அறிவுமதியோட கவிதை இருக்கு, அறிவுரைகள் அறிவுரைகள் ஈயை விரட்டும் பசுவின் வால் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த உலகத்தில் எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வாழ், ஈயும் ஓஞ்சு போறதில்லை, பசுவனுடைய வாழும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷில் ஒரு நல்ல சேயிங் இருக்கு, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே இல்லை, நான் இப்போ சொல்றது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததுலேருந்து பகிர்தல் தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேலே எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு. அது அறிவுரை எப்பொழுதுமே, ஏன்னா அறிவுரைன்னொன்னே அதில் ப்ரீச் வந்துடுது, அது இல்லை. அப்போ எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், அவர் எவ்வளோ தூரம் இந்த உலகத்தை பார்க்குறாருன்றது முக்கியம். பராக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த பராக்கை வெறும் பராக்கா பார்த்தோம்னா வெறும் பராக்கமாக போயிடும். அவர் ஒரு அரசியல் தெளிவோடு அந்த பராக்கை பார்த்தால் இன்னும் அழகு. ஆக நன்றாக பராக்கு பாருங்கள், அரசியல் தெளிவோடு பாருங்கள் அப்படின்றத நான் சொல்லக்கூடியது.
1: அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியாக இதை வச்சுக்கலாம். உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன?
0: சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகளில் இருக்கேன். ஆனால் சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகள் இருக்கேன்றப்ப எப்பொழுதுமே நான் வாழ்க்கையில் நம்புகிறேன் இந்த இயக்குனர் ஆன அந்த நாள் தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் தான், அப்படி இல்லை. அதுக்கு நான் இன்றையிலேருந்து எவ்வளோ காலமாக இதுக்கான வேலைகள் இருக்கணும், அது எல்லாமே என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் தான். ஏழு கடல் தாண்டி, ஏழு மலை தாண்டி, அந்த கிளியினுடைய கழுத்தில் தான் அந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சி அங்கே இருக்குன்னு நான் நம்பலை. மகிழ்ச்சி இன்றையிலேருந்து இப்போ இருந்தே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இயக்கணும், நிறைய புத்தகங்களை உரிமை வாங்கி வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எனது 30 ஆண்டு கால ஆசிரியரான, என்றும் என்னுடைய ஆசிரியராக தொடரக்கூடிய தோழர் தியாகனுடைய 2 புத்தகங்கள், சுவர்கள் சுத்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள், இந்த 2 புத்தகம் தமிழுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியங்கள், அதை படம் பண்ணுவதற்கான உரிமை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய குடைமடத்தை எடுக்கணும்னு பெரிய ஒரு கனவு இருக்கு. இதெல்லாம் சினிமா சார்ந்த கனவுகள், அதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். கனவுகள்ன்றப்போ நம்ம கனவுகளுக்காக உழைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதை மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்குறோம், அதான் விஷயம். நம்ம வேலை நம்ம வேலை பார்க்குறது மட்டுமே தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மதுரை சார்ந்து இன்னும் 2-3 நாவல் எழுதணுன்ற ஆசை இருக்குது. 2வது நாவல் எழுதிட்டுருக்கேன், நிறைய கதைகள் எழுதணும். இவ்வளோ தான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். 3-4 நாவல், கொஞ்சம் படம், அப்புறம் நந்தா படத்தில் ராஜிக்கிறன் சொல்கிற மாதிரி வந்த காரியம் முடிஞ்சால் போயிட்டே இருன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சியாக அப்புறம் விட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளவு தான். அப்படித்தான் நம்புகிறேன் சந்திரன்.
1: உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள் என்றுமே உண்டு. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோட தான் நான் இருக்கேன்னு நம்புறேன். அதோட ஆகாஷ்வாணியும் சேருது, மகிழ்ச்சி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: மதியம் 12 மணி. அழகாய் நகரும் இந்த நாளில் இனிமையாய் இதமாய் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இனி பண்பலை 101 இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நிகழ்ச்சி நேரல், இந்த நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷலின் அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே, என் ஆக சிறந்த தோழி அம்மா என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேசலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தேனி நேரம் நிகழ்ச்சியில் வாராய் தோழி நிகழ்ச்சியில் பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும் என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 3:30 பண்பலை 101 தேனி நேரம் நிகழ்ச்சியில் வாராய் தோழி தொடரும். மாலை 4:00 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள். தொடர்ந்து 5:30 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7:00 இனிசை நேரம், 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ப இளஞ்செழியன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தொடர்ந்து காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பியரை PS சாந்தி அவர்கள். அமுதசுரபியில் பட்டுப்பூ வளர்ப்பிற்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் JD நிர்மலதா அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் கவர்குளம் தேரிவிளை கனகராஜ் என்ற நேயர் எழுதி அனுப்பியிருக்கும் பாடல்கள். 9:15 செய்திச்சுடர், 9:30 திரை இசை, 10:00

0: Second stage long-range forecast for monsoon season 2026 in New Delhi today. Secretary of the Ministry of Earth Sciences, Dr. M. Ravichandran, said the southwest monsoon seasonal rainfall over the country is likely to be 90% of the long period on average, with a model error of plus minus 4%. He informed that during the season, rainfall is most likely to be normal over northeast India and below normal over central, southern peninsula and northwest India. And with that, we end this news bulletin.
1: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101 நேர்கள் இப்போ நேரம் பார்க்கலாம். நேரம் இப்போது 12:10. அழகான வெள்ளியின் காற்றின் பயணம் நாம் எட்டியுள்ளோம். மதியம் 12:10 இது உங்கள் காற்றலை நட்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101. காற்றின் பாதையில் நெடுந்தூர பயணத்தில் இன்றும் நம்மோடு இசைத்தூரல்களை அள்ளி வீசும் இனிய பாடல்களை சுமந்து வருகிறது குமரி பண்பலை 101. இது மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை. இப்போது முதல் 12:40 வரை உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு இனிய தாலாட்டு. தாலாட்டில் முதலாவதாக அற்புதமான தெம்மாங்கு. காலத்தை வென்ற இசைக்கருவிகளின் நிறைவான ஓசையுடன் கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுஷீலா குரல் தேன் குழைத்து பறந்து வருகிறது வானம்பாடியாய் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே இன்று பகல் 1:10 மணிக்கு

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்பின் அலைவரிசை. இது குமரி பண்பலை 101 உங்கள் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்கள். 1956 மக்கள் மனங்களில் பிடிபட்ட அலிபாபாவும் 40 திருடர்களும். 1957 பாடலும் இசையும் மனதில் ஷபாஷ் போட வைக்கும் துள்ளல் நயம் மிகுந்த பாடல்கள். ஜிகி அவர்களின் குரலில் பாடல் வரிகள் மருதகாசி அவர்கள் எழுத, இசை தட்சிணாமூர்த்தி.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: எனக்கு அசைவம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அசைவம் சாப்பிட்டா உடம்பு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அசைவம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான உணவு தான் இது. அது என்ன உணவு? அதுதான் வந்து அசைவம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், ஆனா அது வந்து அசைவம் அல்ல. மழைக்காலங்கள்ல குடை மாதிரி அங்கங்கே முளைச்சு நிற்கும், பார்த்துருப்போம் நாம. காளான் தான் அது. ஆனா இது வந்து நாமளே வளர்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்ப வந்து நவீன காலத்துல வந்துருச்சு. இந்த காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது நவீன காலத்துல வந்து ஒரு சிறப்பா செயல்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் சுய தொழில் பண்றவங்க ரொம்ப முக்கியமா இதை தேர்ந்தெடுத்து கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலங்கள்ல கிராமப்புற மக்கள் தான் இதை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. வயல்வெளிகள்ல, தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய காளான்களை வந்து உணவா எடுத்தாங்க. சாப்பிடக்கூடிய காளான், சாப்பிடக்கூடாத காளான்கள்லாம் இருக்கு. அது எந்த காளான் எப்படி வளர்க்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு, அது எங்க போய் அந்த காளான் வளர்ப்பை வந்து தெரிஞ்சுக்கலாம், யார் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா? அப்ப கண்டிப்பா கேளுங்க. நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்துல தினமும் இரவு வரும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வரும் கிசான் வாணியில உழவருக்கு ஒரு சிந்தனைக்கு அப்புறமா காளான் வளர்ப்பு பத்தி சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, கப்பியறையில இருந்து PS சாந்தி அவர்கள். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கூட இதுல வந்து ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுறாங்க அப்படிங்கறதுக்கு உதாரணமா இவங்க சொல்ற விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். நாமளும் கண்டிப்பா காளான் வளர்க்கிறோம். அதுக்கு கேட்கிறோம் குமரி FM 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியை. உழவர் உலகம் நிகழ்ச்சியில வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பட்டுப்புழு வளர்ப்பிற்கான நலத்திட்டங்கள் அதை பத்தி எல்லாம் உரையாடல் இருக்கு. அமுதசிரபியில நொடிகளில் சில நுட்பங்கள்ல தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு இதை பத்தின தகவல்களை தர்றாங்க. பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி உதவி நிலைய பேராசிரியர் முனைவர் JD நிர்மலதா அவர்கள். மறக்காம கேளுங்க, நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்தை தொடர்ந்துங்கள், இணைந்திருங்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் புலமைப்பித்தன் வரிகள், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில் பாடல் காட்சி காவிரி ஆற்றின் குறுக்கே சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அருகே படமாக்கப்பட்டது. இப்போது நமது குமரி பண்பலை நூற்றொன்றில் இதயக்கனி திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை நூற்றொன்றில் இன்று பிற்பகல் 3:02 இணைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நீ வழங்கும் வாராய்தோழி பெண்களுக்கான நேரலை.

தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது 12:25. உங்கள் இதயங்களில் மாறாத அன்புடன் இது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இது மனம் நினையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை, உங்கள் இதயங்களில் ஒரு தாலாட்டு. 1975 ஆகஸ்ட் 22 வெளிவந்த இதயக்கனி திரைப்பட பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: நேரம் 12:30.

உறவுகள் அருகில் இருந்தாலும் அவளை மிஞ்சிய உறவுகள் வேறு எதுவும் இல்லை உலகில். யார் அவள்? அவள்தான் நம்முடைய அம்மா. எதற்காக இந்த கவிதை? இந்த கவிதை எதற்காக அப்படின்னு பெண் தோழியருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்போம், விடாம பேசிட்டே இருப்போம், பிரேக்கே இல்லாம பேசிட்டு இருப்போம், பிரேக் தந்தாலும் பேசிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட அம்மாவை பத்தி சொல்லணுமா? அப்படிப்பட்ட அம்மாவை பத்தி சொல்லணும்னு நிறைய ஆசைகளை அடக்கி வச்சிருக்கீங்களா? அப்ப வாங்க, நம்ம குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சிக்கு வாங்க, ஜாலியா பேசுங்க. ஜாலியா என் ஆக சிறந்த தோழி அம்மா அப்படிங்கிற தலைப்புல அம்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அழுகை தான் வந்து முட்டிக்கிட்டு வரும். ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நாம பேசுறது வந்து அடுத்தவங்க கேட்கணும், அதனால நம்ம அம்மாவை பத்தின சிறப்பான விஷயங்களை அதுல சொல்லுவோம், மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நம்ம பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்போம் அம்மா பத்தி. நம்ம வந்து குறிப்பிட்ட டைம் எடுத்து நம்ம அம்மா பத்தி சிறப்பான விஷயத்தை சொல்லலாம். அதுக்காக இப்பவே வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கான தொலைபேசி எண்கள் 0462 இணைப்பெண்ணுடன், 0462 என்ற இணைப்பெண்ணுடன், 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ல கூட நீங்க வரலாம். வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்டயும் சொல்லலாம், இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, உங்க அம்மா பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தியே, வா அப்படின்னு கூப்பிடலாம். பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி FM 101.

அன்பளி நூற்றொன்றிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 1973 மே 11 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் மேலை நாட்டு கருவிகள் ஒலிக்க டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில் இந்த பாடல். இப்போது

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:00 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜியினை வழங்கும் வாராய் தோழி பெண்களுக்கான நேரலை. நேர்களே, பிற்பகல் 3:00 வலம் வரும் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும். பரபரப்பான இந்த நேரங்கள்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில வந்து நீங்க பங்கேற்று பேசலாம். இதற்கான நிலைய தொலைபேசிகளை ஞாபகப்படுத்துறோம். 04552 இணைப்பெண்ணுடன் 260-240 என்ற எண்ணிலும், 290-722 என்ற எண்ணிலும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுங்க. இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. குமரி பண்பலை 101 இருந்த நேர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள். இன்னும் சில கணப்பொழுதில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50-க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணீந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத் துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனா்.

0: பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: நலமாய் வாழ்வோம்.
1: சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: உணவு தானியங்களில் அளவில் சிறிய விதைகளை கொண்ட ராகி, அதாவது கேழ்வரகு, கம்பு, வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, சோளம், பனிவரகு என்று பல வகை தானியங்கள் உள்ளன. இவை அனைத்துமே 1960 முன்னாலே நம் நாட்டில் பரவலாக பயிரிடப்பட்டவைதான். பசுமை புரட்சிக்கு பிறகு நெல், கோதுமை மட்டுமே நாடு முழுவதும் பயிரிடப்படும் ஆனதால் இவற்றின் பெயர் கூட நம்ம பலருக்கும் மிக புதிதாக உள்ளது. முதலாவது வரகு. இது 1000 வரைக்கும் உழைப்பு திறன் கொண்ட பல நாடுகளின் பாரம்பரிய உணவாக பயன்பாட்டில் உள்ள மருத்துவ குணங்கள் நிறைந்த சிறு தானியங்களில் ஒன்று. அரிசி கோதுமையை காட்டிலும் வரகில் நார்ச்சத்து மிகவும் அதிகம். மாவுச்சத்து குறைந்து இருப்பதால் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வரகில் புரதம், கால்சியம், விட்டமின் B ஆகியவை இருக்கின்றன. தாது பொருட்களும் நிரம்ப உள்ளன. சர்க்கரை நோய்க்கும் உடல் பருமனானவருக்கும் சிறந்தது. இதில் உள்ள லெசித்தின் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். மெனோபாஸ் அடையும் பெண்கள், இதய நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள், அதிக கொலஸ்ட்ரால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வரலாம். இந்த வரகில் பொங்கல், சேமியா போன்றவை செய்து சாப்பிடலாம். திணை உலகிலேயே அதிகம் பயிரிடப்படும் மற்ற தானியங்களை விட, குறிப்பாக அரிசி, கோதுமை, ராகியை விட 2 இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. மலச்சிக்கல் நீங்க வயறு, குடல், கணையம் போன்ற உறுப்புகளை வலுப்படுத்த, அவற்றில் இருக்கும் புண்களை ஆற்ற, உடலில் நரம்புகள் வலுப்பெற, உயிர் அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து மலட்டுத்தன்மை நீங்க, நரம்பு தளர்ச்சி போன்ற குறைபாடுகள், ஆண்மை குறைபாடுகள் போன்றவை நீங்க, உடலின் தசைகள் வலுப்பெற, சருமம் மென்மையாக, மன அழுத்தத்தை குறைக்க, மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெற, ஞாபகத்திறன் மேம்பட, இதய தசைகளையும் வலுப்படுத்தி இதயம் சம்பந்தமான எத்தகைய நோய்களும் ஏற்படாமல் இருக்கு. அதாவது விட்டமின் B1 சத்து இருப்பதால் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள், நரம்புகளின் சரியான செயல்பாட்டை இது உறுதி செய்கிறது. நீர் இழிவால் இழந்த உடல் சக்தியை மீண்டும் பெற, உடலில் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பின் அளவை சமநிலையாக்க இதை எடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கம்பு. இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் தங்குவதை தடுத்து தசைகளுக்கு நல்ல இறுக்கத்தை தந்து உடல் பலத்தை பெருக்க, நீரிழிவு நோய் தாக்கம் நீங்க, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த உதவும். வயிறு சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளை நீக்கி பசியை சரியான நேரத்தில் மட்டும் எடுத்து செய்து உடல் எடையை குறைக்க இது உதவுகின்றது. இதை கம்பங்கூழ், அடை, தோசை, முளைவிட்ட பயிர் எந்த வகையாகவும் நம்ம எடுத்துக் கொள்ளலாம். இதில் கால்சியம் அளவு அதிகமாக காணப்படுகிறது. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்க, சேதமடைந்த திசுக்களை சரி செய்ய, உடலின் நைட்ரஜன் நிலையை சமன்படுத்த இது பயன்படுகிறது. கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைத்து இரும்பு சத்தம் மூலம் இரத்த சோகையை குணப்படுத்தவும் முடியும். உடலில் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்க, உடலுக்கு வலிமை சேர்க்க, உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் நோய்கள், இதய நோய்கள், ஆஸ்மா போன்ற புது தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் இருத்தல் போன்ற அனைத்து நோய்களுக்கும் இதை களியாகவோ, புட்டாகவோ, தோசை, அடைக்கூழ் ஏதாவது ஒரு வகையிலே பயன்படுத்தலாம். சோளம் இதில் அதிகமான புரதம், இரும்பு, கால்சியம், நார்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளது. உடலுக்கு உறுதியை அளிக்கவல்ல, உடல் பருமனை குறைக்க இதை பயன்படுத்தலாம். நீரிழிவு நோயை குறைக்கும் மருந்தாக பயன்படுத்தலாம். குதிரைவாளி. நார்ச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக காணப்படும். இது ஆன்டி ஆக்சிடென்டாக பயன்படுத்தலாம். இரத்த சோகை வராமல் தடுக்கலாம். மலச்சிக்கலையும் தடுக்க வல்லது. சாமை எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் தசைகளை வலிமை பெற செய்யும். காய்ச்சலினால் ஏற்படும் நா வறட்சியை போக்க நார்ச்சத்து அதிகமாக காணப்படுவதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த

0: பாட்டில் கொண்டு வரும்.
1: சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்கியவர் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: Ponchesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours Anaitthu sigichai muraigal ore idathil
3: Ungal idhayathai maaridippilirundhu paadhugaathida Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker pondra sigichaigalukku Ponchesley Super Speciality Hospital.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: Fire and safety course naaya niskanyakumarla choose pananum.
8: Idu 4 years engineering program BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
9: Niskanyakumari
10: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: திரை இசையில் இனி கேட்கலாம் ஒரு ஹிட் பாடல், பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து.

0: கடலோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

இப்போது 1:01. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: குமரி பன்மலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

பத்தி தெரியுமா? இன்றுமே 29ங்க. ஐநா அமைதி காக்கும் படையினரின் சர்வதேச தினம் என்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் மேக்கர்ஸ் டே மிகவும் எழுச்சியோடு இன்னைக்கு கடைபிடிக்கப்படுதுங்க. உலகெங்கிலும் உள்ள பதற்றமான மற்றும் போர் சூழல் நிலவும் பகுதிகளில் தங்களின் இன்னுயிரை பொருட்படுத்தாமல் உலக அமைதிக்காக போராடும் நீலத்தலை கவசம் அதாவது ப்ளூ ஹெல்மெட்ஸ் அணிந்த அமைதி படை வீரர்களின் உன்னதமான சேவையை போற்றும் நாளா இது திகழ்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் தெரிஞ்சுங்க. 1948 மே 29 அன்று போர் நிறுத்தத்தை கண்காணிக்க ஐநாவின் முதல் அமைதி காக்கும் படையான ஐநா போர் நிறுத்த அமைப்பு UNTSO தனது செயல்பாட்டை ஆரம்பிச்சது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தினத்தை நிகழ்வை குறிக்கும் வகையில தான் இந்த மே 29 இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1948 முதல் 2 மில்லியனுக்கும் அதிகமான பணி

பணியாளர்கள் உலக அளவில் ஐநா அமைதி காக்கும் பணிகளில் பணியாற்றி வர்றாங்க. இதில் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் முக்கியமான பங்களிப்பை தந்து வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 இப்போது வரைக்கும் உலக அளவில் 71 ஐநா அமைதிப்படை பணிகளில் 51 பணிகளுக்கு கிட்டத்தட்ட 300,000 அதாவது 287,000 இந்திய வீரர்கள் அனுப்பி தன் பங்களிப்பை வழங்கியிருக்கிறது நம்ம நாடு. 2007 சைபீரியாவில் நடந்த ஐநா அமைதி பணிக்கு முழுக்க முழுக்க பெண்கள் கொண்ட காவல்படையை அனுப்பிய முதல் நாடு அப்படிங்கிற பெருமையும் நம்ம இந்தியாவையே சேருங்க. உலக அமைதிக்காக ஐநா கொடியின் கீழ் பணியாற்றி 184 இந்திய வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணிச்சிருக்காங்க. இன்றைய தினத்தில் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போர் நினைவிடத்தில் இவங்களுக்காக வீர வணக்கமும் செலுத்தியிருக்காங்க. தற்போது 4,268 இந்திய ராணுவம் மற்றும் காவல்துறை வீரர்கள் ஐநா அமைதிப்படையில் இருக்காங்க. 2026 சர்வதேச ஐநா அமைதிப்படை தினத்திற்கான கருப்பொருள் என்ன தெரியுமா? அமைதியில் முதலீடு செய்வோம், இன்வெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறது தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அமைதியின் பாதையில் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து சேவையாற்றும் ப்ளூ ஹெல்மெட் வீரர்களின் அவர்தம் சேவையை அன்போடு நினைவு கூறுகிறது குமரி பண்பலை 101. எல்லை கோடுகள் இல்லாத இதயங்களின் இணைப்பை தேடுவோம், போரின் சாம்பலை துடைத்து சமாதான புறாவை வானவெளியில் பறக்க விடுவோம்.

0: உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 1:10. ஹாய் ஸ்நேகிதி, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நே.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: எங்கேயுமே போதுமென்றும் இது

வணக்கம் ஸ்நேகிதீஸ். இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிகளுக்காக வழக்கம் போலவே சூப்பரான ஒரு டாபிக் காத்திருக்குங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? சாப்பிட்டு இருக்கவங்க முடிச்சுட்டு தெம்பா கால் பண்ணுங்க, வேலை செய்யறவங்க வேலையை பார்த்துக்கிட்டே நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் காலும் பண்ணி பேசுங்க. என்ன டாபிக்னு சொல்ல வேண்டாமா?

0: ஆமாங்க, ஆ இம்மா அம்மா, இந்த மூன்று எழுத்து அப்படிங்கிறத கவிதைன்னு சொல்லலாம், மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த உலகை ரசிக்க வைத்த கவிதை, உலகை இயக்கக்கூடிய ஒரு எந்திரம் மந்திரம். அம்மாவின் அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம லைஃப்பில் எதுவும், அதாவது குறிப்பாக நம்ம லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைஃப்பில் இருந்தாலும் சரி, நம்ம அம்மா தான் நிறைய தருணங்களில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, அப்படி தானே இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். என் ஆகச்சிறந்த தோழி அம்மா. இந்த டாபிக்ல உங்க அம்மாவை உங்களுடைய ஆகச்சிறந்த தோழியா நீங்க எந்த தருணத்துல உணர்ந்தீங்க அப்படிங்கிற அந்த அருமையான விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நீங்க பேசலாங்க. அதுவும் ஷேர் பண்ணுங்க உங்க எண்ணங்களை ரத்தின சுருக்கமா. நீங்க கால் பண்ணி பேச வேண்டிய எஃப்எம் நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 மற்றும் 290-7222 முன்னணி பண்ணா 046-5-2 சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு மொபைல் நம்பரும் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903-2570-309. முதல் தோழியா யார் வந்து பேச போறாங்க தன் அம்மாவை பத்தி அப்படின்னு கேட்க நாங்களும் ஆவலா இருக்கோம். பேசிடலாம். ஹாய் ஸ்நேகிதி, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, என்ன சாப்பிட போறோம்?
0: சாப்பிடற முன்னாடி பேரும் ஊரையும் சொல்லிருங்களேன்.
1: ராமன்புதூர்ல இருந்து குமாரி பேசுறேன் மேடம்.
0: ராமன்புதூர்ல இருந்து குமாரி, இனி சொல்லுங்கம்மா, என்ன தருணம் அது?
1: என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அம்மா தான் வந்து எல்லாமே நடத்தி வச்சாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணி ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்து எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. சடங்கார வரைக்கும் கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணது எல்லாமே எங்க அம்மா தான். ஆமா, அம்மா தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருந்தது. இன்னைக்கு நல்ல நடமா இருக்கு காரணமே எங்க அம்மா தான். ஃபிராக்சர் ஆகி கீழே வந்து கால் உடஞ்சிட்டு மேடம். சின்ன வயசுல, 7 வயசுல. அப்போ வந்து எல்லாம் இருந்து கவனிச்சுக்கிட்டு கடைசி எங்க அம்மாவோட சொந்த அண்ணன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வெளியால கூட்டா கஷ்டப்பட்டு பயந்து சொந்தத்திலே முடிச்சுட்டாங்க.

0: ஆமா, ஆனா நல்லா
1: அப்போ
0: இருக்குன்னு சொல்லி எல்லாமே எங்க அம்மா பார்த்து பார்த்து பண்ணாங்க மேடம்.
1: நிச்சயமா
0: ஆமா
1: ஒரு அருமையான தோழியா தான் இருந்திருப்பாங்க எல்லா தருணத்திலையும்,
0: ஆமா
1: அப்படித்தானே?
0: ஆமா
1: அகமத்துக்கு
0: மேடம்.
1: அதனால அகச்சிறந்த
0: எனக்கு
1: தோழி.
0: என்ன வருத்தம்னா, கடைசியில எங்க அம்மா வந்து என் ரெண்டு பொன் பிள்ளை கல்யாணத்தை பார்க்காம போயிட்டாங்க, அதுதான் ரொம்ப வருத்தம். ஆமா மேடம்.
1: வருத்தமே படாதீங்க, உங்க அம்மா என்னைக்குமே உங்க கூட தான் இருப்பாங்க, நீங்க செய்யற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா?
0: சரி மேடம்.
1: வருத்தப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சரிங்களா?
0: சரி
1: அழகா வந்து பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி நன்றி, வருத்தப்படாதீங்க,
0: நன்றி மேடம்.
1: சந்தோஷமா இருங்க.
0: கண்டி
1: தேங்க்யூ
0: சரி.
1: தேங்க்யூ. அம்மாவை பற்றி பேசுறது அப்படின்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் எமோஷ்னலாக, என்ன சொல்கிறதுங்க, எமோஷன்ஸ் வந்துடுது. உங்களுக்கு தெரியுமா, சமீபத்திய ஆய்வில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு அம்மாவுடைய குரல் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பாருங்களேன். தாயுடைய குரல், ஒரு மகள் எந்த மாதிரியான கஷ்டமான ஒரு சூழலில் இருந்தாலும் சரி, உடைஞ்சு போய் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அம்மாவுடைய குரலை வந்து ஒரு ஒரு 10 செகண்ட் கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தெம்பு கிடச்சிருவாங்க. சாதிச்சிடலாம், ஏதாவது பண்ணிடலாம், இங்கேருந்து தப்பிச்சிடலாம், அப்படி வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்கிறது போல். அடுத்த ஸ்நேகிதி கிட்ட பேசலாம். ஹாய் ஸ்நேகிதி, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், நல்லா
1: நலமா இருக்கும் பேசுறோம் ஸ்நேகிதி, உங்க பேர் சொல்லுங்க. சிரிப்பே காட்டி கொடுத்துருச்சு, அப்படிதானே?
2: எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் மேம்,
1: எல்லாமே அம்மாதான். ஆனாலும் ஒரு சிறப்பான ஒரு தருணம் இருந்திருக்கும்.
2: எனக்கு வந்து மேரேஜ் ஆகுற அப்புறமா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல நான் எங்க அம்மாட்ட அந்த கவரிகள் எல்லாம் சொல்லி ரொம்ப ஆறுதல் அடைந்தேன். எங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, நாங்களும் இந்த மாதிரி கஷ்டத்தான் தாஞ்சிதான் மக்கள் வந்தோம், அதனால நீ எது நினைச்சும் கவலைப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லி எனக்கு ஆறுதல் தான் சொல்லுவாங்க மேம். அந்த வார்த்தை தான் மேம் எனக்கு இவ்வளவுக்கு என்ன ஒரு தெம்பா இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா,
2: அந்த ஆறுதலான வார்த்தையாதான் மேம்.
1: அப்போ கஷ்டமான சூழல்கள்ல வந்து மிகப்பெரிய ஆறுதலா இருக்காங்க, இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா?
2: ஆமா மேம், இப்ப வரைக்கும் கஷ்டம் சொல்லுவேன்.
1: அம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, ஆனாலும் அம்மாவை பத்தி சிறப்பா பேசியிருப்பீங்க அப்படின்னு நாங்க வந்து நம்புறோம். இப்ப பேசுங்க, தெளிவா கேக்குதுங்களா? சரிங்கம்மா சரி, அப்போ சிறந்த தோழி உங்க அம்மா
2: தான்.
1: சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அப்படியே பாடல் கேட்டுறாங்க. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம ஸ்நேகிதில் கூட பேசலாம். குமரி பண்பலை 101 இது. ஹாய் ஸ்நேகிதியே.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியும் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 வழங்கும் உங்களுக்கு வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்,
6: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் 1:24. மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இல்லை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம ஹாஸ்னி நிகழ்ச்சியை கேட்டுட்டு என்ன டாபிக் அப்படின்னு யோசிச்சு பேசுறதுக்கு ரெடியா இருங்க. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது ஆகச்சிறந்த தோழி அம்மா. அடுத்த ஸ்நேகிதி யாருன்னு கேட்கலாம். வணக்கம், ஹாய் ஸ்நேகிதி, யார் பேசுறீங்க?
11: வணக்கம் மேடம்.
5: பேர் ஊர் சொல்லுங்கம்மா.
11: பெரியவிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
5: பெரிய விலையிலிருந்து விஜயா, சொல்லுங்க விஜயா மேம்.
11: எதையும் மன்னிக்கும் நீதிமன்றம் ஒன்று உண்டு என்றால் அது தாயின் உள்ளம் தான் மேடம்.
5: அப்படின்னு ஒரு பீஜியம் போடலாம் போல இருக்கே, அவ்வளவு அழகா பேசிட்டீங்க, சொல்லுங்க.
11: அதாவது சின்ன வயசுல நல்லா சண்டை போடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவோம். அப்போ அக்கா சொன்னா கேட்கணும்னு இருந்துகிட்ட போதிலையும் நமக்குள்ள ஒரு நியாயம் இருக்கத சொல்லி தம்பி தம்பி அம்மாட்ட சொல்லும் போது அம்மா ஒரு ஆன்சர் அதுக்கு சொல்லுதான் பெஸ்டா தெரியும். அம்மா சொன்னாதான் சரி, அத அக்கா சொல்லும் போது ஏத்துக்க சொல்லல, அந்த மாதிரி அம்மா.
5: அப்ப சொல்றது கரெக்ட் தான் இல்லையா?
11: ஆமாமா, எதையும் மன்னிக்கும் ஒரு நீதிமன்றம் உண்டு என்றால் அது தாயின் உள்ளத்தை விட வேற எதுவுமே கிடையாது.
5: அது சின்ன வயசுன்னு மட்டும் இல்லங்க, டீனேஜ்லயும் சரி, காலேஜ்ல படிக்கும் போதும் சரி, திருமணத்துக்கு முன்பும் சரி, பின்பும் சரி,
11: எப்பனாலும் அதாவது நம்மளால ஒரு இதை சால்வ் பண்ண முடியலன்னு வரும்போது அந்த அம்மாட்ட சொல்லும்போது நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ல மேம்?
5: கண்டிப்பா கண்டிப்பா.

0: ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் அம்மா ஆகச்சிறந்த தோழியாக இருந்திருக்காங்களா உங்களுக்கு?
1: ஆமாம் மேடம், ஆமாம்.
0: சூப்பர் சூப்பருங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: உண்மைதாங்க, அதாவது அம்மாவின் அன்பு அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை அதிகம் கொண்ட ஒரு தோழியாக வந்து அவங்க இருக்காங்க. ஹாய் ஸ்நேகிதி, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஹாய் ஸ்நேகிதி, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நலமா இருக்கும், நலம் விசாரிக்கும். ஸ்நேகிதி யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: நான் வந்து சிங்காதரை ராதா மனோகரன்.
0: ராதா மனோகரன், சொல்லுங்க அம்மா, நீங்க உங்க அம்மாவை சிறந்த தோழியாக உணர்ந்த தருணம்?
2: தாயி சிறந்த கோவிலில் இல்லை, தந்தை சொல்லு மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உரையில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. என்னோட அம்மைய பாப்பா நான் ரொம்ப நாள் தவிச்சிருந்த நாட்கள் உண்டு. அம்மாவோட பாசா பண்பாட்டு வார்த்தைகள் எங்களை வளர வச்சிருக்கு. தாயோட பாசம் தான் உண்மையான பாசம். அதோட எனக்கு அம்மா வந்து நல்ல கருத்துக்களை சொல்லி தந்த மக்களே எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கடைபிடிச்சுட்டே இருக்கேன் மேடம்.
0: அப்படிங்களா, சரிங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
2: முக்கியமான தருணம் இருந்தது, நான் வந்து கர்ப்பிணியா இருந்த போது எனக்கு பிரசாதாரி அள்ளிட்டு எங்க அம்மா வந்து ரொம்ப திடுதிடியா திடிச்சு போச்சு. சாய போட்டுதான் நம்ம திருக்க முடியுமா? அதுல இருந்து நம்ம நினைச்சது நம்மள அம்மாவோட பாசம் எப்படி இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும்.
0: நிச்சயமா நிச்சயமா,
2: அதுதான் அம்மா பாசம் தான். அம்மா அப்பா சாய சிறந்த போது
0: நன்றி. ஆக சிறந்த தோழி அம்மா அப்படிங்கிறதுக்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றாங்கங்க. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தோழி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரிதான் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலை. ஒரு பெண் சந்தித்த உடல் மாற்றங்கள் பிரச்சனைகளை தாயும் கடந்து வந்திருக்கிறதுனால ஒரு சிறந்த ஆலோசகராக அவங்க இருக்காங்க, சிறந்த ஒரு தாய்மைக்கான வழிகாட்டியாகவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறனால ஆகச்சிறந்த தோழியாக இருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லைஃப்பில் வந்து சில மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லலாம். அதாவது முதல் காதல் தோல்வி முதல் குடும்ப வாழ்க்கை வரை தன் சொந்த வாழ்க்கை பாடங்கள்லேருந்து கற்றுக்கிட்டு சரியான வழிகாட்டுதலை வந்து அம்மாவால் தான் கொடுக்க முடியும். அதனால தான் அவங்க ஒரு ஆகச்சிறந்த தோழியாக இருக்காங்க அப்படின்னு இரண்டாவது காரணம் சொல்லப்படுது. இனி ஒரு பாடல் கேட்டுடலாம். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு பிச்சைக்காரன் படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது ஹாய் ஸ்நேகிதியே.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை. முட்டம்
6: ஸ்டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
7: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
6: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
7: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
6: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
7: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
8: உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
1: நேஷ் கன்னியாகுமரி.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பிற்பகல் 1:33. குமரி பண்பலை 101 இது. ஹாய் ஸ்நேகிதியே, லைவ் ஷோ. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்

0: என் ஆகச்சிறந்த தோழி அம்மா அப்படிங்கிற டாபிக் பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த தோழி தன் அம்மாவை பத்தி பேச வராங்க கேக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் அம்மா.
0: குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, நீங்க உங்களுடைய அம்மாவை ஆகச்சிறந்த தோழியா உணர்ந்த தருணம் எது?
1: அம்மா இதுதான் அம்மான்னு சொல்லிய நேரத்துல அவங்கள நான் தோழியாட்டும் பாத்திருக்கேன். அதே நேரத்துல எனக்கு சேவகியாட்டும் பாத்திருக்கேன். எனக்கு காவல் காக்கிய காவல் தெய்வம் மட்டும் பாத்திருக்கேன். எங்க அம்மாய வந்து ஒரு டாக்டராட்டு பாத்திருக்கேன், ஒரு வைத்தியராட்டு பாத்திருக்கேன். காரணம் எனக்கு பிள்ளை மொத பிள்ளை பிறந்த நேரத்துல எனக்கு எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஒரு நர்ஸ் ஆட்டு, ஒரு டாக்டர் ஆட்டு, ஒரு மருத்துவர் ஆட்டு, ஒரு பிள்ளைகளை பார்த்த ஒரு பாட்டி இல்ல பாட்டியும் தாயும் சேர்ந்து அப்படி நான் எங்க அம்மா அந்த தாயின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு பல இது இருக்குது. அது சொல்லி மாறாது அவங்களுக்கு செயல். ஒரு பிள்ளைன்னு அவங்களுக்கு பிறந்து அவங்க பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்க நேரத்துல அந்த அம்மா அந்த அம்மைக்கு உள்ள அன்பான சந்தோஷத்துல அவங்க செய்ய வேலைகள் அவங்களுக்கு உடல் வலி வலி இருந்தாலும் அந்த வலிய வெளியில காட்டாம அவங்க என்னெல்லாம் வேலை செய்யாங்க அம்மா. அப்படிப்பட்ட இதை பாக்க நேரத்துல இந்த அம்மா வந்து என்ன அம்மா வந்து உலகத்துல சால சிறந்த உலகத்துல தெய்வத்துக்கு பதில் தெய்வம் தான் அது அம்மான்னு சொல்லியது தெய்வம்.
0: தெய்வத்தை
1: பின்பு கும்பிடணும், முதல்ல கும்பிடுறது நம்ம அம்மையா கும்பிடணும்.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றி.

0: கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா அம்மா வந்து நிறைய பேருக்கு வந்து ஆகச்சிறந்த தோழியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லாங்க, அதாவது மிக சிறந்த விமர்சகராக இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க வந்து உண்மையை சொல்லிய மறுக்க இல்லாட்டி ஒரு தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சில தருணங்களில் கூட நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தவறுகளை வந்து சுட்டி காட்டுவாங்கங்க. நம்ம வந்து 99% நல்லா பண்ணியிருப்போம், அந்த 1% வந்து தப்பாக பண்ணியிருந்தா எல்லாருமே ஒன்று தானே பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம அம்மா மட்டும்தான் அந்த 1% வந்து பார் எப்படி தப்பு பண்ணியிருக்க, இதெல்லாம் திருத்தி அடுத்தது நல்லா பண்ணு அப்படின்னு விமர்சனம் வைப்பாங்க. ஏன் தெரியுமா, அவங்க எதிர்பார்க்குறது 100% தன்னுடைய மகள் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுனால தான். அடுத்த ஸ்நேகிதி கிட்ட பேசலாம். ஹாய் ஸ்நேகிதி, யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் ஸ்ருத்.
0: ஹலோ, வணக்கம். அவங்க கிளைண்ட் கிடைக்காம போயிடுச்சு, அடுத்த தோழி சந்திக்கலாம். ஹாய் ஸ்நேகிதி, வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சரிங்க, இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நம்ம தோழிகளுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இன்னொரு லைவ் ஷோவும் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, பிற்பகல் 3-2 தேநீர் நேரத்தில் வாராய் தோழி நிகழ்ச்சி காத்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த மாதம், அதாவது அடுத்த வாரம் ஜூன் மாதம் பிறக்க போகுது, இது 29 வந்தாச்சு, 4ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைசி கட்ட பரபரப்பு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, குழந்தைகள் எல்லாம் எப்படி தயார்படுத்தி இருக்கிறீங்க, அவங்க என்ன டென்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். அதுக்கான நம்பர்ஸ் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602420 மற்றும் 2902072722 முன்னிணைப்பினாக 0462652 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, ஒரு மொபைல் நம்பர் இருக்குது சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257309. சரிங்க, நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மேலே இல்லாப்பட்ட தாரி படத்தில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது ஹாய் ஸ்நேகிதியே.

0: சிநேகிதியே. கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று மாலை 5:02 நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையுடன் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. நிறைவா ஒரு ஸ்நேகிதி கிட்ட பேசிடலாமா? வணக்கம், ஹாய் ஸ்நேகிதியே, யாருங்க இது பேசுறீங்க?
4: வணக்கம், ஸ்ருதி பருத்துவிலையிலிருந்து.
3: ஸ்ருதி பருத்துவிலையிலிருந்து பேசுறீங்க, சொல்லுங்க உங்களுடைய தகவல்ல வந்து சொல்ல போற செய்திய ரத்தின சுருக்கமா சொல்லிருங்க பாப்போம். ஒரு நிமிஷத்துக்குள்ள
4: ரெண்டு விஷயம் தான், சின்ன குழந்தையில சம்பவம், பெரிய குழந்தையோட சம்பவம். டீனேஜ் வயசுல அம்மாவோட பேச்சை கேட்டு நான் ஏதாவது செஞ்சோம்னா அது வெற்றியா இருக்கும், ஆனா அம்மாவோட பேச்சை மீறி ஏதாவது செஞ்சோம்னா அது தோல்வியா தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுல அதிகம்னு நான்
3: சொல்லுவேன்.
4: ஒரு சின்ன சம்பவம், அம்மா அடிக்கும் போது கண்டிக்கும் போது அம்மாவோட பின்பக்கமா பிடிச்சிட்டு அப்படியே அழுகும் போது அம்மா கம்பம் வச்சுக்கிட்டு அந்த கண்ணீரோட அவங்க நின்று அந்த சீர் இப்பவும் என் கண்ணுக்குள்ள இருக்கும்.
3: நிச்சயமா அது ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து நல்லா வரணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து அவங்க வேதனையும் வந்து பொறுத்துக்கிட்டு அது செய்யறாங்க அப்படித்தானே?
4: அந்த கண்டிப்பா அடிச்சது கிடையாது, அன்னைக்கு கம்ப எடுத்துட்டு அடிக்க வர அவங்களே புடிச்சுக்கிட்டேன். அப்ப அவங்க நின்று அந்த தோற்றம் இன்னைக்கு வர என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு.
3: சரிங்கம்மா, சரி, நன்றி நன்றி. ஆக சிறந்த தோழி என் அம்மா அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்முடைய சிநேகிதிகள் ரொம்ப அழகா விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா அவங்களால வந்து ஒரு தருணத்தை வந்து எடுத்து சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அம்மா இல்லைங்களா, வார்த்தைகள் தேவையில்லை நம் நட்பு பேசிக்கொள்ள, முகம் பார்த்தே சொல்லி விடுவாய் என் மனதில் உள்ளதை, உலகம் என்னை புரியாமல் விளக்கினாலும் விலகினாலும் உன் நட்பு என்னை என்றும் கைவிடாது, என் வாழ்வின் ஆகச்சிறந்த தோழி நீ அம்மா.

நிகழ்ச்சியில பங்கேற்று பேசிய கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்க முயற்சித்த எல்லா தோழிகளுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜெயலிஜு. இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டு

0: நலத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்கநிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.

0: அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணிருக்கிறோம். கோயிலுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலாப் பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னவேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:58. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகள் ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இன்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். இப்போ ₹250, அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Supreme Court directs all high courts to pronounce judgment within 3 months of reserving order. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. PM Surya Ghar scheme achieves major milestone.

இப்போதிலிருந்து 3 மணி வரை கேட்கலாம் திரை இசை. இன்னைக்கு திரை இசையா அலங்கரிக்க போறது விழா பாடல்கள். மதன் கார்கே வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில அவரே பாடியிருக்கும் மாதண்டு பட பாடல் உங்களுக்காக இது வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் கவரி எஃப்எம் 101.

எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் செய்தனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 திரை இசை. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்போ பிற்பகல் 2:21. திரை இசையில அடுத்ததா உங்களுக்காக என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாக்கலாமா? ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பார்வதி மீராவின் வரிகள்ல மதுஸ்ரீ பாடியிருக்கும் பிரதர் பட பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன்ட் வித் குமரி 101 இது திரை இசை.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தேநீர் நேரம் வாரை தோழி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் RKG நெய்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும்

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பிற்பகல் 2:27. எங்கேயும் எப்போது வேண்டும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுக்கிட்டே இருக்கிறது திரை இசை. கடந்த 2-3 நாட்கள் இன்றோட சேர்த்து 3 நாட்களா பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் முகூர்த்த நாள் திருவிழா திருமண விசேஷங்கள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கனால நம்மளும் திரை இசையில விழா பாடல்கள் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா உங்களுக்காக வரப்போகுது எனிமி படத்துல இருந்து எஸ் தாமரன் இசையில் விவேக் வரியுள்ள அதிதி, சத்யா, ரோஷினி, ஸ்ரீவர்தினி, தேஜஸ்வினி சேர்ந்து பாடியிருக்கும் ஒரு பாடல். ஸ்டே டியூன்ட் வித் குமரி 101.1. இது திரை இசை.

0: ஆர்எஸ்எம் சப்தகிரி ஃபைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கீங்க திரை இசை.

தான் கல்யாண சத்தம் கேட்க நம்ம எஃப்எம்லையும் திரை இசையில கல்யாண பாடல்கள் விழா பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோங்க. அடுத்ததா விவேக் வரிகளில் கோபி சுந்தர் இசையில கார்த்திக் பத்மலதா பாடியிருக்கும் ஃபேமிலி ஸ்டார் படத்திலிருந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் கமல் எஃப்எம் 101. இது திரை இசை.

நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் மறக்காம கேளுங்க இன்று மாலை 5:02 மணிக்கு.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02.

வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பிற்பகல் 2:37. மத்தியானம் சாப்பிட்டு ஹாயாக படுத்து தூங்குற நேரத்தில், அதுவும் இன்றைக்கே தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முகூர்த்த நாள் அப்படிங்கிறனால எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. சிலர் வந்து ஈவினிங் ரிசப்ஷன் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம திரை இசையில் வந்து விழா பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. அடுத்ததாக திரை இசையில் உங்களுக்காக என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஆண்டனி இசையில் அண்ணாமலையின் வரிகளில் ரஞ்சித் சங்கீதா குழுவினர் பாடியிருக்கும் பாடல் உத்தமபுத்திரன் படத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டேட் வந்து குமரி FM 101. இது திரை இசை.

நாமக்கமர் எஃப்எம் 101 என்ற பேர் பகல் 3:02 தேநீர் நேரத்தில் வாராய் தோழி. மதிய நேரம் குட்டியா ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா ஒரு டீயை குடிச்சிட்டு நீங்க ஃப்ரெஷ் ஆகிற நேரத்துல நீங்க பேசுறதுக்காக நம்ம தோழிகளுக்காக ஒரு டாபிக் காத்திருக்குங்க வாராய் தோழியில. கோடை விடுமுறையும் முடிய போகுது, அலார சத்தம் ஆரம்பிக்க போகுது, யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமாங்க, பள்ளியின் திறப்பும் கடைசி நேர பரபரப்பும் இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வீட்டில் உங்க குழந்தைகள் பேர குழந்தைகளோட நீங்களும் சேர்ந்து எப்படியெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க, அதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாங்க. இதுக்காக நம்ம எஃப்எம் நம்பர்ஸை வந்து சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2907722 முன்னெடுப்பாக 0465 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, 8903257309.

தமிழ் பண்பலை நூற்று ஒன்றில் இன்னொரு அழகான நிகழ்ச்சி காத்திருக்குங்க. ஆமா, நம்ம குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஏன் இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி காத்திருக்கு. நம்ம குட்டி சுட்டி குழந்தைகள் எல்லாம் நீங்க ரெடி பண்ணுங்க. அவங்க பாட்டு, கவிதை, ரைம்ஸ், விடுகதை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாம். வானத்தில் குழந்தைகளோட ரெடியா இருங்க. இன்று இரவு 8:05 நம்ம குமரி பண்பலை 101 பட்டம் பூச்சிகள்.

நிலையத்தில் நேரம் சரியா 2:45. குமரி பண்பலை 101 இது திரையிசை. இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். இன்னைக்கு விடை பாடல்களோட இணைந்திருக்கோம் நேயர்களே. அடுத்ததா உங்களுக்காக என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வரப்போகுது? ஏஆர் ரஹ்மான் இசையில கமலஹாசன், ஹரிஹரன், வைஷாலி, சக்திஸ்ரீ கோபாலன் பாடியிருக்கும் தக்லீஃப் பட பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101 இது திரை இசை.

0: பண்பலை நூற்றாண்டில் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது திரை இசைங்க. எனக்கு திரை இசையில வந்து திருமண விழா பாடல்கள் அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில நீங்க இப்போ கேட்டது பேட்டை படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர், இசையில கு கார்த்திக், வரிகளில் ஆண்டனிதாசன் குழுவினர் பாடிய பாடல். அடுத்ததாக உங்களுக்காக டி இமானின் இசையில நகாஷ் ஆண்டனிதாசன் குழுவினர் பாடியிருக்கும் அண்ணா திரைப்பட பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

ஆகாஷ்வாணி வானிலை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் நெய்யூரில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவலோகம் 5 சென்டிமீட்டரும் அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, சிற்றாறு, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும் எழுமலை, தூத்துக்குடி விமான நிலையம், சுருளக்கோடு, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் திருபுவனம், திருப்பரப்பு, அடையாமடை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மஞ்சளாறு, சென்னிமலை, சாத்தியார், கலையநல்லூர், சிவகங்கை, விருகாவூர், பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி, சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து

2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையம் கோட்டையில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்தும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் சற்று உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகள்

0: பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 3:02 இந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். தேநீர் நேரம் வாராய் தோழி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நே.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தோழிகளே, தேனிய நேரத்தில் வாராய் தோழி ஆரம்பமாயாச்சு. இது முழுக்க முழுக்க நம்ம பெண்களுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்து ஒரு டாபிக் கொடுத்துருந்தோங்க, என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாம், ஜூன் மாதம் அடுத்த திங்கக்கிழமை பிறக்க போகுது. ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லியாச்சு. பள்ளிகள் திறக்கும் முன்னாடியே ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேகு, பேனா, பென்சில், புக்கு, ஸ்கூல் அட்மிஷன் அப்படின்னு மே மாதம் கடைசி 2 வாரங்கள் கொஞ்சம் பரபரப்பு அதிகமாகவே இருக்குங்க. 1.5 மாதம் அக்கடா அப்படின்னு இருந்துட்டு இப்போ மறுபடியும் இந்த பரபரப்பு தொத்தி கொள்கிற நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. லீவில் வீட்டில் ஒரே சுட்டித்தனம். ஆனால் இப்போ திடீர்னு எல்லாமே சீக்கிரம் எழுந்திருக்கணும். யூனிஃபார்ம் தச்சாச்சா இல்லை யூனிஃபார்ம் பிரித்து தைக்க டெய்லர் ஷாப்பில் வந்து போகணுமா, புது புக்ஸ் நோட்டுக்கு அட்டை போட்டாச்சா இல்லை லேபிள் ஒட்டியாச்சா, பேக் வாட்டர் பாட்டில் ரெடியா, ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா, கடைசி நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான டென்ஷன் இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் செய்கிற அலப்பறிகள், உங்கள் வீட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான வரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்கிறோம். பள்ளி திறப்பும் கடைசி நம்மளோட பரபரப்பும் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பினா 0465 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாங்க. இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. தோழிகள் பேசும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக அதுங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தருடைய நேரத்தை வந்து நம்ம அபகரிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பேசி முடிக்கிறதுக்குள்ளாலே வந்து வந்துட்டாங்க, என்ன பேச போறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் வாராய் தோழி, யார் இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: நலமா இருக்கோம், நலம் விசாரிக்கும் தோழியுடைய பேர்
1: என்ன?
0: பூத பாண்டியிலேருந்து லட்சுமி. சொல்லுங்க லட்சுமி அம்மா, உங்களுடைய வீட்டுல நடந்த சம்பவங்கள் எப்படி என்ன ஏது?
1: பேர குழந்தை எல்லாம் பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க.
0: சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: பீஸ் எல்லாம் கட்டியாச்சு.

0: சரி.
1: இனி இதற்கு யூனிஃபார்ம் நோட்டு புக்கு பேகு எல்லாம் வேணும். 4ஆம் தேதி போகணும்னு ரொம்ப தொந்தரம்.
0: அப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹாப்பியா இருக்காங்க, நீங்க எல்லாம் அப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்.
0: நீங்களும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கீங்க. அப்ப கடைசி கட்ட பரபரப்பு எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் முன்னேற்பாடு செய்து முடிச்சிட்டீங்களா?
1: முடிச்சுதான் எல்லாம் புக்கெல்லாம் புக்கு பேக் எல்லாம் வாங்கணும்.
0: ஆஹா,
1: ஃபீஸ் மட்டும் கட்டிருக்கோம்.
0: அப்ப அப்ப இன்னும் இன்னும் லிஸ்ட் இருக்கு முடியல
1: முடியல
0: சரி. என்னைக்கா நம்ம வந்து சொல்லுங்க.
1: 1ஆம் தேதி 4ஆம் தேதியில
0: விட்டுட்டு வருவீங்க சந்தோஷமா, அப்படிதானே? சரி, ஓகே. ஆஹா, சரிங்க சரிங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க பேர குழந்தைகளோட.
1: ஆஹா,
0: சரி, அங்க நீங்க தான் கொண்டு விட போறீங்க?
1: கொண்டு விட போறோம்.
0: சரிங்கம்மா, அழகா ஸ்வீட்டா உங்களுடைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: என்ன இருந்தாலுங்க, கடைசியில லிஸ்ட்ல ஒரு 4 பொருள் மிஞ்சிதான் போகுது. அதை வந்து கடைசி நேரத்துல தான் வாங்க வேண்டியதா இருக்கு. சரி, அடுத்ததா வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம் வாராய் தோழி.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: சவரியம்மாள் வடக்கு கோணம்.
0: சவரியம்மாள் வடக்கு கோணத்துல இந்த சிரிப்போட வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. உங்க வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு, கலவரமா இருக்கா?
2: எங்க வீட்டு நிலவரம் வந்து முந்தான் சின்ன பிள்ளைக்கு அட்மிஷனே போட்டு வந்திருந்து.
0: சரிங்க, அப்புறம்
2: புக் எல்லாம் இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆஹா, யூனிஃபார்ம் தான் தைக்க கொடுத்துருக்கு.
0: அப்படின்னு வரல, வீடு வந்து சேரல.
2: யூனிஃபார்ம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்.
0: அச்சோ,
2: வீட்டுல ஒரே அக்க போறதான். ஏமா, எனக்கு யூனிஃபார்ம் இல்ல, எனக்கு என்ன யூனிஃபார்ம் ரெடி ஆகல. அவங்க அண்ணனுக்குலாம் ரெடி ஆயிட்டு.
0: ரெண்டு பிள்ளைங்களா உங்களுக்கு?
2: எனக்கு மம்மி வாங்கி தரவே இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நோட்டு வாங்கியாச்சு, அதுக்கு அட்டை போட்டு முடியுங்கன்னா, என்ன நாள் இருக்குல்ல, நீங்க சும்மா இருங்க அப்ப நம்ம அது பண்ணுவாங்க. ஆனா பிள்ளைங்க இருக்காது மேம், பாருங்க போவது வர அக்க போறாதான் இருக்கும்.
0: ஆனாலும் சமாளிச்சிடல, அப்படிதானே?
2: ஆமா, வேற என்ன பண்ணது,
0: அது ஒரு இன்பமான அவஸ்தை.
2: நான் சொல்லுவேன், தப்பாதமா அதனால பிள்ளைங்க.
0: சரிங்கம்மா, ஓகே. அப்போ உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஜாலியா தான் இருக்கு, முதல்ல இருக்கும் ஹாப்பியா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
2: உண்மைக்கு மேம், ஆமா.
0: கடைசி நேரம் பரபரப்பு கூட எப்படி வந்து சமாளிக்கிறீங்க பாருங்க. சரிங்கம்மா,
2: பரபரப்பு நம்ம என்ஜாய் பண்ணா தெரியாது.
0: ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்க. சரிங்க சரிங்க, அழகா பேசுறீங்க, நன்றி.
2: நன்றி மேம்.
0: குழந்தைங்களுக்கு டென்ஷனோ இல்லையோ தெரியாதுங்க, ஆனால் பெரியவங்களுக்கு டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்த டென்ஷனே வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜாலியாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, ஸ்டேட்யூன் உத்குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலை 101 இருந்து தேநீர் நேரத்தில் வார.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
5: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
6: ஒரே கிளிக்லயா அற்புதம்
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: எப்போதும் என்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நீங்க கேட்டுட்டே இருக்கிறது தேநீர் நேரத்துல வாராய் தோழி. மதிய குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு என்ன பேசலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்காக, அதுவும் நம்ம குறிப்பாக தோழிகளுக்காக கொடுக்கப்பட்ட டாபிக் இதுதாங்க, பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும். அடுத்ததாக ஒரு தோழி வராங்க, என்ன பேசுகிறாங்க கேட்டுடலாம். வணக்கம் வாராய் தோழி.
1: வணக்கம், அருண் ஜாய் பேசுகிறேன். சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆயத்தப்படுதான், எல்லா பொருட்களும் வாங்கியாச்சு. அதனால இப்ப என்னைக்கு துறக்கும், என்னைக்கு துறக்கும், என்னைக்கு போகும், ஏன்னா வீட்டுல இருக்கிறது பிள்ளைகளுக்கு போரடிக்கு. வீட்டுல இருக்கிறதோட பிரண்ட்ஸ்களோட பதுகிற போது அதுகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. ஒண்ணு, எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை அனுப்பக்கூடியவங்களுக்கெல்லாம் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள்.

0: இல்ல நீங்க சொல்லுங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும்
1: அன்பு முத்தத்தையும் கொடுத்து கொடுக்கறேன் பிள்ளைகளுக்கு.
0: ஓகே அம்மா,
1: பத்திரமாக சென்று வீடு வர வேண்டும் என ஜெபிக்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி. அவங்க வாழ்த்து சொல்ல வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறோம், சொல்லிட்டாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பேர குழந்தைங்களா எல்லாமே முடிச்சிட்டோம் ஏர்லியரா, இங்கே பரபரப்பு இல்லை, எல்லாருமே வந்து ஈகராக இருக்காங்க. எப்போ ஸ்கூல் திறக்கும், எப்போ போகலாம் அப்படின்னு குழந்தைங்களாம் எங்கள் வீட்டில் ஈகராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தோழி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால் நம்ம அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

முதல்ல கென் கருணாஸ் வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் கென் பாடியிருக்கும் யூத் பட பாடல் கேட்டோங்க. அடுத்ததாக இப்போ மறுபடியும் ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் மாஸ்க் படத்துலேருந்து ஆண்டனி தாசன் சுபலக்ஷ்மி பாடியிருக்கும் பாடல் வரிகள் கருமாத்தூர் மணிமாறன் பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன் இருக்கும் 101.01, இது வாராய் தோழி.

0: கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
1: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
0: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
2: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
0: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
2: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட்.

0: சினிமா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
2: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
1: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
2: 0465225390.
3: கொடுக்க உன்னத உழவை செய்து உழைத்துக் கொண்டே இருக்கும் வேளாண் பெருமக்களை, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றிரவு 7:25 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தொடர்ந்து காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பியறை பி எஸ் சாந்தி அவர்கள். அமுதசுரபியில் பட்டுப்பூ வளர்ப்புக்கான நலத்திட்டங்கள் உரையாடல். மற்றும் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய பெருமக்களே, உங்கள் மகசூலை பெருக்க, பெருமளவில் ஆதாயம் பெற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. கேளுங்க மறக்காம ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
4: செல் நம்பர் 9488230666.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
8: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பிற்பகல் 3:25. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தேநீர் நேரத்தில் வாராய்த்தோழி. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு நம்ம தோழிகள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்ன மாதிரி டீ குடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். தோழி வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம் வாராய் தோழி.
9: வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். தோழிகள் வருவார்கள்.
3: அப்ப கரெக்டா வந்துட்டீங்க. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு இன்னைக்கு டாபிக் தெரியும் தானே, அதாவது பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும். உங்க வீட்டுல எப்படி இருக்கு நிலவரம்?
9: நிலவரம் எங்க வீட்டுல வந்து நிலவரம் பரபரப்பாதான் இருக்கு மேடம்.
3: அப்படியா?
9: காரணம் என்னன்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள கூட நீ நினைச்சா கொள்ளாமன்னு அது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம்.
3: சரி,
9: பெற்றோர்கள் எப்பமா எப்ப பள்ளியோடம் திறக்காதா, பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பலாம். எங்க வீட்டுல பெற்றோர்கள் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஜீனிபாம்பு தச்ச குடுத்துருக்கு, அது இதுலயும் கிடைக்கல. அப்போ ஒரு பிள்ளைக்கு பழைய ஜீனிபாம் அதையெல்லாம் தேய்ச்சி கிளியர் ஆக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர்கள் சோறு கொண்டு போற கேரி பேக், அது
3: டிபன் பாக்ஸ்,
9: ஆமா
3: வாட்டர் பாட்டில்,
9: பாட்டில் எல்லாம் புதுசா வந்து சொல்லி இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஆர்டர்.
3: அப்ப நீங்க வந்து இல்ல, கொஞ்சம் பழசா இருந்தாலும் நல்லதா இருக்கு, வச்சு சமாளிப்போம்னு பெரியவங்க சொல்லிருப்பாங்களே.
9: சமாளிப்பான்னு நான் சொன்னா அந்த பையன் சமாளிப்பான், அந்த புள்ளா சமாளிக்காது. பொட்ட புள்ள ஒண்ணு இருக்கு,
3: ஓஹோ
9: அது சமாளிக்காது. எனக்கு அழகாட்டுல வேணும், புதுசா வேணாலும் தான் கேட்டேன். அதே போல ஸ்கூலுக்கு கொண்டு போற பேக்கு, ஸ்கிப் பண்ண அத்து கிடக்கு, அதெல்லாம் டெய்லர் வேலை

0: கையில கொடுத்து எல்லாம் தையல் போட்டு அதெல்லாம் அழகா வச்சிருக்கு.
1: சரிங்க.
0: பின்ன பெற்றோர்கள் வந்து பீசு போன வாரம் தான் பீச எல்லாம் கட்டி தந்தாங்க, இனி புக்கு வாங்கணும் அப்படி இப்படின்னு பிள்ளைகள் சொல்லிடு. பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியுமா, அங்க கூட உள்ள பிள்ளைங்கள்ட்ட விளையாட போனோம் நல்ல இன்னும் ரெண்டு நாள் கூட மழை வரட்டு,
1: நடந்துட்டு இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி வர இருக்கும்
0: நினைக்கிறேன்.
1: நன்றி நன்றி. ஏ டு இசட் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இருக்கிற ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்குள்ளேயே வந்து இல்லை அவன் பழசில் கொண்டு போகிறேன், இல்லை புதுசு தான் வேணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது யார் பேச வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம், வாராய் தோழி, யாருங்கன்னு பேசுகிறீங்க?
2: மேடம், நான் மேட்டுக்குடியிலிருந்து பகவதி அம்மாள் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க பகவதி அம்மாள். நலமா இருக்கும், நீங்க உங்க குடும்பத்தாரெல்லாம் நலமா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். சொல்லுங்க.
2: எல்லா வருஷமும் வருஷா வருஷம் நமக்கு இந்த ஸ்கூல் திறக்கும் போது கொஞ்சம் இருக்கும், ஒரு 15 நாளைக்குள்ள பக்கத்துல என் கூட படிச்ச பையனுக்கு எடுத்தாச்சு, அவனுக்கு தட்டை வேந்தலும் தச்சாச்சு, எனக்கு தான் என்ன எடுக்கல என்ன தைக்கல அப்படின்னு தான் எல்லா பிள்ளைகளும் தாய் தாப்பன்ட்டு
0: மொத்தமா குடுத்துருப்பாங்க
2: உடனே கிடைக்காது, ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் போது இந்த பிள்ளைகள் எப்பவும் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். என்ன இப்படி எனக்கு மட்டும் தைக்க முடியல, அவனுக்கு தச்சாச்சு இவனுக்கு தச்சாச்சு, நம்மளுதான் பிஞ்சு கொடுத்ததுனால நமக்குதான் லேட் ஆகுது அப்படின்னு பிள்ளைகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
1: சரிங்க, ஆனாலும் வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வா நீங்க மாத்தி அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. குமரி பண்பலை 101 இது தேநீர் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பது வாராய் தோழி. நேரம் வாராய் தோழி கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: குழந்தைகள் வந்து ஸ்கூல் திறந்து ஸ்கூலுக்கு போறதை பத்தி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னொரு அழகான நிகழ்ச்சியும் இருக்கு. நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல அதை வந்து ஞாபகப்படுத்திடலாம். ஈண்டிரவு 8:05 நம்ம குட்டி சுட்டீஸ் பங்கிருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் இருக்குங்க. உங்க குழந்தைங்க வந்து ரைம்ஸ், விடுகதைகள், கதை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், செய்யுள்கள் அப்படின்னு என்ன வேணாலும் பேசலாம். உங்க குழந்தைகளோட ரெடியா இருங்க. ஈண்டிரவு 8:05 குட்டி சுட்டீஸ்கான நேரலை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள்.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?

0: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
1: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
0: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
3: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
0: அட
2: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02 நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். மறக்காம கேளுங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் இப்போ பிற்பகல் 3:33. இந்த நேரத்துல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தேநீர் நேரத்தில் வாராய் தோழி. இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்க போறாங்க. லீவ்ல வீட்டுல இவ்வளவு நேரம் சுட்டித்தனம் பண்ணிட்டு இருந்த குழந்தைகளை எல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளவு நாள் வந்து குழந்தைங்களோட அக்கடானு மெதுவா டிஃபன் சாப்பிட்டு இருந்தோம். இனி அப்படி இல்லை, 8:30 எல்லாரும் ரெடி ஆகணும். இது வரைக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து 8 மணி வரை தூங்கிட்டு இருந்தாங்க. இனி அவங்களுக்கால 5 மணிக்கே வந்து எடுப்பி விடணும். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறனால ஸ்கூலுக்கு போக தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கணும். இந்த மாதிரியான கடைசி கட்ட பரபரப்பு டென்ஷனில் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது, நிலவரம் எப்படி, கலவரமாக இருக்கா இல்லை சுவாரஸ்யமாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கலாம். தோழர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்கிறோம். 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பனாக 0462 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. இது மட்டும் இல்லாங்க, இன்று இரவு இன்னொரு நேரலை நிகழ்ச்சியும் நம்ம நேர்களுக்காக காத்திருக்கு. நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கு. உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேட்கலாம். இன்றிரவு 10:05 நிலா முற்றம் நேரலை. கடைசி நேர பரபரப்பை தவிர்க்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அந்த டிப்ஸ் ஒன்று வந்து நம்ம இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்.

அப்படின்னா முன்கூட்டியே நம்ம வந்து விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணி வச்சிடுறது தாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் போய் பழைய யூனிஃபார்ம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது, பழைய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறத வந்து ஒரு 2 வாரங்கள் முன்கூட்டியே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டென்ஷனெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே வந்து ஊருக்கு போகிறது, சம்மர் வெக்கேஷனை வந்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாருமே சரி அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால தான் இந்த கடைசி கட்ட பரபரப்பு டென்ஷன் வருது. அத பத்தி என்ன நினைக்கிறாங்க கேக்கலாம். வணக்கம் வாராய் தோழி, யாருங்கன்னு பேசுறீங்க? வணக்கம், அந்த தோழிக்கான வாய்ப்பு கிடைக்கலங்க. சரி, அதனால என்ன பரவாயில்ல, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பராசக்தி படத்துலேருந்து ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் ஏகாதசியின் வரிகளில் சியோன் ரோல்டன் தி அவங்களுடைய வித்தியாசமான குரலில் பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

0: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
6: ungal idayathai maaradipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra seechagalukku Consciously super specialty hospital.

0: நேயர்கள் தேர்வில் தலைப்பு, அதை பற்றிய திரைப்பட பாடல்கள், அவர்களது வர்ணிப்பில் தொகுப்புரை. இப்படி நம்ம நேயர்கள் டேஸ்ட்ல திரைப்பட பாடல்கள் கேட்கணுமா? அப்ப கேளுங்க இன்று இரவு 8:30 திரைக்களஞ்சியம். இன்னைக்கு யாருடைய செலக்ஷன் ஆஃப் சாங்ஸ் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்குளம் தேர்விலை கனகராஜ் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள் தான் இடம்பெற போகுதுங்க. மறக்காம கேளுங்க இன்னிரவு 8:30 திரைக்களஞ்சியம்.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்,
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்,
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.

0: के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
4: செல் நம்பர் 9488230666.
5: அந்த இயரிங்க காட்டுங்க.
6: போச்சுவோம் பிரைஸ் மணி.
5: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல் இருந்து
6: எங்க?
5: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
6: நோ ப்ரோக்கரேஜ்,
5: நோ ஹிடன் ஃபீஸ்.
6: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
5: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நே.
9: இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம FM.

தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருக்கிறது தேநீர் நேரத்தில் வாராய்த்தோழி. வாராய்த்தோழி நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டாபிக் உங்களுக்கே தெரியும், பள்ளி திறப்பும் கடைசி நேர பரபரப்பும். நம்ம தோழிகள் வந்து அழகா பங்கேற்று தங்களுடைய பேர குழந்தைகள் குழந்தைகள்லாம் வந்து என்னெல்லாம் சுட்டித்தனம் பண்றாங்க, இனி எப்படி வந்து தயாராக போறோம், ஆல்ரெடி பரபரப்பு இருக்கு, டென்ஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டே வந்தாங்க. ஒரு சர்வைவல் டிப்ஸ் சொல்லுவோமா, என்னங்க இதை சமாளிக்கிறதுக்கு தான், அதாவது முதல் நாள் நைட்டே வந்து கரெக்டாக பிளான் பண்ணிடணுங்க. அடுத்த நாள் குழந்தைங்க வந்து கலர் ட்ரெஸ் போட போகிறாங்களா யூனிஃபார்ம் போட போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி, அடுத்தது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டாங்களா அப்படிங்கிற அவங்கள வச்சே செக் பண்ண வைக்கலாம். என்னால் ஒரு நல்ல பழக்கத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஃபனாக ஃபர்ஸ்ட் டே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒரு பரபரப்பே இல்லாமல் அழகாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அலாரத்தை ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும் போது அன்னைய என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பிஸியான இதை வந்து ஈஸியாக கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாங்க. மனசை வந்து முதல்ல வந்து டென்ஷன் ஆகாமல் குழந்தை அழுதாலும் சரி அடம்பிடிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் போகிற குழந்தைகள் இருப்பாங்க, இல்லை ஸ்கூல் மாறி போகிற குழந்தைங்களும் அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு நாலு நாளாக டென்ஷன் ஆகிடுவீங்க. அந்த

டென்ஷன்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாண்டா அவங்க ஈஸியாக போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். நீங்களும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாங்க. ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருங்க முந்தின நாள் நைட்டே. அதுதான் சர்வைவல் டிப்ஸ். இப்போ மறந்து போச்சு அப்படின்னு வித் லவ் படத்துலேருந்து ஒரு பாடல் வந்து கேட்க போகிறோங்க. மதன் வரிகளில் ஆதித்யா ஆர்கே பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு சியோன் ரோல்டன் இசையில்.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7904473872.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02 நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்று மாலை 5:02.
3: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சு, வோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
4: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
3: எங்க?

0: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கிறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நம்ம குட்டி சுட்டீஸ் பங்கேற்கக்கூடிய ஒரு லைவ் ஷோ இன்னைக்கு நம்ம குமரி எஃப்எம் 101 காத்திருக்குங்க. இன்றிரவு 8:05 நம்ம குட்டி சுட்டீஸ்க்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் இருக்கு. இதுல உங்க குட்டி சுட்டீஸ்க்கு வந்து பாட்டு பாட தெரியுமா, கவிதை சொல்ல தெரியுமா, செய்யுள் சொல்ல தெரியுமா, இல்லை கதை சொல்ல தெரியும் அப்படின்னா அதெல்லாம் சொல்லி கரெக்டாக ரெடியாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளோட நீங்களும் ரெடியாக இருங்க பேசுறதுக்காக, அவங்கள பேச வைக்கிறதுக்காக. இன்டர்வேட்டைந்துக்கு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நம்ம ஞாபகப்படுத்திடலாம். 2602240 மற்றும் 2207722 முன்னிணைப்படா 0465262 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.

0: வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

101 இது தேநீர் நேரத்தில் வாராய் தோழி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரி பரவாயில்ல, அந்த தோழிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த லைவ் ஷோல அவங்க பேசுவாங்க அப்படின்னு நம்புவோம். நிறைவா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். அட்டகாசமா கலகலப்பா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சுங்க. ஆரம்பமாயி அதுல வந்து குழந்தைகள், பேர குழந்தைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து அடம்பிடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க, நாங்க எவ்வளவு வந்து பரபரப்பா இருக்கோம் அப்படிங்கறது வந்து தோழிகள் நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டாங்க. பள்ளி திறப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் டென்ஷன் இல்லை, அது நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கான ஒரு அழகான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த கடைசி நம்மட பரபரப்பையும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில தோழிகள் வந்து சொன்னாங்க. அடுத்த வாரத்துல காலையில சீக்கிரமே எந்திரிக்கணும், அதனால ஸ்கூல் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நைட்டு பேகு, ஸ்கூல் யூனிஃபார்ம், அப்புறம் எல்லாத்தையும் வந்து குழந்தைகளோட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்த வாரம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகும்போது எல்லா சுட்டி குழந்தைகளும் அவங்களோட மல்லுக்கட்டுற அவங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிடலாம். புதிய கல்வியாண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதாவது புதிய கல்வியாண்டு அப்படின்னு சொல்றது வந்து புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்றோம், ஒரு புதிய கனவுகள் பிறக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ நல்லபடியா மாணவர்கள் செல்வங்களுக்கு இந்த புதிய கல்வியாண்டு அமையட்டும் அப்படின்னு நமது குமரி பண்பலை 101 வாழ்த்துகிறது. சொன்ன மாதிரி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சு. உங்களுக்காக டீசல் படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய, கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த எல்லா தோழிகளுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜீலிஜு. சாங்கே கிளாம் ஸ்டேட்யூன் வித் குமரியப்பம் 101.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் வரும் 2 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். எனவே வரும் ஜூன் மாதம் 2 வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

0: நன்னல் பிசுமாலையில் திரை இசைத்தேன் உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 தொடக்கமாக வருவது கலைஞன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில். பாடல் வரிகள் வாலி. பாடலை கேட்பதற்கு முன்
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆர்கேஜி நெய். திரை இசையில் இனி இந்திரா படத்திற்காக வைரமுத்துவின் பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடியோ எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்று மாலை 5:02 நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். நேரம் 5:17 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை நிகழ்ச்சியில். இனி ஐ லவ் இந்தியா. இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய வாலியின் பாடல், இசை இளையராஜா.

நேர்களை, இது உங்களின் நினைவிற்கு. இந்த இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில் உழவர் குறு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பியறை PS சாந்தி அவர்கள். அமுது சுரபி, இதில் பட்டுப்புழு வளர்ப்பிற்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் JD நிர்மலதா அவர்கள்.

திரைசையில் இனி அறை எண் 305 கடவுள். ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் இசை வித்யாசாகர், பாடல் கபிலன்.

இன்றிரவு 7:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கவர்குளம் தெரிவிலை கனகராஜ் அவர்கள் தாலாட்டு என்னும் தலைப்பில் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திரை இசை கேட்டீர்கள்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:30 நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: देश ने इस महावीर की स्मृति को विस्मृत होने नहीं दिया। द्रास कारगिल युद्ध संग्रहालय, राष्ट्रीय सुरक्षा अकादमी पुणे और देश में अन्य कई जगहों पर उनकी स्मृति में स्मारक बनाए और अपने भवनों का नाम रखा।
1: राष्ट्र श्रद्धा सहित इस असाधारण शौर्य के स्वामी और मूर्धन्य युद्ध नायक को नमन करता है।
2: अभी आप सुन रहे थे वीर गाथा श्रृंखला के अंतर्गत कार्यक्रम लेफ्टिनेंट मनोज कुमार पांडे। कार्यक्रम समन्वय प्रोफेसर राजेंद्र पाल। कलाकार अश्विनी वालिया, बाबला कोचर, शिमाइला परवेज, परवेज गौहर और आर एस रघु। शोध व आलेख अजीत होरो। तकनीकी समन्वय बटी लैंग लिंगडो। ध्वन्यांकन मयंक कुमार और शानु मुक्सीम। निर्माण सहयोग तनु गुप्ता। निर्देशन तथा निर्माण विमलेश चौधरी। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। अभी आपने सुना कार्यक्रम मनोज कुमार पांडे और अब इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நேர்களை இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு பாட்டு பாட கதை சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பொது அறிவு விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசையா? உங்களுக்காகவே இருக்கு 8:28 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த 2602402902046565 என்ற இணைப்பு எண்ணோடு தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8903257309. இன்றிரவு 8:02 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களை உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனவோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

0: சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிலிண்ட்ரா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03.
4: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
5: வணக்கம். இப்போ அடுத்து நமக்கு வந்து இந்த ஜூன் 1st நமக்கு பருவமழை தொடங்குவதற்கான எல்லா அறிவிப்புமே கொடுத்திருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் இப்பவுமே நமக்கு மழையை தொடங்கி ஆங்காங்கே நம்ம மழையும் பெற்றுட்டு வர்றோம். இந்த மழை காலத்துல நம்ம என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம குழந்தைங்க இந்த இப்போ வந்து விடுமுறை காலம்னால இப்ப நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு ரொம்ப ஆவலோட பெரியவங்க துணை இல்லாம போறாங்க, ஆபத்துல மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாமே மீட்பு பணிகள் எல்லாமே நாங்கள் மேற்கொள்கிறோம். அதனால அது குறித்த ஒரு சின்ன விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். இதற்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்திச்சுடி, ஆபத்திற்கு உதவும் ஆத்திச்சுடி. நீங்கள் ஆபத்து காலங்களில் உங்களை எப்படி தற்காத்துக்கிறதுங்கிறத பேரில் ஒரு கேப்சூல் மாதிரி, அதாவது கேப்சூல் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்கள் உடல்நிலை அல்லது வந்து உங்களுக்கு உங்கள் நலத்தை பேணுவதற்காக. அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது தேன் தடவி அந்த ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் சில புத்திசாலி குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, அந்த தேனை மட்டும் நக்கிக்கிட்டு அந்த கேப்சூலை துப்பிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொடுக்குற இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுடைய பாதுகாப்புக்காக தான். அதனால அதை நல்லா உள்வாங்கி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த நேரத்தில் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, உங்கள் உயிரை விட மேலானது இங்கே எதுவுமே கிடையாது. உயிர் முதல்ல முக்கியம். அதை நம்ம காத்துக்கிட்டா தான் அடுத்த எல்லா இதுவுமே நமக்கு முக்கியமானதாகப்படும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது, உன் உயிர் முக்கியம். அதுக்கு வந்து நம்ம என்ன, ஏன் பாருங்க, ஒரு நீர்நிலைகளுக்கு போயாச்சுன்னா நீச்சல் தெரியாம தவறிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல ஒரு நீர்நிலைகளுக்கு போறீங்க, அதுல குழந்தைங்களை பெரியவங்க இல்லாம எக்காரணம் கொண்டு நீங்க நீர்நிலைகளுக்கு அனுப்பக்கூடாது. அது ஏன்னா இந்த மாதிரி விடுமுறை காலத்துல நிறைய நீங்க இப்ப செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள்லாம் நீங்க பாக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நீர்நிலைகளில் போய் விபத்துல சிக்கிக்குவாங்க, மூழ்கிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2-3 குழந்தைங்க மூழ்கிடுவாங்க. கடந்த 10 ஆண்டுகள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நமக்கு தெரிய வந்திருக்கும். இதுக்கு அடிப்படையா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியவர்கள் வந்து இல்லாத நேரத்துல விடுப்புகள் விடுமுறை இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த மாதிரி விபத்துகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க நாலேஜ் இல்லாம போயிடுவாங்க. அது மாதிரி சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் அல்லது பெரியவங்க கூட போனாலும் அவங்களுடைய முழு கவனமும் அந்த குழந்தைகள் மேலதான் இருக்கணும். நீர்நிலைகள்ல அங்க போயிருந்துகிட்டு நம்ம மொபைல பாக்குறது அல்லன்னா நம்ம யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தா அந்த கன நேர பொழுது போதும் அந்த குழந்தை வந்து தவறி போறதுக்கு. அதனாலதான் இத உங்களுக்கு சொல்லுறதுக்காக ஒரு ஆத்திச்சுடிய நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல வந்து உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே, ஆ முதல் அவ வரைக்கும் நம்ம ஆத்திச்சுடி சொல்லுவோம். இத நான் வந்து கொஞ்சமா மாத்தி ஆபத்திற்கு உதவும் ஆத்திச்சுடி நான் மாத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபாய இடங்களை அறிந்து ஆபத்துக்களை தவிர்த்துடு. இப்ப அபாய இடங்கள்னா ஒரு நீர்நிலைகள் அல்லது வந்து ஒரு போர்வெலுக்காக ஏதாவது தோண்டி இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது குழிகள் கூட இருக்கலாம், இந்த மூடப்படாத குழிகள், இது எல்லாமே நாம அறிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல ஆபத்து இருக்கு. இப்ப வந்து பள்ளி பேருந்து இல்லைன்னா ஒரு பேருந்து அல்லது ஒரு வாகனம், கனரக வாகனம், இதுக்கு சுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட் இருக்கு. அதனுடைய ஒட்டிய பின்பகுதி அல்லது ஒட்டிய முன்பகுதியில இருந்து எக்காரணம் கொண்டு ரோட கடக்க கூடாது. கடக்கும் போது என்னாகும், பின்பக்கம் இருந்து கடக்கும் போது எதிர்வரும் வாகனத்தை தெரியாம விபத்துகள் நேரிடுவதற்கு வாய்ப்பு நிறைய. அதே மாதிரி ஒரு சுற்றுலா போறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போறாங்க, அந்த இடத்துல என்னாகும்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆழம் வந்து பார்த்தாச்சுன்னா மேம்போக்கா ஒரு இடத்துல வந்து கால் நனையாத அளவுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் இறங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அதுவே ஒரு ஆபத்தான பள்ளமா இருக்கும். அதனாலதான் அபாய இடங்களை அறிந்து ஆபத்துக்களை தவிர்த்துடு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசு குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள் துணையின்றி நீர்நிலைகளுக்கு தனியா செல்ல எக்காரணம் கொண்டு அனுமதிக்க கூடாது. நீச்சல் தெரியாம எக்காரணம் கொண்டும் நீர்நிலைகள்ல இறங்கவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஆபத்தே தெரியல. நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் புதுசு புதுசா அந்த ரீல்ஸ் வந்து போறது தான் தெரியுது. ஆனா அங்க இருக்கிற அபாயத்தை வந்து அவங்க குறிப்பிடறதே இல்லை பெரும்பாலும். அதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க.

ஒருத்தர் தவறிட்டார்னா அடுத்தவருக்கும் நீச்சல் தெரியாது. அவரும் என்ன பண்றாரு, அவரை எப்படியாவது காப்பாத்திர மாட்டோமோன்னு சொல்லி அவரும் குதிக்கிறாரு, இன்னொருத்தவங்க குதிக்கிறாரு. இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் மாட்டிக்கிற சூழ்நிலையில இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் தவறிட்டாரு, அவரை எப்படி மீட்கிறது? ஏன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட கம்புகள் ஏதா இருந்துன்னு வச்சுங்களேன். நீங்க இப்ப இருக்கிற ஒரு சுற்றுலா போற இடத்துல பக்கத்துல கம்புகள் ஏதாவது இருக்கலாம். அதை நீண்ட கம்பு எடுத்து உடனடியே அவரை நோக்கி நீட்டுங்க. அவர் அதை பிடிச்சு கூட வரலாம். ஏன்னா நீங்க தாமதிக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்றது நல்லது. இல்ல, அதை தவிர்த்து உங்களுக்கே நீச்சல் தெரியாத போது நீங்களும் மாட்டிக்குவீங்க. அப்போ ரிஸ்க் வந்து டபுள் ஆயிருது. அல்லது ஒரு நீண்ட துணி இருக்குது, இல்ல நீண்ட கயிறுகள் இருக்கு, அதை முதல்ல எடுத்து வீசுங்க. இல்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேன் இருக்கும், அந்த கேன்கள் ஏதாவது தண்ணியை கொண்டு போயிருப்பீங்க, இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதை தூக்கி அது வந்து இது எதற்கான அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதவைகளை வந்து அவங்க மூழ்கிட்டு இருக்கிற நபர் இல்லைன்னா ஆபத்துல இருக்கிற நபரை நோக்கி வீசும்போது அதை அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னா அதை வச்சு அவர் என்ன பண்ணலாம்னா அவர் தன்னை தற்காத்து கரையேற வாய்ப்பு அதிகமா உள்ளது. அதனால இதை வந்து கவனமா நீங்க கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூடப்படாத திறந்த ஆழ்குழாய் கிணறுகள்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை. இருந்தாலும் வந்து ஓரளவு ஆபத்தான குழிகள் எங்கேயாவது நம்ம கவனத்திற்கு வந்தாச்சுன்னா உடனடியா நீங்க வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கோ அல்லது அருகில காவல் நிலையத்துக்கோ நீங்க கண்டிப்பா தகவல் தெரிவிக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த குழிகளுக்கு அருகில குழந்தைகளை வந்து போகக்கூடாங்கிறத நீங்க கண்டிப்பா எடுத்துரைக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஆ சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது ஆ, ஆடையில் தீபிடித்தால் நெல் படு உருள் என செயல்படு. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸ்டாப் டிராப் ரோல். உங்கள் ஆடைகளில் தீபிடித்தால் பரபரப்பு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு தீபாவளி நேரமா இருக்கலாம், இல்லைன்னா கிச்சன்ல வந்து குழந்தைகளோ பெரியவங்களோ கவனக்குறைவின் காரணமாக தான் விபத்துகள் பெரும்பாலும் நிகழ்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கவனமின்றியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே நீங்க வந்து அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. ஏன்னா நீங்க ஓடும்போது அந்த காற்று வேகமா பரவுவதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி இல்லாம உடனடியா நில், அந்த இடத்துல நிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல படுத்து அங்கும் இங்குமா உருண்டிங்கன்னா ஆடையில வந்து தீ பரவுறதை கட்டுப்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றலாம். இது இந்த விஷயத்த தீயை பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா இந்த இதுல சொல்ல விரும்புறது, குழந்தைங்களுக்கு முக்கியமா தீயுடன் ஒருபோதும் நீங்க விளையாடக்கூடாது. அதுல ஒரு மேட்ச் பாக்ஸ் தீக்குச்சி கிடைக்குது, அதை வந்து நம்ம உரசுறோம், அதுல வந்து தீ வருது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டை அதை வந்து சின்ன குழந்தைங்களாம் பண்ணுவாங்க, இதுவே வினையாக முடிந்துவிடும். அதனால குழந்தைகளுக்கு தீப்பெட்டி வந்து ஒரு கருவி, அந்த லைட்டர் எடுத்து வச்சு விளையாடுவாங்க, இது எல்லாமே ஒரு கருவிங்கிற இதை வந்து நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அடுத்தது எதிர்பாராத விதமா நான் திரும்பவும் அதான் சொல்றேன், உங்க ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே கீழே படுத்து உருண்டுருங்க. அடுத்தது சமையலறை வந்து விளையாட்டு கூடம் அல்ல. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா சமையலறைக்கு ஓடுறது, அங்கிருந்து ஏதாவது எடுக்கிறது, அந்த சமையலறையை வந்து விளையாட்டு கூடமா நினைக்காதீங்க. அங்க குழந்தைகள் தேவையில்லாமல் நுழைவதை கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். ஏன்னா வந்து ஹாட்டான தண்ணி வச்சிருப்போம், ஹாட்டான பொருட்கள் இருக்கும், சிறு குழந்தைகளுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இழுத்து அவங்க மேல காயத்தை ஏற்படுத்திடுவாங்க, அந்த காயம் வந்து அவங்களால தாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம ஒரு இது வந்து விளையாட்டு கூடம் இல்லைங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்தினா கண்டிப்பாக அவங்க புரிந்து கொள்வார்கள். இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இ, இந்த இக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்க போறேன்னா, இயற்கை பேரிடராம் பூகம்ப பொழுதில் வகுப்பறையில் குனி பதுங்கு பற்று என செயல்படு. இப்போ ஒரு பூகம்பம் வருது, அதாவது ஒரு எர்த்துக்கக் வருது, அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா ஸ்டாப் டிராப் ரோல், நில் படு உருள், அது எதற்காக சொன்னேன், தீய விபத்து காலங்கள்ல செயல்படுறதுக்கு. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு வகுப்பறையில் ஒரு எர்த்துக்கக் இந்த பூகம்பம் வந்தாச்சுன்னா உடனடியா இறங்கி ஓடக்கூடாது. ஏன்னா அந்த தாக்கம் வந்து ஒரு சில வினாடிகளோ நிமிடங்களோ நீடிக்கலாம். அந்த நேரத்துல வந்து நம்ம மேல வந்து இடிந்த கட்டுமான பொருட்கள் அல்லது மேல ஏதாவது விழுறதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வகுப்பறையில இருக்கக்கூடிய அந்த டெஸ்க் அல்லது மேஜை போன்ற அமைப்புகளுக்கு கீழே நம்ம கீழே நன்கு குனிந்து அதை அந்த கால்களை பிடித்து கொண்டு நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் குனி பதுங்கு பற்று, டிராப் கவர் ஹோல்ட் என சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த பூகம்பத்தின் போது வகுப்பறையிலிருந்து உடனே வெளியேறதுக்கு நீங்க முற்படுவீங்க, அப்பதான் நமக்கு ஆபத்துகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றது கனமான மேஜையின் கீழ் அமர்ந்து மேஜையின் கால்களை கெட்டியா பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் பூகம்பம் நின்ற பின்னர் தான் வகுப்பறையை விட்டு வெளியேற வேண்டும். அந்த நேரத்துல நம்ம எக்காரணம் கூட என்ன பண்ணக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. அது ஓரளவு அந்த இது இல்லைங்கிற அந்த சிம்டம் தெரியும், நம்ம உணர்ற எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க வெளியே போகணும். வீடு இல்லைன்னா கட்டிடத்துக்கு வெளியே பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, திறந்த வெளி பகுதியில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு சென்று சகஜ நிலை திரும்பும் வரை அங்கேயே நீங்க இருக்கணும். இது வந்து இயற்கை ஈக்கு நான் சொன்ன விளக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈக்கு அடுத்தது ஈ, ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது உடைமைகள் அல்ல. இந்த ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல முழுமையா உள்வாங்கி வச்சுக்கீங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறேன். ஒரு மீட்பு பணிக்கு நாங்க எங்களுடைய தீயணைப்பு வீரர்களோட எல்லாம் சென்றிருந்தோம். அந்த மீட்பு பணியில ஒரு ஒரு பள்ளி மாணவி ஒருத்தவங்க வந்து நீர்ல
வெள்ளப்பெருக்கு.

நேரத்தில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இது எதனால ஏற்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலத்தில் அவங்க தன்னுடைய செருப்பை வந்து காலை வச்சு அலசியிருக்காங்க. அப்போ அந்த செருப்பு தவறி அந்த நீர்நிலையில் விழுந்துருது. அது ஒரு ஆறு, அந்த ஆறோடு அது அடிச்சுட்டு போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னுடைய செருப்புங்கிற இதில் உடனே தவறி போய் கீழே அது உள்ளாடி விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை மீட்பு நடவடிக்கை பண்ணுறதுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இது எதற்காக சொல்ல வந்தேன்னா, குழந்தைகள் எப்போவுமே தங்களுடைய நினைவில் ஒன்று வச்சுக்கோங்க, எந்த ஒரு பெரும் கூட்டமாகட்டும், ஒரு ஒரு கூட்டத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு விபத்துகள் ஏற்படும் போது உங்கள் உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. அந்த உயிரை தற்காத்ததற்கு என்ன நம்ம கற்றுக்க கொள்கிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பெருங்கூட்டத்தில் ஸ்டாம்பர்ட் ஆகும், நெருக்கடி வரும். அந்த நேரத்தில் தன்னுடைய கையில் இருந்த பொருட்களோ அல்லது ஒரு சின்ன நகைகளோ அல்லது பணங்களோ ஏதோ கீழே விழுந்தாச்சுன்னா, நீங்கள் குனிந்தீர்கள் என்றால் நமக்கு வந்து அந்த கூட்டம் மூலமாக பெரிய சேதம், நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால ஒவ்வொரு ஒரு சூழலிலும் உங்க உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் என்னன்னா, ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. ஒரு விபத்து அல்லது ஆபத்து நேரும்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதுதான் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். அதை விடுத்து எந்த விதமான உடைமைகளா இருந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நிச்சயம் முன்னுரிமை அளிக்கக்கூடாது. அடுத்தது ஈக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உயிர் காக்கும் முதல் உதவி முறைகளை அறிந்திடு. நம்ம நிறைய இதுல பாத்துருக்கிறோம், தீ காயம்லாம் ஏற்பட்டாச்சுன்னா இந்த பள்ளிகள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், கல்லூரிகள் பொதுமக்களிடையெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்போம். அப்போ கையில வந்து தீ காயம் ஏற்பட்டா நீங்க என்ன விதமான முதலுதவிகள்ங்கிறது கேட்கும்போது, நிறைய படித்தவர்கள் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா கூட அந்த கூட்டத்துல எங்கேயோ இருந்து ஒன்று ரெண்டு குரல்கள் கேட்கும், சார் அந்த காயத்துக்கு மேல உடனே பேஸ்ட் அப்ளை பண்ணணும், தோசை மாவு எடுத்து போடணும். இது எதற்காக இந்த நேரத்தில் சொல்றேன்னா, இது போன்ற தவறுகளை யாருமே செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு தீக்காயமோ அல்லது வந்து ஒருத்தருக்கு ஒரு இதயம் வந்து சில நேரத்துல சிபிஆர்ம்பாங்க, கார்டியோ பல்மனரி ரெசுசிடேஷன், அந்த நின்று போன இதயத்தை மீண்டும் வந்து இயக்குவதற்கு ஒரு உத்தி, அந்த மாதிரி முதல் உதவிகள் எல்லாமே நீங்க வந்து தரவா கத்துக்கணும். இப்போ தீக்காயம் ஏற்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 minutes வந்து ஓடுற தண்ணி டேப் பைப்பை திறந்து விடுறீங்க, அந்த குழாயை திறந்து விட்டு அந்த இடத்த வந்து நீங்க கைகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டது அந்த இடத்த வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க முதல்ல காமிக்கணும். காமிச்சாதான் என்னாகும், அந்த வெப்பத்தை போக்கி அதுல பொக்கலங்கள் ஏற்படாமல் அதை நம்ம அடுத்ததை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவையான மருத்துவ உதவிக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு சென்றாலும் அது வந்து நமக்கு சீக்கிரமா குணமாகிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அந்த இங்க எடுத்து போடுறது, பற்பசைகளை எடுத்து யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதனால முதல் உதவி முறைகள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப சிபிஆர் எப்படி பண்றது, இப்ப வாய் வழியாக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா 30 தடவை வந்து கைகளால வந்து நெஞ்சுக்கு மேல் பகுதியில வச்சு அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தம் வந்து கொடுத்துட்டு 2 முறை வாய் வழியாக நன்கு இழுத்து சுவாசத்தை கொடுப்பார்கள். இது எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டாலும் சில நேரங்களில் வந்து இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம பயன்படுத்துறதுலாம் இருக்கு. ஏன்னா எங்க வேணாலும் விபத்துகளோ ஆபத்துகளோ நிறைய வர்ற சூழ்நிலையில நம்ம இருக்கும்போது ஒரு யாராவது ஒருத்தர் வந்து மயங்குறாரு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணங்களால ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா உடனடியாக அவருக்கு மேல கவனத்தை செலுத்தி சிபிஆர்ங்கிற முறையை, கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன், இதை வந்து நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து சோக்கிங் எதையாவது சாப்பிடுறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த முதலுதவி முறைகள் எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய உயிரை காக்கிற மருந்துகள். அதனால நீங்க மின்னதிர்ச்சி ஆச்சுன்னா என்ன பண்றது, முதல்ல எலக்ட்ரிக்கல் ஷாக் இந்த மாதிரிலாம் வரும்போது பிரதான மின் இணைப்பை வந்து முதலே அதை வந்து கட் பண்ணிருங்க, துண்டித்து விட வேண்டும். மின்சாரத்தை கடத்தாத மரக்கட்டையை கொண்டு மின்சாரத்திற்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே உள்ள தொடர்பை துண்டிக்க வேண்டும். அப்புறம் மூச்சு விடுதலுக்கு இதய துடிப்பும் நின்று விட்டதாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, சிபிஆர் எனப்படும் இதய இயக்க மீட்பு முறையினை நீங்க செயல்படுத்தணும். இது போன்ற உயிர்காக்கும் முதலுதவி அனைத்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஊக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஊர்ந்து தப்பிக்கலாம் புகை சூழ்ந்த அறைகளில். பொதுவாகவே ஃபயரை பத்தி நாங்க சொல்லும்போது ஒரு தீ விபத்து தீ கொள்வதை விட புகை விரைந்து கொல்லும். ஒரு இடத்துல வந்து ஒரு தீ விபத்து ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற உள்ளிருப்பு பொருட்கள் வந்து அதனுடைய தன்மையை பொறுத்து அதிக வேகமா வந்து புகை அந்த அறைகளிலோ அல்லது அந்த ஒரு பெரிய ஒரு மண்டபம் போன்ற ஒரு இடங்கள் இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கலாம், இதுல எங்க வேணாலும் இந்த மாதிரி உடனே ஃபயர் ஆச்சுன்னா தீயை விட இந்த புகை தான் நிறைய சூழ்ந்துடும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எந்திரிச்சு ஓடுனீங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால உடனடியாக அங்கே மயங்கி விழுற சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற காலத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தரையோடு தரையாக ஊர்ந்து அந்த அறையை விட்டு வெளியேறலாம். அதுதான் ஊர்ந்து தப்பிக்கலாம் புகை சூழ்ந்த அறைகளில், கிராவலிங் லோ அண்டர் த ஸ்மோக். அந்த ஸ்மோக் பாத்தீங்கன்னா எப்பவுமே மேலிருந்து வரியா இருக்கும், ஒரு 1.5 அடி அந்த இடத்துல வந்து அந்த கேப்ல நம்ம மெதுவா ஊர்ந்து வாசலை நோக்கி அந்த ஆபத்தான பகுதியை விட்டு வெளியே வந்துடலாம். காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு நெருப்புனால சூடாகும் போது என்ன ஆகும், மேல் எழும்பும். அதே சமயம் தரையில காற்று ஓரளவிற்கு குளிர்ந்த நிலையில இருக்கும், அதனாலதான்
நாம வந்து கீழே நோக்கி நம்ம டிராவல்

அதாவது தவழ்ந்து போக சொல்றோம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, மூக்கையும் வாயும் கையில கர்ச்சீஃப் ஏதாவது கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு கெட்டிக்கிட்டு தரையோட தரையா தவழ்ந்துட வேண்டியதுதான். முதல்ல எல்லா இந்த மாதிரி ஆபத்துகள்ல, இது வந்து நீர்நிலைகளே ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பதட்டப்படாம இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். நீங்க பதட்டப்படும் போது பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற இதே வந்து ஒரு அதீத பதற்றத்தினாலேயே நம்மளுடைய கவனம் இந்த இதுல செதறும். நம்ம பயந்தே வந்து அந்த ஆபத்தான சூழ்நிலை இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நாமளே குறைச்சிக்குவோம். அதனால எக்காரணம் கொண்டும் பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த ஆபத்தான சூழ்நிலை இருந்து நம்ம வெளியே வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க செயல்பட வேண்டும். அடுத்ததாக, ஏ, எல்லா வகை தீயையும் அதனை அனைக்கும் தீயணைப்பான்களையும் அறிந்துகொள். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்னைக்கு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர் போகுது, ஏதோ ஒரு இதுல ஒரு ஃபயர் ஆச்சுன்னா, அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா தீயணைப்பு கருவிகள் வந்து நிறைய இடங்கள்ல எல்லாமே இருக்குது. அப்ப தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது? அப்ப அது பாத்தீங்கன்னா சிம்பிள், ரொம்பவும் இன்னைக்கு எளிதா PASS-னு அதுலயே போட்டிருப்பாங்க. ஒரு தீயணைப்பு கருவி எடுத்து பாத்தீங்கன்னா PASS போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தீயணைப்பு கருவிகளுக்கும் வகைகள் இருக்கு, தீக்கும் வகைகள் இருக்கு. இப்ப ABC சொல்லிட்டு மூணு வகையா தீய பிரிச்சு வச்சிருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, எரிந்து சாம்பலாக போகக்கூடிய எல்லா வகை தீயும் வந்து ஏ வகை தீயை சார்ந்தது. அந்த எரிந்து சாம்பலா போறது பாத்தீங்கன்னா, நீங்க பேப்பர், காகிதம், அடுத்தது வந்து துணி, இந்த மாதிரி எரிந்து சாம்பலா போகக்கூடிய தீ வகைகளுக்கு தண்ணீரை வந்து சிறந்த தீயணைப்பான். அப்ப அந்த ஏ வகை தீயணைப்பு கருவிகளை பாத்தீங்கன்னா, தண்ணீரும் அதுக்கு தேவையான அழுத்தம் கொடுப்பதற்கு அந்த வாயும் நிரப்பப்பட்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பி வகை தீ என்பது என்னன்னா, திரவ நிலையில தீபிடிக்கும் மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்றவை. அடுத்தது சி பாத்தீங்கன்னா, வாயு நிலையில தீபிடிக்கிற சமையல் எரிவாயு போன்றவை. இந்த சமையல் எரிவாயுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீட்டுல வந்து சமையல் எரிவாயு கசிந்தால் என்ன செய்யறது, என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? இப்ப நீங்க மின்சார சுவிட்சுகள்லாம் இருந்ததுன்னா, எக்காரணம் கூட நீங்க ஆன் பண்ணியிருந்தாலோ அல்லது ஆஃப் பண்ணியிருந்தாலோ அது அந்த நிலையிலே விட்டுற வேண்டும். இப்ப ஆன் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க அதை ஆஃப் பண்ணவோ அல்லது அதை ஆன் பண்ணவோ கூடாது. ஏன்னா அதுல வர்ற சிறு திரு தீப்பொறி போதும் அந்த விரைந்து அந்த சமையல் எரிவாயு கசிந்து இருக்கிறத உடனடியாக பெரிய ஆபத்துக்கு அழைத்து சென்று விடும். அதனாலதான் நீங்க வந்து அந்த மெர்காப்டன்கிற ஒரு வேதிப்பொருள் அதுல சேர்த்திருக்கிறனால தான் அது அந்த நெடி நமக்கு தெரியும். அந்த வாடையை கண்டுபிடிச்சிட்டா இமீடியட்டா உடனடியாக நம்ம செயல்பட வேண்டியது, அந்த ரெகுலேட்டரை வந்து உடனடியா அதை ஆஃப் பண்ணுங்க. அதை மூடிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்புறம் எல்லா ஜன்னல்களையுமே திறந்து வைங்க. இதுதான் நீங்க மேற்கொள்ளணும். அடுத்தது, இந்த ABC-ஐ நான் இப்ப சொன்னேன், எல்லா வகை தீயையும் அதனை அனைக்கும் தீயணைப்பான்களையும் அறிந்துகொள். ABC டீன் ஒரு வகை இருக்குது, அது உலோகங்கள் தீப்பிடித்தா அதை வந்து அணைப்பதற்காக. இப்ப இந்த நீங்க தீயணைப்பு கருவியை பார்த்தா தெரியும், பெரும்பாலும் ABC-னே போட்டிருப்பாங்க. அந்த தீயணைப்பு கருவிகள் ABC-னு போட்டிருந்தாலே அது ABC வகை தீயை அணைப்பதற்கு ஏற்ற கருவின்னு அர்த்தம். அது எப்படி நீங்க பயன்படுத்தணும்னா, அதுலயே PASS போட்டிருப்பாங்க. பாஸ் பாஸ் என்ன விளக்குதுன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, பி புல் த பின், இந்த தீயணைப்பு கருவியில ஒரு பின் இருக்கும், அந்த கருவியில இருந்து அந்த பின்னை வந்து நீங்க எடுத்தாச்சுன்னா அடுத்த என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஏ, ஏம் த பேஸ் ஆஃப் த ஃபயர், ஒரு தீயின் அடிப்பகுதியில நீங்க வந்து அந்த ஏம் பண்ண வேண்டும். அப்பந்தான் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது எஸ், ஸ்குவீஸ் த ஹேண்டில்னு போட்டிருப்பாங்க. ஸ்குவீஸ்னா அதை அழுத்தி தீயை அணைக்க வேண்டும். அடுத்து எஸ், இன்னொரு எஸ் வருது, ஸ்வீப் த ஓஸ். இந்த பாஸ்ங்கிற வார்த்தையை நம்ம மனதில் உள்வாங்கி கொண்டால் ஒரு தீயணைப்பு கருவியை எளிதாக இயக்கலாம். அடுத்தது ஏக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ, ஏற்பட போகும் ஆபத்தை ஆராய்ந்து அதற்கேற்ற தப்பி செல்லும் திட்டம் ஒன்றை தீட்டிடு. பொதுவா இன்னைக்கு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு மாவட்ட நிர்வாகம் எல்லா இதுலயுமே வந்து நமக்கு மழை காலத்திலயும் நிறைய அறிவிப்புகள் வருகிறது. என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, இன்று மழை வர்ற இது என்ன இருக்கு, ஆரஞ்சு அலாட்டா, ரெட் அலாட்டா, எல்லோ அலாட்டா, அல்லது அலர்ட் இல்லையாங்கிறது எல்லாமே வருது. இது போன்று நமக்கு வருகின்ற ஒவ்வொரு ஏதாவது இன்னைக்கு மழை இருந்தாச்சு நம்ம எப்படி செயல்பட வேண்டும், இன்னைக்கு இந்த இதை வச்சுக்கலாமா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளான், ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். ஒரு சுற்றுலாவுக்கு போறீங்க, இந்த நேரத்துல நம்ம போகலாமா, ஏன்னா இந்த ஒரு விடுப்பு விட்டுருக்காங்க, விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது, இந்த நேரத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கோ எங்கேயாவது போகலான்னு நினைப்போம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல செல்வது வந்து ஏதுவாக இருக்குமா? ஏன்னா அந்த நேரத்துல பெருமழை வரும்போது உங்களுடைய சுற்றுலா திட்டமே வந்து செயல்படுத்த முடியாம போயிடும். இன்னொரு ஆபத்து என்னன்னா, குறிப்பிட்ட நேரத்திற்கு நீங்க எங்கேயுமே போக முடியாது, ஒரு சில இன்னல்களுக்கு ஏற்படலாம். அதனால அந்த ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கு இது போன்ற ஒரு ஒரு பிளான் நீங்க வச்சுக்கணும் எப்பவுமே.
எந்த விதமான நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஆபத்து நேரம்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு திட்டவட்டமான ஒரு திட்டம் ஒன்றை நம்ம வச்சுக்கணும் கையில். பேரிடர் ஏற்பட்டால் எப்படி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அத்தியாவசிய பொருட்கள் என்ன நம்ம கையில் வச்சுக்கணும், இது போன்ற திட்டமிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் வசிக்கும் இடத்துல இல்லைன்னா தற்காலிகமாக தங்கியிருக்கும் இடத்துல ஏதேனும் ஒரு பேரிடர் வருது, அந்த இடத்தை விட்டு எப்படி வெளியேறி எந்த இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும், அங்கே போகிறதுக்கான வழி என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் கவனத்தில் கண்டிப்பாக நீங்கள் வச்சு.

அடுத்தது, ஐய முறை அறிந்திடு மீட்பு முறைகளை. சில எளிய மீட்பு முறைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இதில் வீட்டுக்குள்ளேயோ இதிலோ ஒரு பேரிடர்லையோ அல்லது ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு. அவரை எப்படி, அவரை வந்து ஒருவர் மட்டுமே வீட்டில் இருப்பாங்க, ஒரு வயசானவர் இருப்பாரு, வீட்டை விட்டு அவர் வெளியே கொண்டு வரணும். இதுக்கு எல்லாமே எளிய, மிக எளிய மீட்பு முறைகள் இருக்கு. ஒரு போர்வை இருந்தா கூட டிராகிங் மெதடில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்வையில அவரை உட்கார வைத்து தரையில இழுத்து அவரை வந்து அந்த ஆபத்தான அந்த கட்டிடத்தை விட்டோ அல்லது வீடுகளை விட்டோ நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இருகை இருக்கை, மூன்று கை இருக்கை, நான்கு கை இருக்கை, முன்னும் பின்னுமாக சுமத்தல், முதுகில் சுமத்தல், தீயணை போர் தூக்கு முறை, போர்வை தூக்கி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் மெதடும்பாங்க. நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அது மூலமா ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே கண்டிப்பா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஐயமுறை

அவர் உட்கார வைத்து தரையில இழுத்து அவரை வந்து அந்த ஆபத்தான அந்த கட்டிடத்தை விட்டோ அல்லது வீடுகளை விட்டோ நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இருகை இருக்கை, மூன்று கை இருக்கை, நான்கு கை இருக்கை, முன்னும் பின்னுமாக சுமத்தல், முதுகில் சுமத்தல், தீனை போர் தூக்குமுறை, போர்வை தூக்கி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவைஸ்ட் மெதடும்பாங்க. நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அது மூலமா ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே கண்டிப்பா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளின் இந்த இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த எழுத்து பாத்தீங்கன்னா, ஓ ஒருபோதும் திரும்ப செல்ல வேண்டாம் எரியும் கட்டிடத்தின் உள்ளே. இப்போ ஒரு தீ விபத்திற்கு ஒரு கட்டிடம் உள்ளாகிறது. ஐயோ, நான் இப்பந்தானே அந்த இடத்துல என்னுடைய உடைமைகள் அது இருக்கு, இல்லைன்னா என்னுடைய சர்டிபிகேட் இருக்கு, இது எது எந்த கட்டிடங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு இன்சிடென்ட் வந்தாச்சுன்னா ஒன்ஸ் அவுட் ஸ்டே அவுட். நீங்கள் ஒருபோதும் திரும்ப எக்காரணம் கொண்டு எரியும் கட்டிடத்தின் உள்ளே செல்லவே கூடாது. எரியும் கட்டிடத்தில இருந்து நீங்க ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், மீண்டும் உள்ளே செல்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க. எரியும் கட்டிடத்துல உடைமைகளை காப்பாற்றுக முயற்சிக்க கூடாது, அது நம்ம உயிருக்கே ஆபத்தானதாட்டு முடிஞ்சிடும். அணைக்கப்படாமல் விட்டு செல்லும் விறகு, சிகரெட் துண்டு, தீக்குச்சி, இந்த மாதிரி போன்ற பொருட்களால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பெரிய காட்டு தீ போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படுது. எனவே எந்த ஒரு நெருப்புடன் கூடிய பொருளையும் அனைத்து பின்னரே விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா இது சில இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த விட்டுட்டு போற இதனால நடக்குது. அந்த இடத்துல திரும்பவும் உள்ளுக்கு போனவங்க திரும்ப வெளியே வர்றதுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஆகுது. அதனால இது எல்லாமே நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அடுத்தது ஓ, ஓ நெழில். ஓசை எழுப்பாது அமைதியாய் பாதுகாப்பாய் விரைந்து வெளியேறிடு ஒத்திகை பயிற்சிகளில். இன்னைக்கு தீயணைப்பு மீட்பு பணித்துறையிலிருந்து மிக பெரிய அளவுல நிறைய ஒத்திகை பயிற்சிகள் நடத்துறோம். ஒத்திகை எதற்காக பாக்குறோம்? ஒரு பள்ளி ஆண்டு விழான்னு வச்சுக்கோங்க. ஒரு பள்ளி ஆண்டு விழால நம்ம ஒரு நடன இதுக்காக ஒரு வாரமோ அல்லது 10 நாட்களோ எவ்வளவு பயிற்சி எடுக்கிறோம். ஏன்னா ஒரு சிறந்த நடனத்தை அங்க கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு நாடகத்துக்கு ஒத்திகை பாக்குறோம். இதே மாதிரிதான் நம்ம உயிரை காப்பதற்கான ஒத்திகை தான் வந்து இந்த தீயணைப்பு துறையினரால வழங்கப்படுகின்ற ஒத்திகை பயிற்சிகள். இப்போ ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு காலத்துல நீர்நிலைகள்ல மிதவைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெளியேறது, இல்லைன்னா ஒரு கட்டடம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி அல்லது ஒரு பெரிய மக்கள் கூடுற இடங்கள், இதுல இருந்து எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கிறது, இதுதான் வந்து ஒத்திகை பயிற்சிகள். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குயிக்லி குவாய்ட்லி சேஃப்லி, இதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது குயிக் விரைவா வெளியேறு, அதுக்காக ஓடி வெளியேறும் கிடையாது, மிக வேகமா நடந்து கூட வெளியேறலாம். சேஃப்லி பாதுகாப்பா வெளியேறுங்க. அமைதி, சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே தெரியாம போயிடும். ஒரு ஒரு ஆபத்து காலத்துல இந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க, நீங்க அந்த பக்கம் போங்க, இந்த பக்கத்துல போய் அசம்பிள் ஆகுங்க, இதெல்லாம் சொல்லும் போது நீங்க எல்லாருமே சத்தமா போட்டுட்டு இருந்தீங்கன்னா அமைதியா இல்லைன்னா நமக்கு அந்த அந்த ஒத்திகை பயிற்சி என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நேரும்போது நமக்கான இதாகிரும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்ம்பாங்க. அதனால இந்த ஒத்திகை பயிற்சிகள்ல நம்ம ஒரு ரியல் திங்க நினைக்கணும். ஒவ்வொரு ஒத்திகை பயிற்சியும் உண்மையாட்டே ஒரு சம்பவம் நடந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை வந்து பள்ளிகள் மட்டும் இல்லாம பெரிய ஷாப்பிங் மால், மருத்துவமனைகள், மக்கள் குடும்பங்கள், இதுல எல்லாமே நாங்க நிறைய தீயணைப்பு துறைகளும் நடத்துறோம். இதுல பொதுமக்களும் வந்து இந்த மாதிரி இந்த ஒத்திகை பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வருது. இன்னைக்கு மொபைல் சில செயலிகளை உட்படுத்தி இது மூலமா கூட நிறைய அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கறாங்க. இது எல்லாமே நம்ம தெரிந்து நமது உயிரை காப்பாத்துறதுக்கானதுல நீங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஒத்திகை பயிற்சி இடத்தை விட்டு வெளியேறின மாணவர்கள் வந்து அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. மாணவர்களோ அல்லது வந்து அங்க இருக்கிற அந்த பங்கெடுப்பவங்க வந்து அந்த அசம்பிளி பாயிண்ட்ல போய் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பான இடமாட்டு கண்டறியப்பட்டிருக்கும். உங்களை எல்லாமே ஒரு அசம்பிளி பாயிண்ட்ல கொண்டு வந்தாச்சுன்னா அவங்களுடைய வருகைகளை சரிபார்க்க வேண்டும். ஒரு பள்ளியா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு வேலை பார்க்கற நிறுவனமா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா யாரேனும் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு இது நடக்கும்போது கூட இது இவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு விரைந்து செயல்படுவதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே உயிரை காப்பதற்கு அவசியமானதாக இருக்கும். அடுத்தது கடைசி ஆட் பாத்தீங்கன்னா அவ். இந்த அவுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கேன்னா அவுடதமாய் பயன்படுமே அவசர தொலைபேசி எண்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போன்ல வந்து நிறைய நம்பர்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனா எமர்ஜென்சி நம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் நம்ம வச்சிருக்கோம் தெரியல. எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாருமே நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். போலீஸ்க்கு இன்னைக்கு 100, 101, 112 இது எல்லாமே வந்து 112 போய் நமக்கு வந்துருது. அது மாதிரி 108 நிறைய பேருக்கு தெரியும் இதற்காக நம்ம பயன்படுத்துறோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஹெல்ப்லைன், ரயில்வே ஹெல்ப்லைன், உமன்ஸ் ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன், கேஸ் லீக்கேஜ், இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லைன்ஸ், நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இதை வந்து அவுடதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மருந்து, அருமருந்து. ஒரு அவசர தொலைபேசி எண்கள் ஒரு ஒரு எமர்ஜென்சி நேரத்துல நமக்கு வந்து அருமருந்தாய் பயன்படும். அதனாலதான் இதை வந்து அவுடதமாய் பயன்படுமே அவசர தொலைபேசி எண்கள்னு சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கணும். மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை, இப்ப நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்குறதுனால வானிலை ஆய்வு மையம் கொடுக்கிற எச்சரிக்கைகளை கண்டிப்பா கேட்டு அதன்படி நடந்துக்குங்க. ஆறு, குளம்,

0: கடல் இது மாதிரி நீர் இழுத்து செல்லும் பகுதிகள் எல்லாம் செல்வதை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்க. ஏன்னா சிறு குழந்தைகள் அல்லது இளைஞர்கள் இவங்கெல்லாம் போய் இந்த ரீல்ஸ் மோகம் இதனால எல்லாம் போய் நிறைய ஆபத்துக்களை மாட்டிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி மழை காலங்களில் இது போன்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரங்களில் வந்து மின் அபாயம், அருந்த கம்பிகள், இது மாதிரி இல்லைன்னா மின் கம்பங்கள், இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து கவனமுடன் நம்ம பார்த்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகிறத கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். எதிர்பாராத பள்ளங்கள், குழிகள், இது ஏற்கனவே நான் சொன்னது தான். இந்த ஆபத்து ஏற்படாமல் அபாயத்தை கவனித்து நீங்கள் அந்த இடத்த வந்து கடந்து செல்ல வேண்டும். அது மாதிரி மின்னல், இந்த மழைக்காலங்களில் மின்னல் வரும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திறந்த வெளிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆங்கிலத்தில் க்ரௌச்சிங் டவுன் பாங்க, அதாவது குத்த வைத்த நிலையில் உயர்ந்த மரங்கள் கீழே நிச்சயமாக நீங்கள் நிற்கக்கூடாது. உயர்ந்த கட்டடங்களோ அந்த மாதிரி முடிந்த அளவுக்கு பக்கத்தில் ஏதாவது கட்டடங்கள் இருந்தால் உள்ளே போயிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சமவெளியில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு வயல் போன்ற ஏரியா அந்த மாதிரி உள்ள சமவெளிகள் இருந்தீங்கன்னா குத்த வைத்த நிலையில் உங்கள் காதுகளை பொத்தி கொண்டு கண்களை கீழ் நோக்கியவாறு முடிந்த அளவுக்கு உடல்களை குறுக்கி இருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்திற்கு உதவும் ஆத்திச்சூடிங்கிற தலைப்பில் நான் ஒவ்வொரு நாங்கள் எங்களுடைய துறை சார்ந்து நாங்கள் இயங்குகிற விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய உயிரும் முக்கியமானது. அதை நான் திரும்பவும் சொல்ல வர்றது, ஈடெல்லாம் உங்கள் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் பயன்படுத்தி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
6: புதுமையாய்,
5: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
6: இரவு பொழுதின் இனிமையாய்,
5: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
6: குமரி பண்பலை 101.
5: குமரி பண்பலை 101.
7: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:31. முல்லைச்சரம் அந்திப்பொழுதில் அழகான இசைக்கோலம் அன்று முதல் இன்று வரையிலான திரைப்பூக்களோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாலையிட்ட மங்கை படத்தில் டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன். கனி இதழில் பழரசம் தரும் கன்னி இவள் தேன்மொழியாளோ, வார்த்தைகளின் வர்ணஜாலம் இவனிடம்தான் கற்க வேண்டும் போல்

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
6: முனைச்சரம் நிகழ்ச்சியில் இனி சிரஞ்சீவி படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். தீபத்தின் ஒளியாக, திருச்சபை மணி ஒலியாக, என்றென்றும் அன்பின் முகவரியாய் வாழும் இவன் சிரஞ்சீவியோ.

0: ஆர்கேஜி நெய்.
1: இனி சொல்லமலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இசை பாபி. மூன்றாம் பிறையே என் வாழ்வில் நீ வந்தாள், முழு நிலவாய் ஒளிபெருமே இதுவரை இருளாயிருந்த என் வானம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வேளாண் பெருமக்களை இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பியறை பி எஸ் சாந்தி அவர்கள். அமுத சுரபியில் பட்டுப்புழு வளர்ப்பிற்கான நலத்திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 5:47. குமரி பண்பலை 101 முல்லைச்சலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி மாறா படத்திற்காக ஜிப்ரான் இசையில் தாமரை வரிகள் பென்னி தயாள் பாடிய பாடல். தொட்டால் சினுங்கியும் கால் தொட்டு போகும் கடல் அலையும் அழகே, வாசல் தெளிக்கும் தூரல் மழையும் வருடி செல்லும் தென்றல் காற்றும் அழகே, ஓ அழகே.

இனி மகாராஜா படத்திற்காக அஜினேஷ் லோக்நாத் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல், ஜித்தின்ராஜ் ஹர்ஷிகா தேவ்நாத் பாடியது. ராஜாவும் ரோஜாவுமாய் ரத்தினங்கள் மடித விழவரும் எத்தனத்தை எதிர்பார்க்கிறார்கள். இமயமெட்டும் மகிழ்ச்சியோடு புதிதாய் பிறக்க நினைக்கும் தாயும் தந்தை இவனும்

0: இனி மதராசி படத்திற்காக அனிருத் இசையில் சாய் அபயங்கர் பாடிய பாடல். பாடல் வரிகள் சூப்பர் சுப்பு. புறம்பலும் சலம்பலும் ஏன் உடன் புன்னகைக்க ஊக்கத்தை தந்து வைக்க நண்பர் கூட்டம் நம்மோடு வரும்போது.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: நேர்களை இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
7: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
11: ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும். மேஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யுனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
12: மேஷ் கன்னியாகுமரி.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
13: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சு வோ பிரைஸ் மணி.
14: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
13: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
14: எங்க?
13: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்,
14: நோ ப்ரோக்கரேஜ்,
13: நோ ஹிடன் ஃபீஸ்.

0: ஒத்துக்கிறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 திரையின் முன், 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ப இளஞ்சொழியன், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பியரை பி எஸ் சாந்தி அவர்கள். அமுத சுரபி, இதில் பட்டுப்புழு வளர்ப்பிற்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் கவர்குளம் தேரிவிளை கனகராஜ் அவர்கள் எழுதி அனுப்பிருக்கும் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்திச்சுடர், 9:30 திரைசை, 10:05 நிலாமற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குபரி தேனலை, இதில் திரைசை பொதறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாக்கும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Anuja Kumar. Union Home Minister Amit Shah has said securing our borders and eradicating illegal immigration is vital to protecting the nation's demography. He was addressing the troops and public gathering after inaugurating the strategically crucial G7 and G13 border outposts along the India-Pakistan border in Bhuj, Gujarat today. The minister said the central government is leveraging cutting-edge technology, including drones, radars and modern fencing, to establish an unbreachable, leak-proof security grid. The Home Minister announced a major structural shift in border management with the introduction of a new quadripartite security grid. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan today said that a national seed reserve of 1,74,000 quintals has been established to ensure the seed availability to the farmers. Addressing media on the second day of National Conference on Agriculture for Kharif Campaign 2026 in New Delhi, Mr. Chauhan said that 9,76,000 farmer IDs have been created so far. He said that the farmers will no longer need separate documents to access different schemes. Mr. Chauhan stressed the need for transparency in fertilizer distribution, prevention of black marketing, and ensuring proper supply to genuine farmers. He said that the government remains committed to protecting farmers' interests and ensuring that fertilizers are utilized solely for agricultural purposes. The government has said that there is sufficient stock of petrol, diesel and LPG in the country and all the refineries are operating at the optimum level. Addressing an inter-ministerial media briefing in New Delhi, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas Sujata Sharma said that LPG production is all-time high, which is around 92,000 metric tons per day.
5: LPG ka production, it also depends on the optimization activity which is taken up within the refinery, and that impacts the production, and that's why we have slight up and down. One thing. Second is, we are also giving the part of the pool for C3, C4 molecules. Third important thing is, some of the refineries have come back to operations, and other than that, we are getting more, you know, LPG because of the optimization from some of the refiners.
4: Ms. Sharma also informed that no dry out has been reported at any LPG distributorship. Speaking about retail outlets, 150 districts have reported 30% growth in petrol, while 156 districts reported more than

சேவை செய்திகள். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை, பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாய், பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள் 2 செட், சீருடைகள் மற்றும் 1 செட் காலணி போன்ற சலுகை.

உதவிகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகவும், தொலைபேசியில் தொடர்பு கொள்ள 0462-261-463 மற்றும் அலைபேசி எண் 949-99-55806 மற்றும் 949-99-55805. அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மகளிர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். கட்டிடக்கலை பட வரைவாளர் 2 ஆண்டுகள், கம்மியர் மின்னணுவியல் 2 ஆண்டுகள், மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர் 2 ஆண்டுகள். இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஆடை தயாரித்தல் 1 ஆண்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர், சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் 1 ஆண்டு படிப்பு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 949-99-55807, 944-20-3979, 9688-33-3469 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை என்ன அப்படின்னா வளரி. வளரி அப்படிங்கறது பழங்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு எரியக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பூமரங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது நாம வந்து அந்த ஆயுதத்தை ஒருத்தரை தாக்குறதுக்காக வீசுறோம் அப்படின்னா அது கரெக்டா அவரை போய் அந்த பர்டிகுலர் இலக்க போய் தாக்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே நம்ம வீசினவங்க கிட்டயே திரும்பி வந்து சேரும். இதுக்கு பேரு தான் பூமரங் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல அதுக்கு பேரு வளரி.
2: இதற்கு உதாரணமா மருது பாண்டியர்கள் ஆங்கிலேய படையை திணறடிக்க வளரி அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். This is the first time money we're getting
2: together. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற இங்கிலீஷ் வேர்ட் பாரா சோசியல். PARASOCIAL பாரா சோசியல் அப்படின்னா ஒரு நபர் தனக்கு தெரியாத ஒரு பொது ஆளுமை, அதாவது பப்ளிக் ஃபிகர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அல்லது கற்பனை கதாபாத்திரத்தோட வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பட்சமான உறவுக்கு பேர் தான் பாரா சோசியல்.
1: இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துலாம். He has a parasocial bond with his favorite movie star. அதாவது அவன் அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு திரை நட்சத்திரத்துடன் ஒருதலை பட்சமான பிணைப்பை மனதிற்குள் ஏற்படுத்தி வைத்துள்ளான் அப்படின்னு அர்த்தம்.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு புதிய வகையான ஒரு உயிரினத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டார்டி கிரேட்ஸ். அதாவது இந்த டார்டி கிரேட்ஸ் வந்து பூமியில வாழக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இதனுடைய சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர் இருக்கும். இந்த உயிரினத்தை அதிசய உயிர் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த டார்டி கிரேட்ஸ் உடைய உருவம் பாக்குறதுக்கு 8 கால்களை கொண்ட ஒரு குட்டி கரடி மாதிரி இருக்குமா. இந்த டார்டி கிரேட்ஸ் 1773 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப மெதுவா நகர்றதுனால இதுக்கு குட்டி நீர் யானை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பூமியில இந்த டார்டிகிரேட்ஸ் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆழ்கடலின் அடிமட்ட ஆழம் முதல் இமயமலையுடைய உச்சி வரை, அண்டார்டிகா பனிப்பாறைகள் முதல் சுடுநீர் ஊற்றுகள் வரை, -272 டிகிரி செல்சியஸ் உரைப்பனியிலையும், 150 டிகிரி செல்சியஸ் கொதிக்கும் வெப்பத்தினையும் வாழக்கூடிய உயிரினம் இந்த டார்டிகிரேட்ஸ்.

0: அதுபோல விண்வெளியில வெற்றிடத்திலையும் இதால வாழ முடியும், சக்தி வாய்ந்த கதிர்வீச்சிலையும் இதால வாழ முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தண்ணீரே இல்லாத ஒரு இடத்திலையும் கூட தன்னோட உடம்புல இருக்கிற 97% தண்ணீரை இது வெளியேத்திட்டு ஒரு காஞ்சு போன ஒரு சின்ன பந்து மாதிரி சுருக்கி போய் இருக்குமா. இந்த நிலையில இது பல ஆண்டுகள் வரக்கூட உயிரோடயே இருக்கும். சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, திரும்ப எப்போ இதுக்கு மேல ஒரு சொட்டு தண்ணீர் படுதோ அந்த சில நிமிடத்துல இது திரும்பவும் உயிர் பெற்று நகர தொடங்கும்.
1: இந்த டார்டிகிரேட்ஸ்னால மனிதர்களுக்கு அல்லது மற்ற எந்த விலங்குகளுக்கும் எந்த வகையிலுமே ஆபத்து கிடையாது. இது தாவரங்கள்ல உள்ள நீர்ச்சத்தையும் பாசிகளையும் சாப்பிட்டுதான் உயிர் வாழுது. விண்வெளியில மனிதர்கள் எப்படி உயிர் வாழ முடியும், புற்றுநோய் செல்களை கதிர்வீச்சில் இருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுகளுக்கு இந்த நீர்க்கரடிகளுடைய DNA ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்குது.
0: இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666.
3: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445819

0: 8800 போன் 04652265863 அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்.
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
3: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
10: என்னங்க

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. Anaitthu sigichai muraigal orey idathil.
0: Ungal idhayathai maaridippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponjesli Super Speciality Hospital.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
6: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
5: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
6: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
5: தடிகாரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
6: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.
7: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
8: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
7: பாட்டில் வார்ட்ராப்,
8: ஷோகேஸ் பொருட்கள்,
7: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
8: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
9: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
10: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
11: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
12: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
13: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
14: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
15: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
16: இது நம்ம
5: குறைவான
6: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
17: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
6: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
17: செல் நம்பர் 9488-230666.
18: செல்ல குழந்தைகளை, இன்றிரவு 8:00 உங்களுக்காக பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான களம் தான் இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. தொழில்நுட்பனால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா, அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களை 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க இந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
2: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை

0: முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ்

0: சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்தி

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: திரைசையில் இனி பேர் சொல்லும் பிள்ளை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் குழுவினர் பாடிய பாடல் இசை இளையராஜா, பாடல் கங்கை அமரன்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
4: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
6: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
7: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
6: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: குட்டீஸ் சுட்டீஸ், உங்களுக்கு பாட்டு பாட, கதை சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பொது அறிவு விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசையா? உங்களுக்காகவே இருக்கு 28:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. உங்களோட திறமைகள் அப்படிங்கிற சிறகுகளோட பறந்து வாங்க, பட்டாம்பூச்சிகளை நீங்க சிறகடிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நம்மளோட நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-290-7222, இணைப்பு எண் 046-552, அலைபேசி எண் 8903-2-57039. நேர்களை, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பியறை பி எஸ் சாந்தி அவர்கள். அமுதசுரபியில் பட்டுப்புழு வளர்ப்பிற்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். திரையில் அடுத்து சக்கரை தேவன் படத்துக்காக வாலியின் பாடலுக்கு இளையராஜாவின் இசையில் ஒலிப்பது அவரது குரலே.
9: நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டாநில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய் மொழி மத்திய நாற்றங்களில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9-3-6-0-5-1-2-7-1-2 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்களை இனி நாம் கேட்க இருப்பது இன்னிசை நேரம்.

0: ஒன்று மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி கடலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ப. இளஞ்செழியன்.
1: கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு, திறன், நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது.

0: 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026 பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக https.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹750 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹50. மேலும் விவரங்களுக்கு 04142290273 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும்

0: 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக

அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணைக் குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7000-க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு

வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. எல்லா பருவத்திலும் வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு கரைசலை 5 முதல் 10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நூற்புழு மேலாண்மை. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். கோகோ பயிர்களில் தேவைக்கேற்ப பாத்திகளை களையெடுத்தல் மற்றும் மூடாக்கிடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். விவசாய பெருமக்களை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூல் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944.

0 4 4 1 9 3. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உர முட்டைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. உரங்களை விற்பனை முனைய எந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை தேவைப்படும் அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும்போது பட்டியலில் விவசாயி முகவரி மற்றும் விவசாயியின் தொலைபேசி எண்ணுடன் விவசாயியின் கையொப்பம் பெற வேண்டும். உரம் விற்பனை நிலையத்தில் உரம் இருப்பு மற்றும் விலைப்பட்டியல் கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். எப்பொழுதும் விற்பனை நிலையத்தின் இருப்பு விவரங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொட்டாஷ் போன்ற உரங்களின் அதிகபட்ச விலைகள் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவதால் புதிதாக வரும் உரமுட்டைகளை தனியாக பராமரிக்க வேண்டும் எனவும், உரமுட்டையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர ஆய்வாளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிற மாவட்டங்களில் இருந்து கண்காணிப்பு குழு இம்மாவட்ட கடைகளை சோதனை செய்திட உள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு கப்பியறை, பி எஸ் சாந்தி அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி பட்டுப்புழு வளர்ப்புக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு, பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: உழவர்கள் தான் நம் உலகிற்கே அச்சாணி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறைகிறது. உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு போன்ற உழவர்களின் நண்பர்களை அளிக்கிறது. ஆகவே இயற்கையை பேணுவோம், விவசாயம் காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் காளான் வளர்ப்பு கப்பியறை பி எஸ் சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல குறிப்பா தென்னை வாழை, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரப்பர், இப்படி பலவிதமான அடுக்கடுக்கா ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி சாகுபடி பண்ணக்கூடிய நிலையில, குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளா இருந்தாலும் சரி, இல்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி, காளான் வளர்ப்புல வந்து ரொம்ப ஆர்வமா செஞ்சிட்டு இருக்காங்க. காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியான முறையில நுட்பங்களை தெரிஞ்சு வளர்த்தோம் அப்படின்னா அதுல நல்ல காசு பார்க்கலாம். இன்னொன்னு, அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்ம சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இடங்கள்லயே அடிப்படையில ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: ரொம்ப நன்றி சார்.
2: உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிமா.
5: மகிழ்ச்சி சார்.
2: எப்படி இந்த காளான் வளர்ப்பு தொழிலை தொடங்குனீங்கம்மா?
5: நான் வந்து 2004 வந்து விவசாய இதோட நான் லிங்க் ஆனேன். அப்பவுமே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்கம், என்ன விவசாய பரம்பரையிலிருந்து வந்த குடும்பம் தான் எங்க குடும்பம். அதனால சரி இதுல ஏதாவது ஒன்னு சாதிக்கணுமே நினைச்சிட்டு பல இதுல போனேன். சரி எப்படி அதுல இறங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி பண்ணிடுவோம். ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட அதில் போய் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணி அதில் சரி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி இப்போ நான் 5 வருஷம் முடியுது. நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது.
2: இப்போ இந்த காளான் வளர்ப்பு தொழிலுக்கு உள்ளாடி வரும்போது சாதாரணமாக கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு கூட சில பேர் நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அடிப்படையிலே வாழ்வாதாரத்தை சார்ந்து நம்ம விவசாய குடும்பத்தில் இருக்கிறனால அது எளிதாக இருக்கக்கூடிய நிலையில, காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது, அதனுடைய வளர்ப்பு முறை எல்லாமே புதுமையாக இருக்குமே, எப்படி ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டீங்க?
5: ஆனால் இறங்கி லோன் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமேனு அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஜமீன் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுக்கடை ஊரில் வந்து ஒரு சார் இருக்காரு. நான் அறிஞ்சு அவர்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி அவர் அந்தளவு வந்து 1 வீக் ட்ரைனிங் தந்தார். எனக்கு வீட்லயே வந்து தந்தாரு, 1 வீக் ட்ரைனிங் தந்துட்டு அப்புறமா

0: சொன்னாரு நீங்க பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே அவரோட ஐடியா பிரகாரம் தான், டென்ட் அமைச்சது எல்லாமே அவரோட ஐடியா பிரகாரம் தான். அப்போ அவரு சீடு எல்லாம் வாங்கி தர்றது, எல்லாமே ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணி அதை காட்டி தந்து ப்ராக்டிக்கலாட்டே அவர் எல்லாமே நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணனால என்னோட செயல்பாடுகளும் இதுல ஸ்பீடா நடந்து, அதனால எனக்கு ஒரு ஊக்கமா இருந்தது.
1: இன்னொன்னு, அதை வந்து சார்ந்த பயிற்சிகளுக்கோ இல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அதை தொடங்குறது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப ஆரம்பத்துல காளான் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும், அது காளான் வளர்ப்பு மனை இல்லைன்னா ஷெட்டு பல விதமான பெயர்கள்ல சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வளர்ப்பு மனை அப்படிங்கறது எப்படி இருக்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய இடத்துலயே வைக்கலாமா?
0: சார், என் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு சின்ன நிலத்திலயே இது பண்ணலாம், ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் இடம் தாராளமா இருந்து நான் அது பிரகாரம் பண்ணனேன். ஆனா எல்லாரும் கீத்து கொட்டையில அமைங்கன்னு சொன்னாங்க, நான் அது போடல, தகர கொட்டையில அமைச்சு உள்ள வந்து தனியா இதுக்குன்னு செப்பரேட்டா ரெண்டு லேயர்ல அப்படி ஒரு கொட்டகை போல அமைச்சு, அது கோணிப்பை இருக்குல்ல, கோணிப்பையில வந்து நான் போட்டு கூலிங் வந்து கரெக்டா இருக்கணும் அந்த காளான் வளர்ப்புக்கு. அதனால அந்த கூலிங் தன்மை வருதுக்குன்னா அந்த தண்ணி நினைச்சு விட்டாலும் நல்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாதான் அந்த இது கரெக்டா நமக்கு ஒரு 15 நாள்ல இருந்து 17 நாள்ல அந்த ஈல்டு நமக்கு பார்க்க முடியும். அதுக்காக வேண்டி அதை கரெக்டா அந்த சாரோட கைடன்ஸ் ஓடி அதை பண்ணி கரெக்டா இப்ப நடந்துட்டு இருக்குது.
1: அதாவது என்ன சொல்றீங்கன்னா, சணல் சாக்குகளை வந்து கூரைகள்ல போட்டு
0: ஷெட்ல போட்டிருக்கேன், அதனால அந்த திருப்பியும் ஒரு லேயர்ல அந்த கோணி பையில வந்து அந்த இதை லேயராட்டு போட்டு அதுல வந்து உள்ள இத இன்செர்ட் பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஈல்டு வந்துட்டு இருக்கு. இதனால் வரையும் எனக்கு வந்து வேறதுல ஒரு ஃபெயிலியர்னு நான் அதுல காணல.
1: இப்ப வளர்ப்பு மனையை கட்டிட்டீங்க, கட்டின பிறகு அதை எப்படி தரைப்பரப்புல இருந்து என்ன மாதிரி அதுக்கு உள்ள என்னென்ன இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்?
0: அதாவது ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும் சார். நான்லாம் ஈவினிங் தான் நான் அதுக்கு ஷெட்டுக்குள்ள காலையில போவேன், ஆனாலும் டெட்டால் எல்லாம் யூஸ் பண்ணி கையெல்லாம் கழுவி எடுத்து தான் ரொம்ப ஹைஜீனிக், யாரையும் உள்ள விட மாட்டேன். ஹஸ்பண்டும் நானும் தான் போவது, அவங்களும் ஹைஜீனிக்கா குளிச்சு எடுத்து அந்த மாதிரி மெத்தட்ல தான் உள்ள போறது. ஏன்னா சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் கூட அதுக்கு உடனே அஃபெக்ட் ஆயிரும், ஈல்டு வராத ரீதியில ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆயிரும். அதனால அந்த ஃபங்கஸ் வராம இருக்கணும்னா நம்ம எவ்வளவு ஹைஜீனிக்கா நம்ம பாக்குறோமோ அப்படிதான் அதை மெயின்டைன் பண்ண முடியணும். அப்படின்னாதான் அது நல்ல ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்கும். ஈவினிங்கும் அப்படிதான் கையெல்லாம் டெட்டால் போட்டு கழுவி எடுத்துட்டு, அதுக்கு பிறகு யாரு ஒர்க்கர்ஸ் வந்தாலும் கையெல்லாம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி, அவங்கள 2 ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கேன், அவங்களுக்கும் அதே மெயின்டைன் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் அதே போல வந்து ஃபார்முலாவை பார்த்து எடுத்து நான் செய்யறது போல அவங்களும் செய்து தருவாங்க.
1: காளான பொறுத்த வரைக்கும் காளான்ல என்னென்ன ரகம் எல்லாம் இருக்குமா?
0: கொடைக்காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு, மொட்டு காளான் இருக்கு. ஆனா இந்த எல்லா காளானையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னோட ஷெட்ல வருதா என்னன்னு. ஏன்னா எங்க ஊர் நல்ல கூலிங்கான ஊர் தான், ஆனாலும் நான் அந்த எது நமக்கு நல்லா வருதுன்னு பார்த்ததுல சிப்பி காளான் ஒன்லி தான் வந்துட்டு இருக்குது இதனால் வரையும். அதெல்லாம் எனக்கு ஃபெயிலியர் தான். எது மொட்டு காளான் போட்டேன், அதுக்கப்புறம் கொடைக்காளான் போட்டேன், எல்லாமே அது வரல. அதனால சரி, இனி நம்ம ஷெட்டுக்கு தகுந்த போல போடுவோம் சொல்லி தான் சிப்பி காளானே அப்படி போட்டுட்டு இருக்கேன்.
1: சரி, அது வந்து ஈல்டு அதிகமா
0: ஈல்டு நல்லா இருக்கு
1: வளர்க்கறதுக்கு.
0: ஆமா, வளர்க்கறதுக்கும் பரவாயில்ல. பின்ன சேல்ஸுக்குன்னு வரச்சமே நான் குழுவுல எல்லாம் ஆர்கனைசரா இருக்கேன், அதனால அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டு விட்டேன்னா, ஏன்னா கம்ப்ளீட் இது ப்ரோட்டீன், வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எல்லாம் அவங்க இருக்குதா இருக்குதான்னு கேட்டு வாங்கி அவங்க இப்ப சமையல்ல பயன்படுத்த. ஏன்னா நம்ம ஏரியாலாம் கிராம ஏரியா, அவங்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு இருக்குமோன்னு நினைச்சேன், ஆனா இப்ப ரொம்ப நல்ல இதா ஃபாஸ்டிங்கா மூவிங் இருக்குது.
1: இப்போ இந்த காளான் வளர்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமா நமக்கு தேவை, நீங்க கத்துக்கிட்டாலும் கூட, பான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகளை வந்து ரொம்ப முக்கியத்துவமா சொல்லுவாங்க. விதைகள் தேர்ந்தெடுப்பு எப்படி, நீங்களே தயார்படுத்திடுறீங்க?
0: விதைகள் இல்ல, நம்ம இது பண்ண முடியாது, இது இதுக்கு பரிசோதனைக்கு பிறகுதான் அது வரும். அதனால ஊட்டி அந்த மாதிரி இடம் தனிப்பான ஏரியால அவங்க லேபரட்டரியில உள்ள ஆட்களோட காண்டாக்ட் பண்ணிதான் அதை நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்துறது.
1: விதைகள்லாம் அங்கிருந்து வாங்க?
0: ஆமா ஆமா, ஊட்டி அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வாங்குறது.
1: அங்கிருந்து இங்க வருது,
0: டிரான்ஸ்போர்ட்ல நம்ம ஆர்டர் போட்டா உடனே தந்துருவாங்க. என்ன ஆன்லைன்ல பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம அட்ரஸுக்கு அனுப்பி தந்துருவாங்க. இப்போ நான் 1 வீக்குக்கு 20 kg எடுப்பேன், அது வந்து எனக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஈல்டு தரும் 15 நாளத்துக்கு இருக்க. அப்போ அது முடியறதுக்கே எனக்கு 2 மந்த்ஸ் ஆயிரும். அப்போ எனக்கு அது டெய்லி ஒரு நல்ல ஒரு வருமானமாக இருக்கும். 2 டேஸ் தான் அதனோட லைஃப். அதனால அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அதனோட ப்ரோட்டீன் தன்மைனாலும் சரி, அதனோட பூவோட தன்மையாட்டு நம்ம சேல்ஸ் பண்ணால் தான் அது நல்லா இருக்கும். அதனால அவங்களும் போட்டதுமே நான் உடனே சேல்ஸுக்கு இறங்கிடுவேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் புக் பண்ணி வச்சிருப்பேன், அவங்களும் கேட்பாங்க ஆர்டர்ல இருக்கா மேடம்னு கேட்பாங்க, அப்படி கொடுத்துருவேன்.
1: காளான் வளர்க்கறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன?
0: மூலப்பொருட்கள் வைக்கோல்லையும் பண்ணலாம். இப்போ பெல்லட்டுன்னு உள்ள எளிய மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கேன். மரப்பொடியை வந்து ஒரு ஃபார்மேட் வடிவில் தராங்க, அதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். எப்படின்னா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றினோன்னா அதில் உள்ள இன்ஃபங்கஸ் எல்லாமே செத்து போகும். அதை இன்னைக்கு ஊற்றி வச்சுட்டோன்னா மறுநாள் கூலிங் ஆகி அது நல்ல பொதுப்பு தான் நல்லா இதாக ஊறி வந்துருக்கும்.

0: அதை நல்லா பொடிச்சு எடுத்து இந்த வித்தையும் தூக்கி விட்டுட்டோன்னா 19 தூக்கி விட்டுட்டோம்னாலே போதும், ஹோல் எல்லாம் போட்டு எடுத்து அந்த ஃபார்மேட் முறையில நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ணது வைக்கோல், ஆனா அது கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. நீ ராவில ஸ்ட்ரீம்ல அவிக்கணும், அவிச்சிட்டு கொஞ்சம் வாடை போடணும், அதுக்கு பின்னாடியே 2 days நடந்தாதான் அது நமக்கு ஈல்டுன்னு உள்ளதுல அதுல இறங்க முடியும். அதனால அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ மரப்பொடி பெல்லட்டுன்னு உள்ளதுல நான் இறங்கி அப்போ பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: சரி, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா?
0: இல்ல, ரெண்டுமே சேம் தான் சார். ஆனா வந்து இது 1 kg பேக்கேஜ்ல போட்டதுன்னா அது வந்து 6 அடுக்கு பெட்டு போட்டு பண்ணணும். அது கொஞ்சம் நல்ல ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாதான், கொஞ்சம் ஒரு 2 workers எல்லாம் இருந்தாதான் நித்தம் ஒரு 10 bed போட முடியுது. இது நம்மளே மெயின்டைன் பண்ணிரலாம்.
1: சரி, அந்த பெட் போடுறதுக்கு கொள்கலன் எல்லாம் எப்படி? பாலித்தீன் பைகள் தானா?
0: கொள்கலன்ல நீராவில அவிச்சாலும் அதை எடுத்து காய போட்டு அது கோல் முறையில செய்யறது. இது வந்து பெல்லட்டும் எல்லாமே அந்த பாலித்தீன் கவர்ல தான், அந்த அதுல லேசா கீறி விட்டாலே அதுல வழியாட்டே வந்துருது பூக்கள். ஆமா, 19 நாளுக்குள்ள வந்துருது, 15 to 19 நாளுக்குள்ள.
1: சரி, வளர்க்கறது பாத்தீங்கன்னா இப்போ விதைகளை தூவியாச்சு, ஒரு லேயர் விதைகள், ஒரு லேயர் மரப்பொடி இல்லன்னா வைக்கோல், ஒரு பெட்ல எத்தனை லேயர் வைப்பீங்க?
0: வைக்கோல்னா ஒரு 6 layers வைப்போம். ஒரு சம்மாடுன்னு சொல்லுவாங்களா, தலை சம்மாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த லேயர்ல ஒரு லேயர் போட்டுட்டு அடுத்தது வைக்கோல தூவி விதை சீடை தூவி அடுத்தது மேல ஒரு லேயர் வச்சு வைக்கோல் லேயர் வச்சு அப்படியே 6 layers வச்சு கட்டி அது ஒரு உத்தேசமா 1.5 inches வரும் அந்த லேயர் பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்ல தான். ஆனா இது வந்து அப்படி கிடையாது, இது வெல்லட்ல போடுறது 1 kg பொடியிலேயே இவ்வளவு ஒரு 1/2 inch இதுலதான். ஆமா, ஒரே லேயர் தான், அதை சுத்தி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டா போதும். வித்த எடுத்து தூவி விட்டுட்டாலே போதும், மேலையும் கொஞ்சம் தூவி விட சமயம் 10-12 நாள் அப்படியே ஃபுல்லா இதாகி ஃபார்ம் ஆகி வரும். வர சமயம் அங்கங்கயா கொஞ்சம் தொலை போட்டு கொடுத்த போல கொடுத்துட்டோம்னா அது நமக்கு பூவா வருது.
1: இப்போ வளர்க்கக்கூடிய நேரத்துல இப்போ விதைகளை தூவியாச்சு, இன்னைக்கு விதைய தூவினதுல இருந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம உள்ளாடி நமக்கு அந்த காளான் வளரும்?
0: 15 நாள்ல இருந்தே நமக்கு நல்ல ஃபார்ம் பண்ணி வர சமயமே நமக்கு புரியும். இது வந்து அது நல்ல கிளைமேட் வந்து நல்ல கூலா இருந்துன்னா அது ஒரு 15 நாளில வந்துடும். ஆனா இப்ப சம்மர்ல போட்டேன், 17 நாள் கழிச்சுதான் வந்தது. சம்மர் கொஞ்சம் அக்னி நட்சத்திரம் எல்லாம் வந்ததா, அது வந்து 17 நாள் கழிச்சுதான் வந்தது. பாக்க சமயம் 15 நாள்ல இருந்தே ஈல்டு எடுக்க தயாரா இருக்கலாம் இருக்கலாம், ஆனா வந்து அந்த கிளைமேட்டை பொறுத்துதான். ஆனா இவங்க ஜூன் ஜூலை வரும் பாருங்க, நல்ல கிளைமேட் நல்ல பூவும் அப்படி பெருசா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இப்ப வந்து விதைகளை போட்ட பிறகு ஒருக்கா ஈல்டு எடுத்தாச்சு, இந்த பெட்லயே அடுத்தது எவ்வளவு தடவை ஈல்டு எடுக்க முடியும்?
0: அடுத்தது ஒரு 15 நாள் கழிச்சு அடுத்த ஈல்டு வரும். ஆமா, அதுலயே வரும் அடுத்தது. அதாவது ஒரு பெட்டு போட்டோம்னா அது நமக்கு நஷ்டப்படுத்துறதுக்குன்னு நமக்கு காளான்ல இல்ல. அது வந்து ஒரு 15 நாள் கழிச்சு அடுத்த ஒரு குறைஞ்சது ஒரு பெட்ல 4 times அது
1: எடுத்துருவேன்.
0: 4 times எடுத்துருவேன். ஒரு பெட்டுக்கு வந்து 1.25 kg 1 kg கிட்ட பூவும் வரும். அப்படி வரைச்சுமே நமக்கு நல்லா இருக்கும்.
1: இப்போ முதல் தடவை பூக்கள் வர்றதுக்கும் 2வது தடவை 3வது தடவை 4வது தடவை வர்றதுக்கும் ஏதாவது குவாண்டிட்டி வைஸ்
0: அது வித்தியாசம் இருக்கும்ல சார்? ஃபர்ஸ்ட் ட்ரிப் ரொம்ப பெருசா பூ இருக்கும், ஒரு பூவே 1.5 kg கிட்ட இருக்கும், அப்படி திரள்ளா இருக்கும். நெக்ஸ்ட் பூ இது பாக்கச்சமே அதுல கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். போர்த் இதுல எல்லாம் பாக்கச்சமே சின்ன சின்னதா பூக்கள் இருக்கும், அது பாக்கச்சமே புரியும், ஓ இது 4 முறை வந்தாச்சு, நீ தான் மாத்திர வேண்டியதுதான், அப்போ ஈல்டு முடிஞ்சு அப்படின்னு நமக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆயிருவோம். ஒரு வரைக்கும் குறைஞ்சது ஒரு 2 inches தள்ளிதான், ஏன்னா அந்த பூக்கள் மலரச்சமே அதுக்கு அடுத்த பெட் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது, அதுக்கு தக்கன அந்த உரிய தூக்கி விடுவேன்.
1: காளான் வளர்ப்பு மனைக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய வெப்பநிலையா இருந்தாலும் சரி, வெளிச்சமா இருந்தாலும் சரி, இல்ல அறையினுடைய வெப்பநிலை இதெல்லாம்
0: இதெல்லாம் மெயின்டைன் பண்ணினாதான் நமக்கு கரெக்டான ஒரு ஈல்டு வரும். அதாவது 75 degrees இருந்து 85 degrees இருக்கணும், அப்பந்தான் அது தாண்டிட்டுனாலே அந்த பெட் அப்படி பம்மி அப்படி ஒரு மாதிரி ஒரு கலர்லயும் இதாயிட்டே இருக்கும். அப்பவுமே நினைச்சிட வேண்டியதான், ஹீட்டுக்கு தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த முறை ரொம்ப கம்மியா வரும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதுக்கெல்லாம் வர விடாத ரீதியில அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னு வைங்களா, நிறைய தண்ணி வடிச்சு விடணும். தண்ணி அந்த அந்த கூலிங் மெத்தட் எப்படி நம்ம ஃபாலோ பண்றோமோ அது பிரகாரம் தான்.
1: சரி, பெட் எல்லாம் வச்சாச்சு, வச்ச பிறகு கை சுத்தப்படுத்தாம போனோம்னா பங்கஸ் தாக்குதல் வந்து, இதை தவிர சாதாரணமாவே இயற்கை ரீதியாவே வேற என்னென்ன நோய்கள்?
0: அதாவது வைக்கோல்ல வந்து கரெக்டாட்டு நம்ம நீராவில ஸ்ட்ரீம் ஆகலைனாலும் சரி, அடுத்தது கீழே நம்ம போடுதுல இருந்தாலும் சரி, கொஞ்சம் லைட்டா ஒலத்த வேண்டியதுலயும் சரி, காத்துலயும் அதுல இன்ஃபெக்ஷன் அதுல ஆகுது. அப்போ அந்த பெட் வந்து கம்ப்ளீட்டா அவிஞ்சுவோம். அந்த கண்டமினேஷன் வராம பாக்கணும்னா நம்ம அவ்வளவு தூரம் அதை ஹைஜீனிக்கா பார்த்து அதை பண்ணுனாதான் அது வரும். வித்தும் பொட்டிச்ச உடனே உடனே அன்னைக்கே அந்த வித்துகள் எல்லாம் நாங்க போட்டு முடிச்சிருவோம். அப்படின்னாதான் அந்த ஈல்டுல நல்ல பூக்கள்னாலும் சரிதான், அது நல்ல ரீதியில வெளுவெளா வரணும்னா அந்த இல்லட்டுனா அதுலயும் ஒரு மாதிரி ஒரு பழுப்பு நிறம் அடிச்சிருது, அந்த வித்து மறுநாள் இருந்து அந்த போடுற பெட்டும் ஒரு மாதிரி ஒரு கலர்ல வந்துருது. அதுக்கெல்லாம் எடை இல்லாம

0: அப்படி பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, இப்போ நமக்கு மனையை கட்டியாச்சு, மனையை என் நேரமும் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் இப்போ வெளிப்புறத்துலேருந்து எலியாக இருந்தாலும் சரி, பெருச்சாளியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது விஷ பூச்சிகள் விஷ ஜந்துகள் கூட உள்ளே போகாதபடி என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு வர
0: எல்லாம் சைடு அவ்வளோ நெட்டு எந்த இதுவுமே காலையிலையும் நைட்டும் நான் கம்ப்ளீட்டாக ஷெட்டை போய் பார்த்து அது என்ன ரீதியில் இருக்கு அப்படின்னா தான் எனக்கு உறக்கமே வரும். ஆனா அவ்வளவு ஹைஜீனிக்காக அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு முறை ஒரு தவளை வந்தது, அந்த தவளை அப்படியே பிடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் நித்தம் காலையிலையும் ஒன் டைம், நைட்டு 8:30 மேலே கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணி அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பண்ண பிறகு தான் உறக்கமே உறங்க போறது.
1: சரி, முழு ஈடுபாடோட செய்யக்கூடிய தன்மையை நீங்க பேசும்போது உணர முடியுது. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில இப்போ அதை பராமரிக்கிறதுக்கு கூட 2 ஆட்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க என்ன என்ன வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க?
0: அவங்க பெட்டு போட்டு தருவாங்க, மற்றபடி நான் ஷெட்டுக்குள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். எல்லாமே அதுக்குள்ள போறதெல்லாம் நான் தான், ஏன்னா அது வந்து ஒருக்க கண்டா யாரையா விட்டேன்னா அதனோட ரிசல்ட் எனக்கு தெரியும். அது கண்டாமிஷன் ஆகுதா என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதனால அதுக்குள்ள யாரையும் விட மாட்டேன். ஆனா பெட்டு போடுறதுக்கெல்லாம் அவங்க ஹைஜீனிக்கா பின்பற்றி அவங்க போட்டு தருவாங்க. ஒத்தாசை பண்ணுவாங்க, ஃபேமிலியும் ஒத்தாசை பண்ணுவாங்க.
1: சரி, இப்போ என்னதான் நம்ம வந்து பராமரிச்சுட்டு இருந்தாலும் இல்ல இயற்கையினுடைய இடர்பாடுகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஏதாவது குறிப்பிடும்படியா காலான பொறுத்த வரைக்கும் பாதிக்கக்கூடிய நோய்கள் என்ன குறிப்பிடுறீங்கம்மா?
0: அதுதான் சார், வித்து வந்து ரொம்ப நாட்டு ரக வித்துனாலும் அது நல்ல விதத்துல இருந்தன்னா தான், இல்லட்டன்னா சில வித்துகள் எல்லாம் ஆர்டர் பண்ணி வருக வித்துகள் எல்லாம் ஒரு 10 நாளையிலேயே கருகருன்னு வந்துடும். அதுக்குள்ளேயே அது ஃபார்ம் ஆயிரும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்பவுமே புரிஞ்சிடலாம் இந்த முறை அடி வாங்கிடும். ஆனா நமக்கு புரியும். அப்போ திருப்பி நான் அவங்கள்ட்ட பேசுவேன், வித்து அனுப்பி விட முடியும், அவங்கள்ட்ட வித்து இந்த முறை நல்லாவே இல்லை, அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியா அனுப்பி தரணும், இந்த முறை என்னோட 4-5 பெட்டு கண்டாமினேஷன் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னதுமே அவங்க சரி சாரி மேடம்னு சொல்லிட்டு நல்ல அடுத்த நெக்ஸ்ட் முறை அனுப்பிச்சமே அப்படி ஒரு இது அடி வாங்கும். அப்புறமா வக்கியோல்ல உள்ள இது தன்மை இருக்கு. வக்கியோல்ல ஏதாவது கலப்படங்கள் வச்சு கொண்டு தந்துருவாங்க, புல்லு அது இதெல்லாம் இருக்கும், அது ஒன்னொன்னா பரகிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த இதுலயும் கண்டாமினேஷன் ஆகுதுக்குள்ள இது ஆகுது. இதெல்லாம் தான் இந்த ஃபங்கஸ் வர்றதுக்கு காரணமா இருக்குது.
1: சூழ்நிலைகள் சில மாதங்கள் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், சில குறிப்பிட்ட மாதங்கள்ல குளிர் அதிகமா இருக்கும், மழை பொழிவு அதிகமா இருக்கும். இந்த சூழ்நிலைகளுடைய தாக்கம் நம்முடைய காளான் வளர்ச்சியில ஏதாவது தொய்வு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டா?
0: ஆமா சார், இந்த சம்மர் நேரம்லாம் நல்ல தொய்வு தான், எல்லாருமே போட மாட்டாங்க. என்னன்னா அடி வாங்கிரும், ஆண்ட நஷ்டம்தான் ஆண்ட சொல்லி போட மாட்டாங்க. ஆனா என்னோட ஷெட்ல நான் இந்த முறையும் போட்டு பார்த்தேன், ஏப்ரல் மேல எல்லாம் ஒரு ஆனா நார்மலான ஒரு ஈல்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுல கடவுள் அருள் புரிந்தார்.
1: சரி சரி, அறுவடை பண்றதுக்கு என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துறீங்க?
0: அறுவடை பண்ணதுக்குன்னா சார் அதுவும் நம்மளே தான் பண்றது. அறுவடை பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை தராவாரியா பிரிச்சு நல்ல பெரிய பூக்கள் அது இதெல்லாம் பிரிச்சு எடுத்து அதுல வேஸ்ட்கள் எல்லாம் களைஞ்சி எடுத்து அப்படி எல்லாம் பண்ணி அதை ஹைஜீனிக் முறையில பேக்கேஜ் பண்ணி வச்சோன்னாதான் நல்லா இருக்கும், சேல்ஸுக்கும் ஆட்கள் விரும்பி வாங்குவாங்க.
1: சரி, காளான வந்து அறுவடை பண்ணிட்டீங்க, அறுவடை பண்றதுக்கு இப்போ காளானுடைய வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வேற ஏதாவது இடைப்பட்ட காலத்துல ஏதாவது வளர்ச்சி ஊக்கியை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது பயன்படுத்த வேண்டியிருக்குமா? தண்ணியை தவிர
0: வேற ஒண்ணும் இல்ல, இந்த மெத்தட்ல நம்ம போட்டாலே வந்துரும். ஆமா, காளான் வந்துரும். ஆமா ஆமா, 4 ஈல்டுன்னு சொல்லுது. சாதாரணமா ஒரு செடி வெரைட்டில எல்லாம் வராது, பிளான்ட்ல எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஆனா இவன் நெற்பயர் தான் 1 டைம் தானே வருது, இது 4 டைம்ஸ் வருது இல்ல. அதே போல வாழையும் 1 டைம்ல தான் முடிஞ்சு போகும். ஆனா இது வந்து நம்ம இருக்குது, அதோட லாபகரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்குள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் இதுக்குள்ள வந்தாங்கன்னா நல்ல சேல்ஸ் பண்ணலாம், நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான்.
1: இப்போ வந்து நமக்கு தரம் பிரிச்ச காளான வந்து நம்ம விற்பனை பண்றதுக்கு எப்படி? இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு, இன்னைக்கே வித்துறணுமா இல்ல ஒரு 2 நாள் வரைக்கும் வைக்க முடியுமா?
0: அப்படி எல்லாம் வைக்க முடியாது சார், ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் அது வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கச்சமேன்னு தான் மக்கள் விரும்புவாங்க. அதனால ஈவினிங் 4:00 நான் என்னோட சேல்ஸை முடிச்சிருவேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆர்டர் பண்ணிடுவேன். அப்புறமா என்னோட குரூப்ஸ்ல எல்லாம் போட்டு விட்டேன்னா உடனே ஆர்டர் வந்துடும் எனக்கு, அவங்களே வீடு தேடி வந்து வாங்கிட்டு போயிருவாங்க.
1: ஒரு பாக்ஸுங்கிறது எவ்வளவு அளவு கொடுப்பேன்?
0: நான் ஒரு பாக்ஸ் வந்து 200 கிராம் அப்படி வச்சு போட்டு விடுவேன்.
1: என்ன விலை?
0: 200 கிராம் 60 ரூபீஸ் கொடுத்துருட்டு.
1: எங்க எல்லாம் குடுக்கறீங்க, எந்த ஊர்களுக்கு எல்லாம்? இப்போ
0: முந்தி தக்கலை, அதுக்கப்புறம் மார்த்தாண்டம், அப்புறம் ஒரு சேல்ஸ் வியாபாரிட்ட கொடுத்துட்டு இருந்தேன், அவரு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு டிஸ்ட்ரிக்ட்ல. எங்கெல்லாம் பண்றாருன்னு தெரியாது, ஆனாலும் மார்த்தாண்டம் அந்த ஏரியால எல்லாம் கொடுப்பேன் மேடம் சொல்லுவாரு. அப்புறம் மேக்சிமம் எனக்கு என் குரூப்ஸ்ல போட்டாலே எனக்கு வீட்டிலயே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க.
1: சரி, அற்புதமா சொன்னீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி காளான் வளர்த்ததுனால உங்களுடைய பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசுக்கா இருந்தாலும் சரி, என்ன அளவு மாற்றத்தை நீங்க உணர்றீங்க?
0: மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் சார். இப்படி எல்லாம் ஒரு காளான் நானும்

0: ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன். அவரை என்னையும் தேடி இவ்வளவு மக்கள் வந்து, ஹை புரோட்டீன் கண்டென்ட் உள்ளதாகும் இந்த காலம். எனக்கு அந்த தொழில நான் கைவிட கூடாது, அது மேலும் மேலும் வளரணும்னு உள்ள எண்ணத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இந்த தொழில நீங்க உங்களை சார்ந்து யாருக்காவது கத்து கொடுத்துருக்கீங்க?
0: ஆமா ஆமா, என்னோட மருமகா இருக்கா, அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கேன், நான் இல்லைனாலும் அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க.
1: அற்புதமா இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்புள்ள நேயர்களுக்காக காளான் வளர்ப்பு, காளான்ல வந்து என்னென்ன ரகம் இருக்கு, எல்லா காளான்களையும் வந்து வளர்த்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து சிப்பி காளான் அப்படிங்கிற ஒரு காளானை மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்கேன். அது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி கூடாரங்களை அமைக்கணும். இல்லை, இருக்கிற இவ்வளோதான் இடம் வேணும், இவ்வளோ இடம் வேணும் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லை. இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆரம்பித்து அதை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான தொழில், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தொழில். இன்னொன்று, நம்ம வந்து முடங்கி கிடக்கிறத விட்டுட்டு விழிப்பாக இந்த தொழிலுக்குள்ளாடி வந்தோம் அப்படின்னா அதில் வெற்றி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும். காளான் வளர்ப்பு ஒரு கோலாகலமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு, மனமகிழ்ச்சியாக இருக்குது. திட்டமிடல் அப்படிங்கிறத செய்யும் போது வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் சாதிக்கக்கூடிய வகையில மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா நீங்க சொன்ன விஷயங்களை வந்து கேட்கும்போது புரிஞ்சுக்கிட முடியுது. இதுவரைக்கும் உங்க நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்புள்ள நேயர்களுக்காக காளான் சாகுபடி பத்தின உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் அற்புதமா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், நன்றி.
1: இதுவரை காளான் வளர்ப்பு கப்பியறை பி.எஸ். சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார். அமுத சுரபி.
3: பட்டுப்புழு வளர்ப்பும் அரசின் நலத்திட்டங்களும் உரையாடல்.
4: ஏ சிவா, நல்ல வேளை வீட்டுல இருக்கப்பா. நான் வரும்போதே யோசனை பண்ணிட்டே வந்தேன், கொஞ்சம் சுறுசுறுப்பான இளைஞராச்ச வீட்டுல இருக்கியோ என்னவோன்னு. பரவாயில்ல, இன்னைக்கு உடனே போகலையாப்பா?
1: என்ன போனே?
4: வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த கோணத்துல பட்டு வளர்ச்சி துறை அப்படின்னு ஒரு அலுவலகம் செயல்படுதான். அங்க கூட ஏதோ மல்பரி வளர்த்து பட்டுப்புழு வளர்ப்புல ஈடுபாடு கட்டணும்னா மானிய திட்டங்கள் நிறைய இருக்குது, காசு வேற நிறைய வரும். கொஞ்சம் முயற்சி எடுத்தா எல்லா பகுதியிலயுமே மல்பரில ஈடுபாடு காட்டி உறுதுணையா செயல்படுங்க அப்படிங்கிறமா அங்கங்க பயிற்சி கொடுக்காங்கலாம் கேள்விப்பட்டேன். பொதுவா பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு கடினமான பணியாப்பா, நீ கூட அந்த அலுவலகத்துல தொடர்போடி இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன்.
1: ஆமானு, ஒரு 10 நாளா அங்க போய் பல தகவல்களை கேட்டுட்டு இருக்கேன். யாருன்னு சொன்னா உங்ககிட்ட?
4: நம்ம காளியப்பன் தான்ப்பா சொன்னா. நேத்துக்கு ரெண்டு பேரும் சாதா பேசிட்டு இருக்கும் போய் சொன்னா, இப்ப தம்பி சிவா வந்து முன்னால மாதிரி கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு அலுவலகத்திலா போய் தகவல்கள் கேட்டு வேளாண் ரீதியா உத்வேகமா செயல்படுறான். அண்ணன் கூட போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில தகவல்கள் கிடைக்கும், உங்களுக்கு பரப்புரைக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னா.
1: ஏன்னா நீங்களே ஒரு பெரிய ஆளு, உங்களுக்கு நான் தகவல் சொல்லணும் அப்படின்னா நான் கொடுத்துலன்னு வச்சிருக்கணும்.
4: பரவாயில்ல பரவாயில்லப்பா, சொல்லுப்பா பாப்போம், என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லு பாப்போம்.
1: ஏன்னா பட்டுப்புழு வளர்க்கணும் அப்படின்னா முக்கியமா அதுக்கு வந்து மல்பரி இலை தானே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
4: ஆமாப்பா ஆமாப்பா, பார்த்தா புன்ன இலை மாதிரியே இருக்கும், குட்ட குட்ட செடியா இருக்கும். நான் கூட பாத்துருக்கிறேன், கவாத்து செய்து செய்து நல்ல தரமான இலைகளை எடுப்பாங்க, அதுதான் பட்டுப்புழு வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னாங்களாப்பா.
1: ஆமாண்ணே, அந்த இலைகளை சாப்பிட்டுதான் அது உயிர் வாழுதான்.
4: சரி, அப்போ பட்டுப்புழு வளர்க்க இந்த இலைதான் முக்கியம் அப்படின்னா நிலத்தேர்வுல கவனமா இருக்கணும், காற்றோட்ட வசதி இருக்கணும், நோய் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கணும், அடிக்கடி உரம் கொடுக்கணும், களை எடுத்தல் எல்லாமே முக்கியமா இருக்கும் போலுக்க.
1: என்னென்ன நீங்க நான் சொல்ல வந்த முழுமையும் நீங்க அப்படியே சொல்றீங்களே.
4: சரிப்பா, இதெல்லாம் ஓரளவு எனக்கு பரிச்சயமா இருந்தாலும் கூட அந்த பட்டுப்புழுவை வளர்க்கறது எப்படி, அதுக்கு எவ்வளவு ஆகாரம் போடணும், என்ன மாதிரி தரமான இலையை கொடுக்கணும், அந்த விவரம்லாம் தெரியாதப்பா.
1: ஏனே நான் சொல்லி தரேன், மல்பரி செடிகளை வளர்க்கறதுக்கு அருமையா பயிற்சி தராங்க, எப்படி வளர்க்கணும், எப்படி கவாத்து பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்டெம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
4: ஆமாமா ஆமாப்பா ஆமாப்பா, அந்த கம்பு நடுப்பாகத்துல வரும் அந்த கம்பு தானப்பா சொல்ற?
1: அதுக்கு கூட பல பயிற்சிகள் தராங்க, நம்ம கிட்ட இடம் இருந்துச்சுன்னா களத்து மேட்டிலே வந்து அவங்க நடவு கூட பண்ணி தராங்கன்னு.
4: ஆமாப்பா, ஓசூர்ல உங்களை என்னவோ பயிற்சி கூட கொடுக்காங்களாமாப்பா அப்படியா?
5: ஆமாண்ணே, அந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மானிய திட்டங்கள் எல்லாம் அருமையா வந்து கிடைச்சிருமாமாண்ணே. பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு அந்த இடம் வந்து நல்ல சுத்தமா இருக்கணும்ண்ணே. பட்டுப்புழுகளுடைய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் தான்.
4: பல பருவங்கள் சொல்றாங்களாப்பா புழுவை பொறுத்த அளவுல,
5: கூட்டுப்புழு பருவம், லார்வா, இப்படி பல பருவங்கள் இருக்குண்ணே.
4: சரிப்பா,
5: ஒரு வருஷத்துல சுகாதாரமான புழு வளர்த்தோம் அப்படின்னா 10 to 12 times புழு வளர்க்கலாமாண்ணே.
4: சரி சரி சரி.
5: இன்னொன்னு, அந்த மல்பெரி

0: மரம் இருக்கு பாத்தீங்களா?
1: பெரிய மரமா உடாண்டாங்க மல்பரிய.
0: ஆமாண்ணே, இந்த மல்பரி வளர்ப்புல கவாத்து தான் ரொம்ப முக்கியமா.
1: சரி சரி.
0: இன்னொன்னு உற்பத்தி பண்றத பத்தி சொன்னாங்கண்ணே. பட்டுப்புழு வந்து ஆயிரம் கணக்கான முட்டைகளை போடுமா. இந்த முட்டையில இருந்துதான் கம்பளி புழு இனம் வந்து உருவாகி பட்டுப்புழுக்களா உருவாகுதான். அதுக்கு பிறகு இந்த பட்டுப்புழுக்கள் அதுல இருந்து திறக்கக்கூடிய திரவத்தை வச்சு அது கூடுகளை கட்டி வலையா பின்னிக்கிடுமா. சுத்தி சுத்தி இலைகளா இருக்கும்னே, அதுதானே நம்ம உருமாறி நூலா உருவாகுதான்.
1: அப்ப தம்பி சொல்லுக பிரகாரம் அந்த முட்டை தான் ரொம்ப முக்கியங்கிறியாப்பா.
0: இன்னொன்னு, நோய் பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு சரியான கவனிப்பு முறை, பூச்சி தாக்குதல் வந்து அதை பராமரிக்கிறதுக்கான நுட்பங்களை கையாளணும். கையாண்டோம் அப்படின்னா வெற்றி உறுதினே.
1: ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு இவ்வளவு உதவி பண்ணக்கூடிய அந்த புழுவை கொண்ணுத்தான் நூல் எடுக்காங்க அப்படின்னு சொல்றாங்களாப்பா, உண்மையாப்பா?
0: ஆமாண்ணே, அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. இருந்தாலும் நமக்கு பணம் முக்கியம் இல்லானே.
1: ஆமாப்பா ஆமாப்பா, தம்பி சொல்றது புரியுது. என்னதான் இருந்தாலும் கூட மல்பெரிய நல்லபடியா வளர்த்து புழுவா உருவாக்கி அந்த புழு சுற்றி கட்டக்கூடிய அந்த கூடை நம்ம பக்குவமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பணத்துக்கு குறவு இல்லங்கிறியாப்பா.
0: அண்ணன் வந்து கேள்வி கேக்குறதுக்கு தான் வந்தீங்க, இப்போ பதில் சொல்ற மாதிரி ஆகி போச்சு அண்ணே.
1: பரவாயில்ல பரவாயில்லப்பா, அண்ணனுக்கு தெரிஞ்சதை தம்பிக்கு சொல்லணும், தம்பிக்கு தெரிஞ்சதை அண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி வெளியிடத்துல நான் பேசணும்.
2: அமுத சுரபியில் இதுவரை
3: பட்டுப்புழு வளர்ப்பும் அரசின் நலத்திட்டங்களும்
2: உரையாடல் கேட்டீர்கள்.
4: உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள்.
3: கடல் மட்டத்திலிருந்து அதோட மழை அளவு 1200 இருக்கணும். அப்புறம் மண் வந்து கண்டிப்பா செம்மண்ணாக இருக்கணும், வடிகால் வசதி உள்ள மண்ணா இருக்கணும். கண்டிப்பா நன்றாக வந்து உழவு செய்யணும், அப்புறம் அத வந்து லெவல் பண்ணும். அப்புறம் அடி உரம் தொழுவரம் கண்டிப்பா நிறைய அள்ளி போடணும். எவ்வளவு நம்ம அங்க உரங்கள் எவ்வளவு நம்ம போடுறோமோ அவ்வளவு வந்து மண்ணுக்கு நல்லது. என்னெல்லாம் கறி வைக்கணும்னா மாட்டுச்சாணி, மண்புழு உரம் இருக்கணும், தென்னை நாறு, வேப்பம் மண்ணாக்கு எவ்வளவு தூரம் போடுறோமோ அது வந்து மண் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ ஒரு சின்ன தொட்டில கூட செடியை நட்டோம்னா என்னாகும், அது இறுகி பிடிக்கும், நம்ம கொத்தி கொத்தி கொத்தி தான் இருக்கணும். அதே இது இந்த இயற்கை உரங்களை போட்டு ரெண்டு உழவு ஓட்டினீங்கன்னா மண்ணுக்கு காற்றோட்டம் கிடைக்கும், இயற்கை உரங்கள் அதை அப்படி கிரகித்து எடுத்துக்கொள்ளும். முதலாவது சொல்றீங்களா அங்கே அதோட விதை கிடக்கணும், அதை எடுத்து நம்ம ஒரு பாலித்தீன் கவர்ல நடவு செய்யணும். எதுக்காக ஒட்டுக்கட்டுறதுக்காக, நிலத்தான நல்லா உழுது அதை வந்து லெவல் பண்ணும் படுத்திட்டு அதுக்கப்புறம் அது குழி அளவு வந்து 1 மீட்டர் ஆழம் அகலம் உயரம் மேல் மண்ணை எடுத்து நம்ம எடுத்து மேலே செய்யணும். வச்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ஆற போட போடணும். ஆற போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா சாம்பல் கண்டிப்பா தொழு உரம் இயற்கை உரங்கள் இந்த மாதிரி மண்புழு உரம் இதெல்லாம் போடலாம்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
4: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சிவகுமார்.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில

நேர்களை நாளை இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல ரக வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பயங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள். அமுத சுரபியில் மிஷன் இந்திரதனுஷ் ஸ்கீம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பழச்செடிகள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் மேற்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனிவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இனி செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வாசிப்பவர் ஷியாமளா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கம்

0: பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கல பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பட்டாம்பூச்சிகள் வண்ண கனவுகளோடு எண்ணச் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. செல்லக்குட்டி உங்களுக்கு பாட்டு பாட கதை சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச புதறி விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசையா உங்களுக்காகவே இருக்கு பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. இது எல்லாமே சொல்லலாம், உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2902, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8901-2570-119. நம்ம செல்ல குழந்தைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
3: என்ன
2: படிக்கிறீங்க? சென்னையில படிக்கிறீங்களா? சூப்பர். இப்ப லீவுக்கு வந்திருக்கீங்களா நீங்க? சரி, நீங்க வந்து ஸ்கூல் என்னைக்கு ஓபன் பண்றாங்க, ரீஓபன் பண்றாங்க? என்னைக்கு ஸ்கூல் திறக்குதுமா தன்விக்குட்டி? 14 திறக்குதா? சரி, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஸ்டோரி சொல்றீங்களா? சொல்லுங்க.
3: ஒரு பாட்டுல ஒரு 3 ஃபிஷ் இருந்தா.
2: சரி,
3: அந்த ஒரு ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசா.
2: சரி,
3: ரொம்ப பெருசா வந்து
2: போன பக்கத்துல வச்சு பேசுங்க. தன்விக்குட்டி, தன்வி, சரி, ஒரு ஃபிஷ்
3: வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இதுல இடிச்சு இதாயிடுச்சு. அப்புறம் அது காலம் வடையில அது மாதிரி ஃபிஷ் தான். அதனால அது வந்து நல்லா இதா இருக்கு. அப்புறம் என்னன்னா,

0: அது அப்படியே தண்ணிக்குள்ள வந்து அது செத்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கு.
1: சரி,
0: எனக்கு இதுன்னு தெரியாதுல பூனை, அதனால சும்மா தண்ணியில படுத்துருக்கு.
1: சரி, ஃபிஷ் கதையில இருந்து பட்டர்ஃப்ளைக்கு வந்துட்டீங்க.
0: ஓடி போயிட்டு என்ன
1: ஹலோ.
0: அப்படியே ஒரு முழி மாதிரி ஒரு ஃபிஷ் இருந்தது.
1: அப்புறம் என்னாச்சு தன்விக்குட்டி? ஹலோ. சரி, தன்வி அழகாக கதை சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட இணைப்பு கட் ஆயிடுச்சு. சரி, அடுத்த குழந்தை வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: This call is now being recorded.
1: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. ஜாஸ்மின். என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: அடுத்த குட்டீஸ் வந்துட்டாங்க. வணக்கம்.
8: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
8: மேற்கு சூரபலத்துல இருந்து தனுஸ்ரீ தாசன்.
1: தனுஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க?
8: பாட்டு பாட போறேன்.
1: ம், பாடுங்க.
8: மாம்பழமா மாம்பழம் மல்கோவா, மாம்பழம் சேலத்து மாம்பழம் கிட்டிக்கோ, மாம்பழம் அல்வா போல மாம்பழம் தங்க நிறம் மாம்பழம், உங்களுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாங்க பங்க போட்டு தின்னலாம்.
1: வந்தா தருவீங்களா நீங்க?
8: தருவேன்.
1: தருவீங்களா? சரி, அல்வா போல மாம்பழம் சரிங்கல்ல, அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க?
8: ஆமா.
1: சரி, அல்வா நல்லா இருக்குமா மாம்பழம் நல்லா இருக்குமா? மாம்பழம் தான் நல்லா இருக்குமா? ஓகே, சூப்பர். நிகழ்ச்சியில் பங்கிட்டா சூப்பரா பாடுனீங்கம்மா, நன்றி. ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம்மா. யார் இந்த குட்டி பாப்பா?
9: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்.
9: நான் சுங்கான்கடையிலிருந்து சம்பதி பேசுறேன்.
1: சுங்கான்கடையிலிருந்து
9: சம்பதி பேசுறேன்.
1: சம்ருத்தியா?
9: ஆமா.
1: சரி, என்ன சொல்ல போறீங்கடா?
9: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
9: ம்,
1: சொல்லுங்க.
9: நாங்க நாளைக்கு சென்னை போறோம்.
1: நீங்க நாளைக்கு சென்னை போறீங்களா? ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுதா? ம், ஹலோ. சென்னையில் படிக்கிறீங்களா, நீங்க இங்க படிக்கிறீங்களா?
9: சென்னையில்.
1: சென்னையில் தான் படிக்கிறீங்களா?

0: இதுக்கு முன்னால தன்வி பேசினாங்கல்ல,
1: அது என் தங்கச்சி
0: தான். தங்கச்சி தானா? சரி, அழகா கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நானும் கதை சொல்ல போறேன்.
0: கதை குட்டி கதையா சொல்லுங்க, ஓகேவா?
1: ஆமா ஆமா, நான் ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க.
0: ஆ சொல்லுங்க.
1: ஒரு நாளைக்கு ஒரு கரடி பேரும் ஃபாரஸ்ட்ல லிவ் பண்ணிட்டு இருந்தது.
0: சரி,
1: அப்ப அவங்களுக்கு ஒரு இன்னொரு கேர்ள் கரடி பேரு, ரெண்டு பேர் இருந்தாங்க. பின்னாடி இருந்தது, அது பார்க்க முடியல, அங்க இல்லன்னு. அப்பமா ஹனி எடுக்க ஹனி கூண்டுக்கு போச்சு. போன உடனே இப்படி தட்டிச்சு, தட்டோனே ஒரு பீ வந்தது. அது வந்தோன்னு சொல்லி, நீ எடுக்கிற நீ ஹனி தான் எடுக்க வந்தல, ஆனா நான் ஹனி குடுக்க மாட்டேன், இது ஹனி நான் கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்கேன்,
0: நான் சேர்த்து வச்சிருக்கேன்.
1: ஆமா, அப்ப அந்த பியர் சொல்லிச்சு எனக்கு அந்த ஹனி வேணும், கோவமா சொல்லிச்சு. அம்மா அந்த பீ வந்து மூக்கலே குத்துச்சு, குத்தனோடனே அது ரொம்ப அந்த பியர்.
0: சரி,
1: அப்பமா நல்லா அந்த பூண்டு ஆட்டி ஆட்டி ஆட்டிச்சா, அப்போ அந்த பீக்கு ரொம்ப போகாது, அந்த எல்லாத்தையும் வந்துச்சு, வந்து அந்த தொழுத்தி காலு கையிலு ஃபுல்லா குத்திச்சு.
0: சரி,
1: அப்பமா வீட்டுக்கு வந்துச்சு, வீட்டுக்கு வந்தோடனே இருந்துச்சு அந்த அந்த கேர்ள் பியர் சொல்லிச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ண. அப்பமா தொழுந்து காமிச்சிட்டு அங்க ஆல்ரெடி இருக்குன்னு. அப்பமா அதான் யோசிச்சு, நம்ம தான் கரெக்டா பாக்கல, இந்த கேர்ள் பியர்
0: சாப்பிடணும். ரொம்ப பிடிக்கும் சரிம்மா. அழகா குட்டி கதை சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.
1: நாங்க சென்னையில போனா பேசவே முடியாது.
0: அப்படியா? அப்ப எங்க ஊருக்கு வந்துடுறீங்களா நீங்க? படிக்கணும்ல, கண்டிப்பா படிச்சுட்டு அடுத்த லீவுக்கு வரும்போது பேசுங்க, ஓகேவா? நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க குட்டிமா. வீராணில இருந்து தர்ஷிகா, என்ன சொல்ல போறீங்க? சூப்பர், அழகா ரைம் சொல்லிட்டீங்க. அக்கா பேசுறாங்களா? அக்கா பேர் என்னமா?
2: கோபிகா.
0: கோபிகா, கோபிகா என்ன பேச போறீங்க? தேர்ட் படிக்கிறீங்களாமா? சரி, தேர்ட் இனி போகணுமா? சரி, நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு.
0: ஆ பாடுங்க.
2: பூசணிக்காய் தலையில பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழம் பாய்தானாம், பரங்கிக்காய் உடம்பிலே உடலை இரண்டு கைகளாம், வெண்டை காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு வாருங்கள், நடனமாட போகிறார் நாமும் பாண்டோம் பாருங்கள்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா ரைம்ஸ் பாடுங்க, தமிழ் பாட்டு ரொம்ப அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாச அமர்

0: மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: மணி மணி மணி மணி மணி
7: ஓங்கி அடிச்சா 1 லட்சம் வெயிட்டா.

0: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த குட்டி யார் அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்ரேயா ஜோனா.
0: ஸ்ரேயா ஜோனா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில்.

0: சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? இன்னைக்கு
1: கதை.
0: பக்கத்துல ரேடியோ வச்சிருக்கீங்களா?
1: ஆமா.
0: அப்படியே கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிக்கலாமா? நீங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
1: ஆமா.
0: எக்கோ அடிக்குது இல்ல, அதனால சவுண்ட் குறைச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுல இருந்து ரேடியோல இருந்து தூரமா வந்துருங்க. குட்டி கதை வச்சிருக்கீங்களா? பெரிய

0: பாட்டி வடைச்சிட்ட கதையை இப்ப ஞாபகப்படுத்திருக்கீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். சொல்றது யாரு? யாருமா? ஹாத்விகா? எங்க இருந்து பேசுறீங்க ஹாத்விக்? சுங்கான் கடை. என்ன சொல்ல போறீங்க? குட்டி ஸ்டோரியா சொல்லுங்க பாப்போம்.
2: ஒரு நாள்
0: விட்டு விட்டு கேக்குதே உங்களோட லைன். கரெக்டா போன கையில வச்சுக்கோங்க, இல்லன்னா அம்மாட்ட கொடுத்துருங்க, பிடிக்க சொல்லுங்க. சொல்லுங்க.
2: அப்புறம் போயிருக்கு. அப்புறம் கவர்மெண்ட்டே சொன்னாங்க, நான் வந்து
0: உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லாம விட்டு விட்டு கேக்குதுமா. நீங்க சொல்ற கதை வந்து எனக்கு பாதி கதை புரியுது, பாதி கதை புரிய மாட்டேங்குது. போன் யார் அம்மா பிடிச்சிருக்காங்களா?
2: ஆமா.
0: கரெக்டா அம்மா கிட்ட பிடிச்சுக்கிட்ட சொல்லு, சொல்லிட்டு நீ பேசு. ஓகேவா? சரியா? சொல்லு.
2: அப்புறமா
0: கடவுள் வந்து வழிதான் காட்டுவாரு இல்லையா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரையாவது அனுப்பி வைப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே தானே? சூப்பர். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள்.
3: போச்சு.

0: இதுவரைக்கும் சுட்டீஸ் குட்டீஸ் அழக ரைம்ஸ் கதை தமிழ் பாட்டு சூப்பரசனங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற செல்ல சிட்டுக்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பிரேமா நாகராஜன். இத்துடன் நிறைவடைகிறது இன்றைய பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:31. திரைக்களஞ்சியம் இன்றைய நிகழ்ச்சியில் கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ் என்ற நேயர் எழுதி அனுப்பியிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் தலைப்பு தாலாட்டு. தாலாட்டு நம்மோட தாய்மார்களால் பாடப்பட்ட இனிய இசையினயம் மிகுந்த வாய்மொழி பாடல்கள் தான் இந்த தாலாட்டு பாடல்கள். அந்த காலத்தில் நம்ம பாட்டி பூட்டியே நம்ம அம்மாக்கள் கூட அழகாக பாட்டு பாடி தங்களோட குழந்தைங்களை தூங்க வைக்க, அழுகிற குழந்தைய சமாதானப்படுத்த பாடின பாட்டுகளை கேட்டிருப்போம். அப்படி தால் அப்படின்னா நாக்கு, அந்த நாக்கு ஆட்டி ஆட்டி பாடுறதுனால நம்ம வந்து அதை தாலாட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். பாட்டிமார்கள் தாலாட்டு படி கேட்டிருக்கீங்களா? ஆராரோ அரிரோ லாயி அப்படின்னு நாக்க ஆட்டி ஆட்டி குழந்தைகள்கிட்ட பேசி பாடி தூங்க வைப்பாங்க. அந்த மாதிரி தாலாட்டு பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிறோம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை நூற்றுவரில் திரைக்களஞ்சியம் கேட்டுக்கொண்டிருக்கோம். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தாலாட்டு எனும் தலைப்பில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தாலாட்டோட மென்மையான மெல்லிய இசை குழந்தையோட மூளை வளர்ச்சியை தோண்டி மனசு அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்துக்கு உதவுதாம். தாயோட குரல்ல ஒலிக்கிற இந்த இசை தாலாட்டு குழந்தையோட இதய துடிப்பை சீராக்கி பாதுகாப்பான உணர்வையும் தாயோட குழந்தைக்கான பாசை பணப்பையும் அதிகரிக்குதாம். எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் பாசமலர் படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இந்த தாலாட்டு பாடல்கள் குழந்தையை தூங்க வைக்க மட்டும் பாடப்பட்டது கிடையாது, பாட்டு மூலமாக அந்த தாலாட்டு மூலமாக சமூக பண்பாட்டு விஷயங்களையும் குழந்தைக்கு அதோட ஆள் மனசில் விதைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை எதிர்காலத்தில் நல்ல அறிவோடையும் வீரத்தோடையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் வளரணும், தன்னோட ஊரையும் நாட்டையும் காப்பாற்றணும், முன்னேற்றணும் அப்படின்னு தாலாட்டு பாட்டு வழியாக குழந்தை பருவத்திலேயே மனசில் ஊட்டி வளர்த்தாங்க அன்றைய தாய்மார்கள். உயிரை உனக்காக படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

நேரம் 8:51. குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தாலாட்டு என்னும் தலைப்பில் பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தாலாட்டில் குழந்தையோட அப்பா அம்மா பாட்டி தாத்தா அத்தை மாமா உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கியோட பெருமைகளையும் தாய் தன்னோட உறவுகள் குறித்த ஆற்றாமையை கூட தாலாட்டு பாட்டிலேயே பாடி குழந்தையை தூங்க வைக்கிறதோட தன்னோட மனசையும் தேத்திக்கிற மாதிரி இருக்கும். மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே அப்படின்னு பாடும்போது மாமன் தாய் மாமன் தன்னோட கூட பிறந்த உறவு அவன் வந்து குழந்தையை அடிச்சா கூட மென்மையான வாசம் வீசுற மல்லிகைப்பூவால தான் அடிப்பான். ஆனா அத்தை வந்து அவனோட மனைவி இல்லையா, அவ வந்து குழந்தைய வந்து அரளிப்பூ தண்டால தான் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனார் குறைகளை கூட தாலாட்டிலேயே பாடிடுவாங்க நம்மளுடைய தாய்மார்கள். இனி வருவது வால்டர் வெட்டுவேல் படத்திற்காக சுனந்தா பாடிய பாடல் வாலியின் வரிகள் இளையராஜாவின் இசையில்.

கவிஞர் பாரதிதாசன் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் தனித்தனியா தாலாட்டு பாட்டு பாடி எழுதியிருப்பாரு. ஆண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா, ஆறாரோ ஆறிறாரோ காராரும் வானத்தில் காணும் முழுநிலவே, நீராடும் தன் கடலில் கண்டெடுத்த நித்திலமே, ஆசை தவிர்க்க வந்த ஆண் அழகை சித்திரமே, ஓசை அளித்து மலர் உண்ணுகின்ற தேன்வண்டே, உள்ளம் எதிர்பார்த்த ஓவியமே, என் மடியில் பிள்ளையாய் வந்து பிறந்த பெரும்பேரே அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு. அதே சமயம் பெண் குழந்தைக்கு, ஆறாரோ ஆறிறாரோ சோலை மலரே சுவர்ணத்தின் வார்ப்படமே, காலையிலன் சூரியனை காட்டும் பழங்குருவே, வண்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம், பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாய் என்று பெண்ணை நவிழ்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட வந்த தமிழர்க்கு வாய்த்தவளே கண்ணுரங்கு அப்படின்னு பெண் குழந்தைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தாலாட்டு பாட்டு பாடியிருப்பாரு. ஆனா கவிஞர்கள் கண்ணதாசன், வைரமுத்து, பட்டுக்கோட்டை, கல்யாணசுந்தரம் இப்படி பல கவிஞர்கள் தாலாட்டு பாட்டு பாடி இருந்தாலும் நம்ம பாரதி மட்டும் தாலாட்டு பாட்டு பாடினதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்நிய ஆட்சியில் அடிபட்டு என்னுடைய தாய்நாட்டு இளைஞர்கள் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள தூங்க வைக்க நானும் சேர்ந்து தாலாட்டு பாடக்கூடாது அப்படின்னு எழுச்சி பாடல்களை மட்டுமே பாடினாரு. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா அப்படின்னு. இனி அடுத்து வரும் பாடல் கேளடி கண்மணி படத்திற்காக பி சுசிலா பாடியது, இளையராஜாவின் இசையில்.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இதுவரை தாலாட்டு என்ற தலைப்பில் கவர்க்குளம் தேரிவிளை கனகராஜ் என்ற நேயர் எழுதி அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சிக்கு இணைப்பறை பிரேமா நாகராஜன்.

0: That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
4: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க.
5: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதுல இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வர மாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபர்ம்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பா ஒர்க் பண்றாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்றாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலன்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்இன் இந்தியா ஹையஸ்ட் பே, இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்ங்கிறது ஒரு ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையே எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவர் ஆகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தெர் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லயும் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸ்ல வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போ வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்க ஒரு பிரிட்ஜா இருக்கிறதுனால நாங்க வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்க யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸ். நாங்க அதுக்குண்டான கைட்லைன்ஸ் மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஏ பண்றாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்றேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்க 4 நாங்க வெளியில வரும்போது நாங்க எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில வந்து டஃப் கோர்ஸ்ன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃப் எல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் ஒன்னு இருக்கு, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆபரேஷன்ஸ் ஒன்னு இருக்கு மேடம். நீங்க வெப்சைட்ல போனாலே உங்களுக்கு நீங்க அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்கா ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆபரேஷன்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்றாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷனல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லயும் எலக்யூஷன் டிபேட் பிச் டெக்னு சொல்றாங்களே இப்ப இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸ், செஸ் காம்படிஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ், வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2,500 டிஏ கொடுத்து நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
5: ஆமா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவல்ல வின் பண்ணிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்கதானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜன்.

0: கவுன்சில் சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆபீஸ், ரீஜனல் ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. சோ அந்த 6 ஸ்டேட்ஸ்ல இருந்து 48 பிரான்சஸ் எங்களுக்கு இருக்கு. இந்த 48 பிரான்சஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 30 பிரான்சஸ்ல இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிரான்சஸ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க 2 and 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 பர் டே சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 5 டேஸ் கொடுத்து 10,000 ருபீஸ் மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்க ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கிருந்து வின் பண்றவங்க நேஷனல் லெவல் போவாங்க. நேஷனல் லெவல் எங்க வேணா நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதுனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேற வேற சிட்டிஸை பாக்கிறதுக்கு வேற வேற கல்ச்சரை பாக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும்ன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. இப்ப எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம், பெங்களூர்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். சரி, எப்ப பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பாக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்க டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல நாங்க ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்டை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதை தவிர நேஷனல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துறோம். இதுல பேப்பர் பிரசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இத வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ், மத்த ஃபீல்ட்ல இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க ரீசெண்டா வந்து நாங்க ஹேக்கத்தான் வச்சோம். அப்ப வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அந்த இதுல வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு, அதுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1 day செமினார்ஸ், 1/2 day செமினார்ஸ், ஜாம் ரூம்ட்டு போன வாரம் தான் முடிச்சோம். மே மாசம் எக்ஸாம்ஸ் முடிச்சோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங் அலாங் காம்படிஷன். ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னா வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், ஹைலைட் த கல்ச்சுரல் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். எவ்ரி பிரான்ச் வில் பி டூயிங் தட் ஈவெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து பேர் பண்றது ஐசிஏ. இப்ப நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷனல் டேலண்ட் சர்ச்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் டு ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்கள் நர்ச்சர் பண்றோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், பார்ட்டிசிபேஷன், க்ரூமிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனி திங் அண்டர் த ஸ்கை, ஐசிஏ இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதுனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். தே ஆர் டூயிங் ஃபினாமினல் வர்க். ஐ எம் சோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும், டு பி பார்ட், பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷன்ல எனக்கு சர்வ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்கும் போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி அப்புறமா வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்ப இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன், இன்டர்வியூல உட்கார்றேன். மோர் தென் 1 ஆஃபர் தான், ஏன்னா 4th ரேங்க்னால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. நான் ஒரு கார்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூர்ல பிளேஸ் ஆனேன். என்னன்னா இன்ஸ்டிடியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்ப வந்து இட் வாஸ் கால் GMCS, நான் படிச்சப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 days கோர்ஸ் ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடிச்சாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அதாவது நாங்க ரெடி ஆயிட்டோம், அடுத்த லெவல் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எங்களை இன்னொன்று ஃபைன் டியூன் பண்றாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் பிரசன்டேஷன், எதி டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிள்ல எட்டிக்வெட், ஆல் திஸ் வாஸ் தாட், ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா. நம்ம படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமா.
2: ஸோ அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது, and aim branch la irundavanga
1: even look wise ungalku solli kuduthu
2: exactly how to dress yourself well, how to communicate well, எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் ஒரு டாபிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, யூனோ

மீட்டிங்ல எப்படி நீங்க உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி வர் தாட் இன் தோஸ் 15 டேஸ் கிளாஸ் ஐ ஹேட் சோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங் அண்ட் அப்பவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐ எம் சேயிங் 2006, 20 இயர்ஸ் அகோ. தட் வாஸ் த லெவல் ஆஃப் விசிபிலிட்டி தட் சார்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஹேட் அண்ட் ஸ்டில் இப்போ இன்னும் ஜாஸ்தி. ஸோ இட் இஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.

0: So it is a very nice experience for me because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So Bangalore placement is a new environment. But I was confidence in it. It was already built in Ilya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிருவேன், என்ன யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியா என்னாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும் போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்பிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யூஆர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கத்துக் கொடுத்தாங்க. So it was a very nice experience and I would love to go back to that class, ma'am, frankly speaking. It was such a lovely experience.
1: Adhile panna friendship still continue.
0: Yes. 20 years reunion agapodu, ma'am, engalukku GMCS. In fact, on the background, there were 54 people on the bachelor. 54 of us were there. And various backgrounds. Some people were village background, Andhra, Tamil Nadu, a little interior. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்ப சென்னையில இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்ப பேனல்ல பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போ அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர், சோ ஹி யூஸ் டு என்ஷூர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்ல இருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தாரு. ஈவன் த இன்ட்ரோவர்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப். சோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் தே டோன்ட் நோ டு செல் தெம்செல்ஸ் வெல், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஒரு ஹெசிடேஷன் ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் தட் இன்ட்ரோவர்டட் ஷெல், அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி எவ்ரி ஒன் இஸ் ஃபைன்லி பிளேஸ்ட். நிறைய பேர் சிஎஃப்ஓஸா இருக்காங்க, நிறைய பேர் சிஇஓஸா இருக்காங்க, எங்க பேட்ச்ல இருந்தவங்க சக்சஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிசினஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன். It gives a different dimension to your thinking, actually.
2: Nichaya, ma'am. Young generation ku neenga sollakoodiya advice enna, ma'am? Oru periya success ungalku adanjirukinga.
0: Konja consistent ah irukanum. Try to use in the social media va in a positive way. Fun irukalam, fun illama illa. Ma'am sonnanga how the sikasa avlo programs nadakkum. I have gone as a judge for the art competition so many times. Ungaloda passion yum follow pannikonga. Profession is important, career is important. But never leave what actually you love. இப்ப நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ரெண்டையுமே பர்சியூ பண்றேன் அலாங் வித் மை ப்ராக்டிஸ். ஸோ எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஃபாலோ யுவர் ஹார்ட், பி டிசிப்ளின்ட், பி கமிட்டட், அண்ட் இட்ஸ் பாசிபிள்.
2: மேம், யங் ஜென்ரேஷனுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ்?
1: கண்டிப்பா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர், ஓகேங்களா? 12th வந்து மினிமம். நீங்க காலேஜ் வழியா டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம். தட் இஸ் இன் யோர் 4th செமஸ்டர் முடிச்ச உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்பவும் நீங்கள் யோசிக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம், ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லையா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, earlier you plan it is better. பருவத்தை பயிர் செய், முதலிய நான் சொன்னேன். அவங்க சொல்றதை கேட்காம நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, நீங்க யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்க. ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பா சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க, நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்சஸ் இன் தமிழ்நாடு இருக்கு. ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீடைல்ஸை நீங்கள் ஏஆர்லையும் you can collect the information. So please come. நீங்க இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலனா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்க யாருக்கோ வெல்விஷரா இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்க கைட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம்.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி எல்லாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி மேம்.
1: தேங்க்யூ சோ மச்.

0: அலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

நிறைவுபடுத்துகிறோம் நேர்களை. நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாளும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு உதகை வானொலி நிலையம். திரை இசையில் இணைபெறுவது ஆடுகளம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SPB சரண், பிரசாந்தினி பாடிய பாடல், GV பிரகாஷ் இசையில் சிநேகனின் பாடல்.

நேயர்களை நாளை காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 மலையாள திரைப்பட பாடல்கள் கான கைரளியாக கேட்டு ரசிக்கலாம். உங்கள் குமரி பண்பலை 101. திரை இசையில் தொடர்ந்து வருவது லிங்கா படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் அதிதி பால் பாடிய பாடல். பாடல் வரிகள் வைரமுத்து.

நீரிழிவு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம். தகவல்களை தருகிறார் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். திரையில் அடுத்து வருவது மாசிலமணி படத்தில் ப விஜயின் பாடல், ஷான் பாடியது இசை டி இமான்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:01. நிலமுற்றம். இரவின் இனிமை கூட்ட இனிய பாடல்கள் கேட்க நிலமுற்றம் நேயர் விருப்ப நேரலையாக நேர்களை பாடல் கேட்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209702 இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257309.

0: இணைப்பில் வரும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து, என்ன பாடலோட ஆரம்பிச்சு வைக்க போறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: அன்பு செருக்கினி இரு வணக்கம் சரி.
0: வணக்கம் செல்வதி யாரோ?
1: ஹலோ.
0: ஆ வணக்கம் சார்.
1: அன்பான சுவரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொல்லு ஆண்டனி.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: கண்ணன் ஒரு கை குழந்தை திரைப்படம் சரி, அது வந்து மேகமே தூதாகவா, அந்த மேகத்தை கொஞ்சம் மதுரைக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கிறோம்.
0: மதுரைக்கு அனுப்பி வைக்கிறோம், மழை மேகத்தை அனுப்பி வைக்கிறோம். இது நிலா முற்றத்தின் வழியா வருது. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வணக்கம். நிலமற்றம்
3: வணக்கம் மேடம். நான் அரசி கண்ணாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு?
3: எனக்கு திருமலை செந்தமல்லி பிரதர் வந்து ஏழுமலை நாங்கள் வாடுமலைங்கிற இந்திய பாடலாம்.
2: அதுல வந்து ஏழுமலை இருக்க நமக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
3: திருமலை தென்குமரி.
2: திருமலை தென்குமரியா?
3: ஆமா.
2: சரி,
3: ஏழுமலை நாங்கள் வாடுமலை.
2: சரி, உங்களுக்காக அந்த பாடலை கேட்கலாமா?
3: நன்றி நன்றி.

0: எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: நேரம் 10:10. இது நிலமற்ற மேற்பரப்பு நேரலை நிகழ்ச்சி. வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, சொல்லுங்க.
2: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு?
2: எனக்கு நாளை நம்பதை படத்துல நீல நயம்,
1: நீண்ட கனவு வந்தது.
2: சரி, கனவு
1: உங்களுக்கு சமீபத்துல வந்த கனவு என்ன?
2: கனவு பாடம், நல்ல பாடல்,
1: நல்ல பாடல் கேக்குற மாதிரி கனவு வந்துச்சு. சரி, அப்ப நல்ல பாடல் கேட்டாச்சு இல்லையா?

0: நேரம் 10:37. நிலமுற்றத்தில் வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாறசாலை கிருஷ்ணாம்பூர்த்தி. அதாவது நாளைக்கு வைகாசி விசாரணை.
0: சரி.
1: முருகன் கோயில்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதை முன்னிட்டு திருவருள் என்கிற படத்தில் உலகங்கள்
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

நேரம் 11:07:25. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்த நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் என்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா, இனிமேலும் சந்தேகமா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஒரு ஜீவன் அழைத்தது, கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:13, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நீ பாடும் ராகம் வந்து ஏன் உசுர தொட்டதையா, நெஞ்சை விட்டு நேசம் பாசம் போகலையே, பூச்சூடும் வேலையில முள்ளு ஒன்று தச்சதையா, பொன்னாரம் சூடும் காலம் கூடல, உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான், உண்ணாம தனிச்சிருந்து வாடுதையா மேனிதான், உங்களைத்தான் எண்ணி எண்ணி ஏன் உசுறு தேடும், கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழும், இது உன்ன மட்டும் பாடும் பூங்குயில், உன்னை எண்ணி எண்ணி வாடும்

உங்குயில் மனசு முழுசும் சருகாய் கருக, மயங்கும் நினைவே மெழுகாய் உருக. இளையராஜாவுடைய இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ராவின் குரலில், பிரேசியுடனுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கொடி நெஞ்சமெனும் வீணை பாடுமே தூடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

சிவா படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:33. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய இந்த பாடல் புலமைப்பித்தனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில ஒலித்தது. நேரம் 11:34. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆத்தோறும் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுதான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான், இளம் சிட்டு உணை விட்டு இனியெங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது, ஒன்றல்ல ஆயிரம் ஜென்மம் உன்னோடு, ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும், இளங்கண்ணி உணை எண்ணி உயிர்காதல் பண்பாடும், புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கீற்று, மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. அடுத்த பாடலும் உங்களுக்காக இதோ.

0: எஸ்பிபியுடைய குரல்ல வாலி வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:57. நிகழ்ச்சியில் இந்த பக்கம் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ், சாந்தி ரமேஷ், கனகரத்தினம் கனியாமூண்டி திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் கீதாஞ்சலி படத்திலிருந்து உழைத்த பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா இணைந்திருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும், முனிராஜ் தருமபுரி, ஸ்ரீதேவி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்கிறாரு. பழனிவரதி ஐயப்பன் தாங்கலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து, அதுக்கப்புறம் யார் இணைந்திருக்கிறாங்க, சங்கர் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஊரப்பாக்கத்திலிருந்து பார்த்திப நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து கல்யாண மாலை பாடல் அழகு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவா படத்தினுடைய பாடல் சிறப்புன்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சபரி மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேரோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. புலமை பித்தனுடைய வரிகளில் பாக்யராஜுடைய இசையில் இந்த பாடல், இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: அம்மாடி இதுதான் காதலா?

நேரம் 11:51. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராமுடைய குரல்ல, எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில, எஸ் ஏ ராஜ்குமாருடைய வரிகளிலேயே பாடல் ஒலிக்க இருக்கிறது. சங்கீதவானில் சந்தோஷம் தேடும் சிங்காரன் சொல்லி தொடங்கக்கூடிய பாடல், சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்தில்.

நேரம் 11:55:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல், உன் பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் பொழுதே பார்வையாலே கடத்தி சென்றாய், நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன் அறியாத வெட்கங்கள் நீயே தந்தாய், என் உலகம் தனிமை காடு, நீ வந்தாய் பூக்களோடு, என்னை தொடரும் கனவுகளோடு, பெண்ணே நீ இல்லை என்றால் நான் என்னாவேன், நெருப்போடே வெந்தே மண்ணாவேன், உன் பேரை சொல்லும் பொழுது உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் அரிச்சரனுடைய குரல்களில், நாம் முத்துக்குமாருடைய வரிகளை ஜி வி பிரகாஷுடைய இசையில, அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலோடு உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விபத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்ற

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணிஞ்சி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு.
1: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் வாணி ஜெயராம் மற்றும் கே.ஜே. யேசுதாஸ் உடைய குரலில், கண்ணதாசனின் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 4:06. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி லீலாவின் குரலில் டி கே சுந்தர வைத்தியர் அவர்களுடைய வரிகளில் ஜி ராமநாதனுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இதோ

0: நேர்களை இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல். இதனைத் தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தபல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்கலம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:33. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் கேட்கலாம்.

ீவேங்கடேஷரணம் பிரபே பாத்தயசாரிநாயர்ஷித்தரணம் வஜேதி பூயோபி மஹியமி.

வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:21, 30 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.